அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. இன்று சக ஆண்டு 1948 பத்ரபதா மாதம் 23 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆவணி மாதம் 28 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 14 தேதி திங்கட்கிழமை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம் இப்பொழுது கேட்கலாம் குரல் அமுதம்.

0: பேரின்பத்தை அடைய விரும்புபவர்கள் அப்போதைக்கு மட்டுமே கிடைக்கும் சிறிய இன்பத்திற்காக பிறர் பொருளை கவரும் அறமற்ற செயல்களை செய்ய மாட்டார்கள். குறள் எண் 173, அதிகாரம் வெகாமை.
1: சிற்றின்பல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர்.
0: பேரின்பத்தை அடைய விரும்புபவர்கள் அப்போதைக்கு மட்டுமே கிடைக்கும் சிறிய இன்பத்திற்காக பிறர் பொருளை கவரும் அறமற்ற செயல்களை செய்ய மாட்டார்கள். குறள் எண் 173, அதிகாரம் வெகாமை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். புதுதில்லியில் நிறைவடைந்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு பல்வேறு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிஜேபி சார்பில் வரும் 17ஆம் தேதி முதல் ஒரு மாதம் நாடு முழுவதும் சேவை உறுதியேற்பு இயக்கம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் மீனவர்கள் குடியிருப்பு அருகே புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பகுதியில் உப்பளங்களை கையகப்படுத்தி கப்பல் கட்டும் நிறுவனம் தொடங்குவதை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்க மாநிலம் முழுவதும் வரும் 16ஆம் தேதி வரை சோதனைகள் நடத்தப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. லோக் அதாலத் நீதிமன்றங்கள் மூலம் சென்னை பெருநகர காவல்துறையில் 2,715 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். மேற்காசியா மோதலுக்கு தீர்வு காண வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற இருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி ஆடவர் மற்றும் மகளிர் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் வாழ்த்துகள் தெரிவித்துள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான உற்சாகமான இனிய காலை வணக்கங்கள். இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நாம் இப்பொழுது கேட்கலாம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குகின்றார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். காலை 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சி. சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் S. பிரியதர்ஷினி அவர்கள். காலை 7:00 வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் தொடக்கமாக தொழில் தொடங்குவோம். உரை வழங்க இருக்கின்றார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் M. ஞானசேகர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து தமிழே அமுதே உரை வழங்க இருக்கின்றார் ப. இளங்கோ அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி, இதை வழங்குகின்றார் S. முத்தையா அவர்கள். காலை 7:45 இன்றைய தினம், 8:02 வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் I. முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் C. சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கொச்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி, இதன் இன்றைய தலைப்பு வாழ்க்கையில் நீங்கள் மறக்க நினைத்தும் மறக்க முடியாத நிகழ்வு எது. 10:02 மனம் வரும்பதை, 11:02 மணி திருநாடு நிகழ்ச்சியில் எர்த் யூனிவர்சிட்டி குறித்த தகவல்கள் நாம் கேட்க இருக்கின்றோம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 சிநேகிதியே பெண் குழந்தைகளை வளர்ப்பதில் ஆண்களின் பொறுப்புகள் என்ன. 1:00 நலம்தானா நிகழ்ச்சி, கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்க இருக்கின்றார் சித்த மருத்துவர் டாக்டர் ரோஹிணி ராஜா அவர்கள். அதனைத் தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் வெள்ளரி விதையின் நன்மைகள் குறித்து நாம் கேட்க இருக்கின்றோம். இன்று பிற்பகல் 2:00 அன்பின் வரிகள் நிகழ்ச்சி, 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாம் கேட்க இருக்கின்றோம். மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும். இன்று 1989 வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்களும் அதனை குறித்த தகவல்களும் நாம் வளம் வர கேட்டு வருகின்றோம். 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்கள். இன்று இரவு 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நேரலின் நிகழ்ச்சி, 9:00 இடைவிடா இசைமலை, 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சி. இதில் இன்று தமிழ் காப்பியங்கள் காட்டும் பண்பாட்டு அடையாளங்கள் குறித்து நாம் கேட்க இருக்கின்றோம். 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி, இன்று தூத்துக்குடி ஏ. ஃபருக் அவர்களின் தொகுப்பு வலம் வர நாம் கேட்க இருக்கின்றோம். நீங்கள் இதுவரை இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். நம் பண்பலையின் நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேயர்களை நீங்கள் அழைக்கலாம். 0462-256-1133 மற்றும் 3-3 என்கின்ற எண்களுக்கு நீங்கள் அழைக்கலாம். இதேபோல் குக்கு நிகழ்ச்சிகளில் உங்களது விருப்ப பாடலை குறுஞ்செய்தியாக குரல் பதிவாக அனுப்ப வேண்டிய தொலைபேசி எண் 944-33-60-794. நமது பண்பலையில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் குறித்த உங்களது என்ன கருத்துக்களை மேலான ஆலோசனைகளை வரவேற்கின்றோம். உங்களது கருத்துக்களை எங்களுடன் கடிதங்கள் மூலமாக பகிர்ந்து கொள்ளலாம். கடிதங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் அன்பின் வரிகள் நிகழ்ச்சி பிரிவு, திருநெல்வேலி அகில இந்திய வானொலி நிலையம், திருநெல்வேலி. இதேபோல் நேயர்களே, சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடல்களின் தொகுப்பு வலம் வர வேண்டும் என விரும்பினால் அதையும் நீங்கள் தொகுப்பாக எழுதி எங்களுக்கு அனுப்பலாம்.

அதனை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி பிரிவு, திருநெல்வேலி அகில இந்திய வானொலி நிலையம், திருநெல்வேலி.

0: நேரம் 6:10 ஏழு வினாடி.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் திருமுறை காட்டிய பிள்ளையார் கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள்.
2: இந்த நாள் இனிய நாள், முழு முதற் கடவுளான பிள்ளையார் பெருமானின் பிறந்த நாள். பிறந்த நாளை மன்னர்கள் நாள் மங்கலம் என கொண்டாடினர். பிள்ளை என்றால் எப்படி இருக்க வேண்டும்? குழந்தைகள் தாய் தந்தையே உலகமே என எண்ணி போற்றும்படி இருக்க வேண்டும். முருகப்பெருமானுக்கும் பிள்ளையாருக்கும் போட்டி. யார் உலகத்தை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு ஞானப்பழம். மயிலெடுத்து முருகப்பெருமான் செல்ல அம்மை அப்பனையே உலகமாக எண்ணி மும்முறை வளம் வந்து வெற்றி பெற்றார் பிள்ளையார். இது அவர் பெருமை சொல்வதற்காக அல்ல. குழந்தைகள் பெற்றோரிடம் மதிப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் பிள்ளை யாரை போல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிள்ளையாரை போல் இருக்க வேண்டும் என கூறுவர். பிள்ளையார் எப்படி இருப்பார்? கரம் 5. கரம் என்றால் கை. அங்குசம், பாசக்கயிறு, மோதகம், அபயமுத்திரை என்று 4 கைகளில் 4 பொருள் வைத்திருக்கிறார். 5வது நம்பிக்கை ஏற்படுத்தும் தும்பிக்கை. அது வலிமையின் அடையாளமாக கருதப்படுகிறது. யானையுடைய முகமும் ஓங்காரமும் ஒன்று போலவே இருக்கும். அவருக்கு பெரிய காது. அப்படி என்றால் என்ன பொருள்? நிறைய செய்திகளை கேட்க வேண்டும் என்று பொருள். ஒரு கையில் அங்குசம், நம்மை அடக்கும் கோலை பிறரிடம் கொடுத்து விடக்கூடாது, நாம் தான் வைத்திருக்க வேண்டும் என கற்பிக்கிறார். 2வது கையில் பாசக்கயிறு. அது ஆசையே துன்பத்திற்கு காரணம். அதனால் ஆசையை விட்டுவிடுங்கள், விடவிட பேரின்பம் என கூறப்படுகிறது. 3வது கையில் மோதகம், கொழுக்கட்டை. உள்ளே பூரணம், இனிப்பு, வெளியே வெண்மை. அதுபோல வெளியில் தூய்மையாக இருக்க வேண்டும், உள்ளத்தில் இனிமையானவராக இருக்க வேண்டும் என கூறப்படுகிறது. 4வது கையில் அபயமுத்திரை. நான் உன்னை பாதுகாப்பேன் என உறுதி கூறுதல். தும்பிக்கை 5வது கை, வலிமை, நுண்ணறிவு. ஊசியையும் எடுக்கும், தேக்கு மரத்தையும் தூக்கும், வளைந்து கொடுக்கும். தனக்கு வரும் துன்பத்தை தடுப்பது தும்பிக்கையே. அதனால்தான் பக்தர்களின் தடைகளை நீக்குபவர் பிள்ளையார் என கருதப்படுகிறது. பிள்ளையாருக்கு இன்னொரு பெயர் உண்டு, விக்னேஸ்வரன். விக்னம் என்றால் தடை, அதை நீக்குபவர். விநாயகர் என்றால் யாராலும் ஒப்பிட முடியாத நாயகர் என்று பொருள். அவருடைய தந்தத்திற்கு பல பெருமை உண்டு. மகாபாரதத்தை வேகமாக எழுத தன் தந்தத்தை உடைத்து எழுதியதாக கருதப்படுகிறது. எப்படி படிக்க வேண்டும், எப்படி சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் என கற்பிக்கிறார். அதனால்தான் ஏகதந்தர் என போற்றப்படுவதாக கூறப்படுகிறது. ஏகம் என்றால் ஒன்று, ஒரு தந்தம் உடையவர் என்று பொருள். இன்னொரு நிகழ்ச்சியும் உண்டு, என்னை யாரும் வீழ்த்த முடியாது என வேண்டி வரம் பெற்றிருப்பதாக கஜமுகாசுரன் கூறுகிறான். அவனை ஆயுதத்தால் வீழ்த்த முடியாத பொழுது தந்தத்தையே ஆயுதமாக எடுத்து அவனை

0: நீட்டியதாக கதை உண்டு. மேலும் அவனை தன் காலடியிலேயே எலியாக மாற்றி வைத்துக் கொண்டார். எதிரிக்கும் அடைக்கலம் கொடுத்த பெருமை பிள்ளையாருக்கு உண்டு. ஐந்து கரத்தனை, யானை முகத்தனை, இந்தின் இளம்பிரை போலும் ஏயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே என திருமந்திரம் பாடிய திருமூலர் போற்றுகிறார். தாய் குளிக்கச் செல்லும் பொழுது மகனை காவலுக்கு வைத்துக் கொள்வது போல பார்வதி மஞ்சளை பிடித்து ஒரு உருவத்தை உருவாக்கியதாக கருதுவர். அப்படி உருவான குழந்தையே பிள்ளையார். பிள்ளையார் அனலாசுரன் என்னும் அசுரனை விழங்க வயிற்றில் அனல் பற்றி கொள்கிறது. அதை அணைக்க அருகம்புள்ளை கொடுத்ததாகவும் ஒரு கதை உண்டு. தேவார திருமுறைகளை நம்பியாண்டார் நம்பி தேடிக் கொண்டிருந்தார். அப்பொழுது பிள்ளையார் இங்கேதான் இருக்கிறது என மேல் நோக்கி விரலை காட்டியதாக கூறுவர். அந்த இடத்திலிருந்து தொகுத்ததுதான் பன்னிரு திருமுறைகள். அதனால் திருமுறை காட்டிய பிள்ளையார் என போற்றப்படுகிறார். தமிழ் வளர்ச்சிக்கும் தமிழருக்கும் அருளிய பிள்ளையாரை கொண்டாடுவோம், வளமாக வாழ்வோம்.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் திருமுறை காட்டிய பிள்ளையார் கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

தடைகளை தகர்த்தெறியும் கணபதியின் பாதம் பணிவோம், வாழ்வில் வெற்றி பல குவிப்போம். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நேரம் காலை 6:15. மற்றும் ஒரு நாளாய் அமைந்த இந்நாளை வணக்கங்களுடன் இறைவனை வாழ்த்தும் பாடல்களுடன் இனிதே மலர இருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. கேட்கலாம் முதலாவது பாடலாக கே. வீரமணி அவர்களின் குரலில் பாடல்.

I

0: வருவதை பார் பக்தர் அள்ளி வீசும் வண்ண பொடியில் வானம் நிறம் மாறுதுபார், வானம் நிறம் மாறுதுபார்.
1: ஓம் ஸ்ரீ மங்கள விநாயக மூர்த்திக்கு ஜெய்.
0: பாரு பாரு பிள்ளையாறு ஆடி வரும் தேரு எங்க பிள்ளையாறு.

0: ஆனை முகமும் ஐந்து கரமும் துணையும் இருக்குது. அந்த துணையினிலே பகை முடிக்கும் துணிவு பிறக்குது. ஆனை முகமும் ஐந்து கரமும் துணையும் இருக்குது. அந்த துணையினிலே பகை முடிக்கும் துணிவு பிறக்குது. பகையும் இல்லையே ஒரு பயமும் இல்லையே, பகையும் இல்லையே ஒரு பயமும் இல்லையே.
1: ஓம் ஸ்ரீ வீர விக்னேஸ்வர மகாராஜ் கீ.

滚蛋！

நேரம் காலை 6:28. பலங்கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

ஹேமா ஜான் அவர்களின் குரலில் பாடல் கேட்டோம். நேரம் காலை 6:37. இறைவனையும் மறுமை நாளையும் நம்புகின்றவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் என்கின்றார் நபிகள் நாயகம். கேட்கலாம் அடுத்ததாக எம் ஹனிஃபா அவர்களின் குரலில் பாடல்.

0: நல்ல வாழ்க்கையும் தேடி வரும்.
1: சைமாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.

0: எம்ஏ உஸ்மான் அவர்களின் குரலில் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் நாம் கேட்டோம். இறை தேட மட்டுமல்ல வாழ்க்கை, இறைவனை தேடுவதும் தான் வாழ்க்கை. இறை பாடல்களுடன் உலா வந்தது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் காலை 6:45. நேர்களே, தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: நேயர்களே, தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: மீளுருவாக்க விவசாயம் குறித்த உரையினை வழங்குகிறார் கே. ரவிசங்கர் அவர்கள்.
2: அடுத்ததா நம்ம பார்க்க போறது தாவர ஆரோக்கிய பிரமிட். இந்த தாவர ஆரோக்கிய பிரமிட் அப்படின்ற இந்த கட்டமைப்புல நான்கு படிநிலைகள் இருக்கு. இந்த நான்குல முதல் இரண்டு படிநிலைகள், அதாவது தாவர ஆரோக்கியத்திற்கான முதல் இரண்டு படிநிலைகள் எதை நம்பியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த பயிருக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்தை பொறுத்து தான் இருக்கு. மீதி இருக்கிற கடைசி இரண்டு படிநிலைகள், அது மண்ணில் அந்த தாவரத்தை சுற்றி அதன் வேரை சுற்றி இருக்கிற நுண்ணுயிர்களை பொறுத்து. ஸோ இதை அப்படிதான் பிரிச்சிருக்காங்க. அதாவது முதல் இரண்டு படிநிலைகள் ஊட்டச்சத்தை பொறுத்திருக்கு, கடைசி இரண்டு படிநிலைகள் நுண்ணுயிர்களை பொறுத்திருக்கு. இப்போ இன்றைக்கு இருக்கிற ரசாயன விவசாயத்தை பார்த்தீங்கன்னா அது வேதியியல் பற்றி மட்டும் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற இயற்கை விவசாயம் பார்த்தீங்கன்னா அது உயிரியலை நம்பி மட்டும் இருக்கு. பட் இது ரெண்டும் தனித்தனியா இருக்கிறதுனால தான் நமக்கு இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள். ஸோ மீளுருவாக்க விவசாயம் ரெண்டையுமே அறிவியல் பூர்வமா பார்க்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பயிர் நல்லா வளரணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வேணும். அது வந்து கெமிஸ்ட்ரி. ஒரு பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்து பரிபூர்ணமா கிடைக்கும் பொழுதுதான்

0: அது மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களை சரியா வளர்க்கும். அப்படி பெறுகிற நுண்ணுயிர்கள் தான் பயிருக்கு தேவையான முழுமையான நோய் எதிர்ப்பு சக்தியையும் தரும். இதுதான் இந்த தாவர ஆரோக்கிய பிரமிடு நமக்கு சொல்லும் செய்தி. இப்போ ஒவ்வொரு படிநிலையா பார்ப்போம். ஒவ்வொரு படிநிலை அப்படின்னா என்ன, அந்த படிநிலைக்கு என்ன ஊட்டச்சத்துக்கள் தேவை, அது எப்படி வேலை செய்யுது, மேலோட்டமா அதை பார்க்கலாம். முதலாவது படிநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா முழுமையான ஒளிச்சேர்க்கை. அதாவது தாவரம் தனக்கு தேவையான சர்க்கரையை உருவாக்குதல், இதுதான் முதலாவது படிநிலை. இந்த முதலாவது படிநிலை சரியா ஒரு தாவரத்துல நடக்கும் பட்சத்தில் அந்த தாவரத்திற்கு மண்ணில் இருந்து ஏற்படக்கூடிய பூஞ்சான நோய்கள், அதாவது பைட்டோப்தரா, ஃபுசேரியம், இது போன்ற பூஞ்சான நோய்கள் முழுமையா கட்டுப்படும். இந்த முழுமையான ஒளிச்சேர்க்கை ஒரு தாவரத்துல நடக்கணும் அப்படின்னா என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு மெக்னீசியம் தேவை, அயன் தேவை, மேங்கனீஸ் தேவை, நைட்ரஜன் தேவை, பாஸ்பரஸ் தேவை. இந்த ஐந்து ஊட்டச்சத்துக்களும் நிறைவா ஒரு பயிருக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த தாவரம் முழுமையான ஒளிச்சேர்க்கையை செய்யும் அப்படின்றதுதான் அறிவியல். அடுத்து இரண்டாவது படிநிலை. இந்த இரண்டாவது படிநிலை என்னன்னு பாத்தீங்கன்னா முழுமையான புரதம் உருவாக்கம். இது ஆங்கிலத்துல கம்ப்ளீட் புரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த முழுமையான புரத உருவாக்கம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது முழுமையான ஒளிச்சேர்க்கை முதல் படிநிலையிலிருந்து உருவாக்கக்கூடிய சர்க்கரைய முழுமையான புரதமா மாத்துறது. ஒவ்வொரு 24 மணி நேரத்திற்கும் இது நடக்கும். பகல் பொழுதுல தாவரம் சூரிய ஒளியிலிருந்து சர்க்கரையை உருவாக்கும். இந்த சர்க்கரை சூரியன் மறைந்த பிறகு முழு புரதமா தாவரத்துல மாற்றப்படும். அதுதான் இரண்டாவது படிநிலை. இந்த இரண்டாவது படிநிலைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்னீசியம், சல்ஃபர், மாலிப்டினம் அண்ட் போரான். இந்த நான்கு ஊட்டச்சத்துக்களும் சரியான அளவில் ஒரு பயிரில் இருக்கும் பொழுது அந்த தாவரம் தான் உற்பத்தி செய்த சர்க்கரையை முழுமையான புரதமா மாற்றும். இது சரியா நடக்கும் பட்சத்தில் என்ன நன்மை பயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் இன்னைக்கு இருக்கிற இந்த ஏஃபிட்ஸ், அதாவது சாம்பல் பூச்சி பிரச்சனைகள், லீஃப் ஹாப்பர்ஸ், வெள்ளை பூச்சி, இந்த மாதிரியான அதாவது வெறும் எளிமையான சர்க்கரையை ஜீரணிக்கும் ஜீரண மண்டலம் உள்ள பூச்சிகள் அந்த பயிரை தாக்காது.
1: இதுவரை மீள் உருவாக்க விவசாயம் குறித்த உரையினை கேட்டீர்கள். வழங்கியவர் கே. ரவிசங்கர் அவர்கள். புடலங்காயில் பல ஈக்கள் துளையிடுவதால் பிஞ்சுகள் அழுகி உதிர்வதோடு காய்களின் சந்தை மதிப்பும் குறைகிறது. நன்கு கனிந்த வாழைப்பழ துண்டுகளுடன் சிறிதளவு வெல்லம் கலந்து பரிந்துரைக்கப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்தை கலந்து பிளாஸ்டிக் கவர்களில் இட்டு ஈர்ப்பு வளையங்கள் தயாரிக்கப்படுகின்றன. இந்த ஈர்ப்பு வலைகளிலிருந்து வெளிவரும் கனிந்த பழத்தின் வாசனையால் கவரப்படும் பழ ஈக்கள் வலைக்குள் புகுந்து மடிகின்றன. இதன் மூலம் பெண் ஈக்கள் காய்களில் முட்டையிடுவது தடுக்கப்படுகிறது. இந்த ஈர்ப்பு வலைமுறையை பின்பற்றுவதன் மூலம் தேவையற்ற ரசாயன தெளிப்புகளை தவிர்த்து மிக குறைந்த செலவில் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம்.
2: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
3: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
1: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 61 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 60 அடி.
2: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
4: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
1: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
2: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல்

0: ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
1: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
2: நெல் அதிகபட்ச விலையாக 2,650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
0: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
3: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
2: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 11 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 38% முதல் 49% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை

லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 11 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 38% முதல் 49% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ்.

0: நேர்கள் இதுவரை உழவர்களுக்கான தகவல்கள் கேட்டீர்கள்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
0: நேரம் காலை 6:55. தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம்.
2: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்.
3: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் தர்ஷினி. நான் தென்காசி மாவட்டம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி 6 படித்து வருகிறேன். வல்லாரை கீரை மூளைக்கு உணவு, நினைவாற்றலை அதிகரிக்கும், முடி உதிர்வை குறைக்கும், நரம்பு தளர்ச்சியை போக்கும். முடங்கத்தான் கீரை முடங்கு வாதம், வீக்கம், வலி ஆகியவற்றுக்கு சிறந்தது. முட்டு வலி நீக்கும். சிறுகீரை அரைக்கீரை செரிமானத்தை மேம்படுத்தும், பசியை தூண்டும், உடல் எடையை கட்டுப்படுத்த உதவும். குப்பைக்கீரை சிறுநீரக கற்களை உடைக்கும், உடல் வெப்பத்தை தணிக்கும், நீர் கடுப்பை போக்கும். கீரைகள் உணவில் சேர்ப்பதால் கிடைக்கும் மொத்த நன்மைகள்: நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கும், செரிமான மண்டலத்தை சீராக்கும், மலச்சிக்கலை போக்கும், சர்ம முடி கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும்.
2: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
3: என்னுடைய பெயர் தர்ஷினி.
2: இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் எஸ் பிரியதர்ஷினி அவர்கள்.
4: இயற்கையோடு பயணிக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். நான் பிரியா. இன்னைக்கு ஆதி வள்ளியப்பன் அப்படிங்கிற எழுத்தாளர் எழுதிய ஆழி என்றொரு அற்புதம், அந்த கதையை அடிப்படையா வச்சுதான் சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆகாயத்துல இருந்து நம்ம பூமியை பார்த்தா அது என்ன நிறத்துல இருக்கும்? அது நீல நிறத்துலதான் இருக்கும். ஏன் நீல நிறம்? ஏன்னா நம்ம பூமி கடலால சூழப்பட்டிருக்கு. இந்த கடல் எப்படி உருவாச்சு? பெரு வெடிப்பு, அந்த பிக் பேங்ல இருந்துதான் உருவாயிருக்கு. சரி, நிலத்துல நீர்ல இது ரெண்டுல உயிரினங்கள் எங்க அதிகமா இருக்கு? நிச்சயமா நீங்க நிலம்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. பூமியில விட நீர்லதான் 90% உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? பெருங்கடல்ல நீர் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த நீர் இந்த பூமிய சுத்தி திரும்பவும் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1000 ஆகுமா? பாடி, எவ்வளவு தூரம் அந்த நீர் டிராவல் பண்ணுது! உலகத்தோட மிக நீண்ட மலை தொடர் எது? ஏதாவது பூமிக்கு மேல இருக்கிறது சொன்னீங்கன்னா அதுவும் தப்பு. உலகத்தோட நீண்ட மலை தொடர் கடலுக்கடியில கிட்டத்தட்ட 56,000 நீளம் கொண்டதா இருக்கு. நெல்லை மக்களுக்கு அருவிகளை பத்தி கேட்கவே வேண்டாம். சுத்தி சுத்தி அருவிகள் தான், ஒவ்வொரு வார விடுமுறையிலயும் நம்ம சந்தோஷமா இருக்கும். ஆனா கடலுக்கு அடியிலயும் பெரிய பெரிய அருவிகள் இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? அதுலயும் மிகப்பெரிய அருவியோட பேரு த டென்மார்க் ஸ்ட்ரெயிட் கேட்ராக்ட். இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் விடுங்க, நம்ம மூச்சு விடுறோம் இல்லையா? இந்த மூச்சு காற்று எங்கிருந்து வருது? அத பல பேர் நமக்கு சொல்லி கொடுக்கறதே கிடையாது. சின்ன மைக்ரோ ஆர்கானிசமா இருக்க ஃபைட்டோ பிளாங்டான்ல இருந்துதான் மரங்கள்ல விட கிடைக்கிற சுவாச காற்றை விட நமக்கு கூட கிடைக்குது. அதனால அடுத்த தடவை கடலுக்கு போகும்போது நமக்கு இங்க இருந்து நிறைய மூச்சு காற்று வருதுங்கிறது நீங்க எல்லாம் நினைவுல வச்சுக்கணும். குழந்தைங்களை பிடிச்ச ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அவங்க சாப்பிடுற ஐஸ்கிரீமும் சாக்லேட்ஸும் ஏன் இவ்வளவு சாஃப்டா இருக்கு? ஏன்னா அதுல கலக்கிற ஒரு விஷயமும் கடல்ல இருந்து எடுக்கப்பட்ட குட்டி குட்டி செடிகள்ல இருந்து கிடைக்கிற ஒரு கெமிக்கல்ல இருந்து தான். இது எல்லாம் ஒரு பக்கம். இந்த கடல் இவ்வளவு பொக்கிஷங்களை உள்ள அடக்கி வச்சிருக்கே, இத பத்தி முழுமையா ஆராய்ச்சி பண்ணிட்டாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. 5-10% வரைக்கும் தான் ஆராய்ச்சி பண்ண முடிஞ்சிருக்கு. இந்த கடல்கள் கடற்கரைகளை எது பாதுகாக்குதுன்னு பார்த்தோம்னா அதுக்குமே இயற்கை ஒரு வழி வச்சிருக்கு. அதுதான் அலையாத்தி காடுகள். அத நடக்கும் காடுகள்னு சொல்லுவாங்களாம். காடு எங்கேயாவது நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா இந்த காடு கொஞ்சம் கொஞ்சமா கடலை நோக்கி போகும். அப்பதான் புயலையும் வெள்ளத்தையும் தடுக்க முடியும். இந்த காடுகள் அப்படி நகரும் போது மனிதர்களுக்கு நிலப்பரப்பு இன்னும் கூடுதலா கிடைக்குது. அப்பாடி, கடலை பத்தி இந்த புத்தகத்துல இந்த மாதிரி ஏகப்பட்ட நம்ம ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்பெல்லாம் கடல் குப்பை தொட்டியாவும் மாறிட்டு இருக்கு. பாத்திருக்கீங்க தானே, நம்மளோட

0: பல வேஸ்ட் கழிவுகளை நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம், கடல்ல கொண்டு போய் தான் சேர்க்கிறோம். அப்போ கடலுக்கு போகும்போதும் கடற்கரையில நம்ம சந்தோஷமா இருக்கும் போதும் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு, கடல்ல விளையாட போகும்போது நீங்க எந்த குப்பை எடுத்துட்டு போனாலும் அதை திரும்ப உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து எங்க போடணுமோ அங்க போட நீங்க முயற்சி பண்ணலாம். கடற்கரையில குட்டி குட்டி செடிகள் இருக்கும்ல, பார்க்க அழகா இருக்கே வித்தியாசமா இருக்கே அப்படின்னு அதை எதையும் பறிச்சிடாதீங்க. அதுதான் நமக்கு மூச்சு காத்து கொடுக்கற ஒரு செடியாவும் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம பாக்குற சிப்பியா இருக்கட்டும், சில கற்களா இருக்கட்டும், அது அதோட வீடான கடல்ல தான் இருக்கணும். இயற்கையோடு பயணிப்போம். நன்றி.
1: நாம் இதுவரை கேட்டோம் சூழல் ஒளி. வழங்கினார் முனைவர் எஸ் பிரியதர்சினி அவர்கள்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்கள் அனைவருக்கும் அன்பான உற்சாகமான இனிய காலை வணக்கங்களுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. நேரம் காலை 7 மணி, நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் பரணி. 8 மணி வரைக்கும் அட்டகாசமான பாடல்களோட அற்புதமான தகவல்களையும் அள்ளித்தரும் வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தான் நாம இப்போ இணையிறோம். உங்கள் வாழ்க்கை பாதையில் உங்கள் வெற்றிக்கான பயணத்தை நிறுத்தாமல் தடைகளை தாண்டி முன்னேறி போய்கிட்டே இருங்க. இது உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு கை கொடுக்கும் நிகழ்ச்சி தொழில் தொடங்குவோம். நம்ம கூட தொழில் சார்ந்த புதிய தகவல்களை கற்றுக் கொடுக்கறதுக்காக இணையிறாங்க தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். வணக்கம் சார், இன்னைக்கு என்ன மாதிரியான தகவல்களை எங்களுக்காக தர காத்துட்ருக்கிறீங்க?
2: பழைய இரும்பு, பழைய பிளாஸ்டிக், பல்வேறு வகையான பழைய உலோகங்கள் போன்றவற்றையெல்லாம் வாங்கி விற்பது முன்பெல்லாம் சின்னஞ்சிறு தொழிலாக இருந்தது. ஏனென்றால் ஏழை எளியவர்கள் தெருக்களிலே சென்றும் பல்வேறு ஃபேக்டரிகளை சுற்றிலும் கிடைக்கக்கூடிய இந்த பழைய பிளாஸ்டிக் பைகள், பிளாஸ்டிக் பொருட்கள் இவற்றையெல்லாம் வாங்கி வந்து கடைகளை விற்பார்கள். பலர் தள்ளுவண்டியிலும் வாகனம் இயந்திரம் பொருத்திய வாகனங்களிலும் சென்று வீடு வீடாக பழைய பிளாஸ்டிக், பழைய பேப்பர், பழைய இரும்பு என்று வாங்கி அவற்றை கடைகளிலே கொண்டு விற்பார்கள். அந்த காலமெல்லாம் மலையேறிவிட்டது. இந்த தொழில் சிறிதளவாக குறைந்து விட்டது. ஏனென்றால் நிறைய ஃபேக்டரிகள் உருவாகிவிட்டன. அங்கே பிளாஸ்டிக் கழிவுகள், பேப்பர் கழிவுகள், இரும்பு கழிவுகள், பல்வேறு உலோக கழிவுகள் என்று அந்தந்த துறைக்கு ஏற்றாப்போல் பல கழிவுகள் வெளியே தேவையில்லாதவற்றை விற்பனை செய்வார்கள். அவற்றை ஏலம் எடுத்து அவற்றை ஒரு இடத்துல குடவன் போல் வாடகைக்கு பிடித்தோ அல்லது பெரிய ஷெட்டுகள் போட்டோ அங்கே கொண்டு வந்து தரம் பிரித்து பிளாஸ்டிக்கிலே பல வகை இருக்கின்றன. உருகும் பிளாஸ்டிக், உருகாத பிளாஸ்டிக், மக்கும் பிளாஸ்டிக், மக்காத பிளாஸ்டிக், மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் என்று பல பிளாஸ்டிக்குகள் இருக்கின்றன. அவற்றை பிரித்தெடுத்து சுத்தம் செய்து நல்ல விலைக்கு விற்கிறார்கள். அது பழைய இரும்பாக இருந்தாலும் சரி, பழைய பித்தளை பொருட்களாக இருந்தாலும் சரி, தாமிர பழைய பாத்திரங்கள் ஆக இருந்தாலும் சரி, உடைந்து போன வாகன உதிரி பாகங்களாக இருந்தாலும் சரி, ஃபேக்டரிகளில் இருந்து கிடைக்கக்கூடிய புத்தம் புதிய கழிவுகளாக இருந்தாலும் சரி, வீடு வீடாக சென்று கிடைக்கக்கூடிய அட்டைப்பெட்டிகள், பேப்பர், வீடு வீடுகளிலே உடைந்து போன பொருட்கள், பாத்திரங்கள் இவற்றையெல்லாம் விலைக்கு வாங்கி அவற்றை ஆங்காங்கே இருக்கக்கூடிய கடைகளிலே விற்பனை செய்வது மிக லாபகரமான தொழில். இதை வாங்கி விற்பதை விட நீங்களே ஒரு கடை வைத்தால், அவற்றை தரம் பிரிப்பதற்கு பெண்களுக்கு பயிற்சி கொடுத்தால், இது இன்ன பிளாஸ்டிக் கவர், இந்த இது இன்ன பிளாஸ்டிக் பொருள் என்று அவர்களை பார்த்தும் கையில் தொட்டும் தரை. லேசாக தட்டியும்

கண்டுபிடித்து விடுகிறார்கள். இது நைலான், இது எல்டிபிஇ, இது பிபி பாலிபொரப்பிளின் என்று கண்டுபிடித்து அதை தரம் பிரிப்பார்கள். வாங்கும்போது கிலோ 20 இருக்கும். தரம் பிரித்து

விநாயகனே, வினை தீர்ப்பவனே, வேல முகத்தவனே, உங்கள் இல்லத்தில் என்றும் சுகமும் செல்வமும் பெருகட்டும். இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களுடன் நாம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் வேதாளம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: உயர்ந்த மனிதர்கள் சபையிலே எதை எதை செய்யக்கூடாது என்பதனை ஆசாரக்கோவை பட்டியலிட்டு காட்டுகிறது. உடுக்கை இகவான் செவி சுரண்டார், கைமேல் எடுத்துரையார், பெண்டிர் மேல் நோக்கார், செவி சொல்லும் கொள்ளார், பெரியார் அகத்து. சான்றோர்களும் அறிவில் நிரம்பிய பெரியவர்களும் கூடியிருக்கின்ற அவைக்களத்திலே ஒருவன் தன்னுடைய ஆடையை களைந்து காட்டக்கூடாது. தேவையில்லாமல் காதை சொரியக்கூடாது. கையை தலைக்கு மேலே தூக்கி பேசக்கூடாது. ஆரவாரமாக பேசக்கூடாது. பெண்களை தவறான எண்ணத்தில் நோக்கக்கூடாது. மற்றவர்கள் காதுகளில் தேவையில்லாத சொற்களை கிசுகிசுத்து பேசக்கூடாது என்று பட்டியலிட்டு காட்டுவார் பெருவாயின் முள்ளியார். ஆடையை ஆண்டோர் சபைதனில் தூக்கி காட்டுவது, அவிழ்த்து காட்டுவது அறமற்ற செயல் என்பதனை கம்பன் திருக்கை வழக்கம் என்னும் நூலிலே தெளிவாக சொல்லுவார். மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தருமம், தலைக்கும் கை, ஈனமில்லா தொடையில் எழும் சிலந்தி தோற்றுவிக்கப்படின் புடவை கிழித்த பெருங்கை வழக்கம் என்பார் அவர். ஒரு நாள் சோழனுடைய அவைக்களத்திற்கு வணிகன் ஒருவன் வந்தான். மிக உயர்ந்த விலை உயர்ந்த அழகு செய்யப்பட்ட மணிகளும் மாணிக்கங்களும் வைரமும் பொறிக்கப்பட்ட அந்த ஆடையை கொண்டு வந்து சோழ மன்னனிடம் காட்டினான். சோழ மன்னன் அதை பார்த்து அழகில் மயங்கினான். இருந்தாலும் அதனுடைய விலை மிக உயர்வாக இருக்கிறது என்று தனக்கு வேண்டாம் என்று அந்த வணிகனை திருப்பி அனுப்பிவிடுகிறான். அந்த வியாபாரியோ நேராக சடையப்பவள்ளலை பார்க்கிறான். சடையப்பவள்ளல் அந்த ஆடையை விலை கொடுத்து வாங்கிவிடுகிறார். வாங்கியவர் 2-3 நாட்களுக்கு அரச சபைக்கு செல்லவில்லை. காரணம், அரசனால் வாங்கப்படாத அந்த ஆடையை உடுத்தி அவன் முன் சென்று அவனிடம் காட்டுதல் அவருக்கு சற்று மனதுக்கு நிருடலாக இருந்திருக்கலாம். ஆகவே 2 நாள் செல்லவில்லை. சோழ மன்னன் சடையப்பவள்ளலை அழைத்தான். ஏன் 2 நாட்களாக வரவில்லை என்று காரணம் கேட்டான். அவர் சொன்னார், என்னுடைய காலிலே சிலந்தி, அதனால் வர இயலவில்லை என்றார். உடனே சிலந்தி என்பது தொடையிலே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சிறிய புண், எங்கே காட்டும் என்று சோழ மன்னன் சடையப்ப வள்ளலிடம் கேட்க, அந்த சடையப்ப வள்ளல் அந்த ஆடையை, பட்டாடையை, விலை உயர்ந்த பட்டாடையை அப்படியே கிழித்து அந்த புண்ணை மட்டும் காட்டினாராம். சோழன் பதறி போய் கேட்டானாம், ஏன் இந்த பட்டாடை எவ்வளவு விலை உயர்ந்தது, அதை போல் கிழித்து விட்டாயே என்று சொன்னானாம். அதற்கு சடையப்பவள்ளல் சொன்னார், என்னுடைய ஆடையை காட்டிலும் என்னுடைய மானம் பெரிதல்லவா. இந்த சபையிலே மற்றவர்களுக்கு முன்பு என்னுடைய ஆடையை நான் தூக்கி காட்டினால் என்னுடைய மானம் பறிபோயிருக்குமே. எனவே மானம் கருதி நான் என்னுடைய விலை உயர்ந்த பட்டாடையை கிழித்து காட்டினேன். அரச கட்டளையை மறுக்க முடியாதல்லவா என்று நின்றாராம். வள்ளுவப்பெருந்தகை சொல்லுவார், புகழ் என்றால் புத்தேல் நாட்டு உய்யாதால் என் மற்று இகழ்வார் பின் சென்று நிலை என்பார். மானத்தை இழந்து நிற்பதால் இகழ்ச்சி தான்.

ஏற்படும், புகழ் கிடைக்காது. உயர்ந்த இடம் என்று கருதப்படும் மேலுலகத்திற்கும் அந்த செயல் நம்மை கொண்டு சேர்க்காது. நம்மை மதிக்காமல் இகழ்பவர்களின் பின்னே சென்று தாழ்ந்து பணிந்து நிற்பதால் எந்த நன்மையும் கிடைத்துவிடப் போவதில்லை. எனவே எஞ்ஞான்றும் எந்த சூழ்நிலையிலையும் மானத்தை விட்டு கொடுக்க கூடாது என்பது வள்ளுவர்தம் கருத்து. இது வாழும் முறை என்பது வாழ்வியல் கருத்து. நாளை சந்திப்போம்.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: மணி 20 நிமிடம் ஆகுது. அடுத்ததான் நம்ம கேட்க இருக்கிறோம்.
5: அனைவருக்கும் காலை வணக்கம். ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்காக முத்தையா. இன்னைக்கு என்னோட கிளாஸ்ல நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிச்சுட்டு இருந்தாரு. அவர் அதுக்கப்புறம் ஒரு மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் கோர்ஸ் ஒன்று ஜாயின் பண்ணார். அந்த கோர்ஸில் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஃப்ரீ. அதனால் ஒரே நேரத்தில் என்கிட்டையும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கிறாரு, அந்த கிளாஸ்லேயும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கிறார். ஒரு நாள் அந்த கிளாஸுக்கு போயிட்டு என்கிட்ட வந்து ஒரு சென்டென்ஸ் சொன்னார். சார், இன்னைக்கு கிளாஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்தது. எங்கள் சார் வந்து ஒரு சென்டென்ஸை கொடுத்து அதை இங்கிலீஷில் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டார். நாங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னோம். அப்போ அவர் சொன்னார், எது எது எப்பப்போ நடக்கணுமோ அது அது அப்பப்போ தானாக நடக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயந்தான். நான் அப்போ கேட்டேன், இப்போ யாராவது பதில் சொன்னாங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் சொன்னாங்களான்னு கேட்டேன். இல்லை, நாங்கள் ஒன்றா சொன்னோம், முயற்சி பண்ணோம், கடைசியில் சார் அதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு சார் அப்புறம் சரியான ஆன்சர் சொன்னார் அப்படின்னாரு. சார் என்னடா சொன்னார், எனக்கும் அது ரொம்ப க்யூரியஸாக இருந்தது. எனக்கு அவர் அம்மா என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்னது ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. அவன் சொன்னான், எது எப்பப்போ நடக்கணுமோ அதது அப்பப்போ தானாக நடக்கும் அப்படிங்கிறத, வாட் வாட் வென் வென் ஹேப்பன் தேட் தேட் தென் ஆட் டு ஹேப்பன். எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா அவங்க சார் அப்படியே சொன்னார், ஆமாம் சார் சூப்பராக இருந்துலாம், நாங்களாம் சூப்பராக கைத்தட்டினோம் அப்படின்னா, டே அது அப்படி இல்லை, இவர் வந்து இந்த வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு, அப்படி பண்ணக்கூடாது. அப்போ என்ன சார் செய்யணும் அப்படின்னா, அப்போ இதை எப்படி சொல்லணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டான். இப்போ நான் சொன்னேன், இது நான் சொன்னால் உனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, ஆனால் சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்ட்டு. வாட் இஸ் டு ஹேப்பன் வில் ஹேப்பன். ஆமாம் அப்புறம் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, ஆனால் மொத்தமே அவ்வளோதான் அப்படின்னு. என்ன சார் பொசுக்குன்னு முடிஞ்சிட்டு. அவர் சார் அருமையாக சொன்னார், வாட் வாட்டு வென் வென் ஹேப்பன் தேட் தேட்டு தென் ஆட் டு ஹேப்பன். ஆட் டுலாம் போட்டு சொன்னார் சார். இது வந்து விதி இருந்தால் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி தத்துவார்த்தமாக நம்ம அது நடக்கணும்னு விதி இருந்தால் நடக்கும்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு வந்து இந்த பி வெர்பு இங்கே இஸ் போட்டிருக்கோம். அப்புறம் 2+ வெர்ப் இது ஒரு ஸ்ட்ரக்சர். வாட் இஸ் டு ஹேப்பன் அப்படின்னா எது நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம கிளாஸ்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ முடியும் போது சொல்லலாம், நம்ம திருப்பி நீ வெளியூர், அந்த பையன் மதுரை, அவன் வேற ஒரு வேலைக்கு போயிடுவான், அப்போ நம்ம சந்திக்கணும்னு இருந்தால் சந்திப்போம், கண்டிப்பாக சந்திப்போம் அப்படின்னு எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், இஃப் வி ஆர் டு மீட் அகெயின் வி வில். இஃப் வி ஆர் டு அப்படின்னு சொன்னோம்னா அந்த பி வெர்ப் ப்ளஸ் 2+ வெர்ப் வந்ததுன்னா நம்ம சந்திக்கணும்னு விதி இருந்தால் சந்திப்போம். இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க நீங்கள், இப்படி தான் ஒரு டபிள்யூஹெச் கொஸ்டின் நடத்திட்டு, டபிள்யூஹெச் கொஸ்டின் அந்த வாட் வயர் வருது இல்லையா, இதெல்லாம் நடத்திட்டு பசங்களை நீங்களாக சில கொஸ்டின் எழுதிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஒரு பையன் எழுதிட்டு வந்தான், வயர் டிட் ஐ டெல் யூ அப்படின்னு. நான் என்னடா அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். நான் எங்கே சொன்னேன், நம்ம கேட்போம் இல்லையா, அவங்கள பற்றி இப்படி சொன்னால், அவங்கள பற்றி தப்பாக சொன்னா அப்படியா, நான் எங்கே சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் எழுதிட்டு வந்திருக்கேன். வேர் டிட் ஐ டெல் யூ, அதாவது நீங்கள் செகண்ட் லாங்குவேஜ் படிக்கும்போது தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் புரிய ஆரம்பிக்கும். தாய்மொழி அப்போ தான் நல்லா புரியும். அதுக்கு இந்த சிச்சுவேஷன் ஒரு நல்ல ஒரு உதாரணம். அப்போ தான் எனக்கே புரிஞ்சது தமிழில் சில இடங்களில் எங்கே

என்றால் எப்பொழுது என்று அர்த்தம். அப்போ நான் சொன்னேன் வை டிட் ஐ டெல் யூ அப்படின்னு சொல்லக்கூடாது, வென் டிட் ஐ டெல் யூ. அவன் நோட்டை காட்டுறான், சார் இங்கே பாருங்கள் எங்கே என்ன வயர் தானே போட்டிருக்கீங்க, அதெல்லாம் சரிதான், ஆனால் தமிழில் அப்படி இருக்குது, நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ வென் டிட் ஐ டெல் யூ, நான் இங்கே சொன்னேன் அப்படின்னா வென் டிட் ஐ டெல் யூன்னு கேட்கணும், வயர்னு கேட்கக்கூடாது. அதாவது கிளாஸ் நடத்தும் போதே நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கேன், தமிழை பற்றியும் இங்கிலீஷை பற்றியும். ஓகே, தேங்க்யூ, சி யூ டுமாரோ, பாய்.

நெல்லை, நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சி தான் இணைஞ்சிருக்கிறோம். நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரக்கூடிய 19ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை, நடக்க இருக்குது. காலையில் 9 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் பன்னாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் பொறியியல் கல்லூரியில் வச்சு நடக்க இருக்குது.

இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கலந்துக்க இருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான கல்வி சான்றிதழ்களோட இந்த வேலைவாய்ப்பு முகாமில் நீங்கள் கலந்துக்கோங்க. கேட்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: அண்ணா
1: நடா,
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
2: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: மணி 33 நிமிடத்தில் வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, மக்களை நாடி மக்கள் குறைகளை கேட்டு உடனுக்குடன் தீர்வுக்கான அரசு இயந்திரம் களத்துக்கே சென்று செயலாற்றக்கூடிய வகையில் அரசு அறிவித்துள்ள திட்டம்தான் உங்களை தேடி உங்கள் ஊரில். வரக்கூடிய 16 அன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டப்பிடாரம் வட்டத்தில் வச்சு இந்த சிறப்பு முகாம் நடக்க இருக்குது. 2:30 to 3:30 வரைக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பொதுமக்கள் கிட்ட அவங்களோட கோரிக்கைகளை மனுக்களாக வாங்க இருக்கிறாங்க. ஓட்டப்பிடாரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வச்சு நடக்கக்கூடிய இந்த உங்களை தேடி உங்கள் ஊரில் சிறப்பு திட்டத்திற்கான முகாமில் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் நீங்கள் கலந்துக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்கள், கோரிக்கைகள் இதை வந்து மனுவாக நீங்கள் இந்த நேரத்தில் கொடுக்கலாம்.

நேர்களே, நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜா நகரில் உழவர் சந்தையில் காய்கறிகள் மற்றும் பழங்களுடைய விலைப்பட்டியல் என்னன்றதான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். தக்காளி கிலோ 26 ரூபாய், கத்திரிக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் 27 ரூபாய், புடலங்காய் 20 ரூபாய், சுரைக்காய் 10 ரூபாய், பீர்க்கங்காய் 35 ரூபாய், பூசணிக்காய் 10 ரூபாய், தடியங்காய் 12 ரூபாய், அவரைக்காய் 80 ரூபாய், கொத்தவரை 25 ரூபாய், பாகற்காய் 55 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், முருங்கைக்காய் 30 ரூபாய், பெரிய வெங்காயம் 62 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், காராமணி 26 ரூபாய், கோவைக்காய் 40 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், வாழைக்காய் 30 ரூபாய், இஞ்சி 180 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், ரிங் பீன்ஸ் 90 ரூபாய், சவுச்சவ் 44 ரூபாய், முட்டைக்கோஸ் 26 ரூபாய், பீட்ரூட் 36 ரூபாய், பூண்டு

ரகங்கள் வாரியாக 220 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரைக்கும் இருக்கிறாங்க. பச்சை பட்டாணி 140 ரூபாய், சோயாபீன்ஸ் 120 ரூபாய், சேம்பு 50 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், சீனிக்கிழங்கு கிலோ 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பழங்களுடைய விலைப்பட்டியல் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எலுமிச்சை 200 ரூபாய், ஆப்பிள் 160 ரூபாய், அன்னாசி 70 ரூபாய், மாதுளை 200 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், சப்போட்டா 50 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், சாத்துக்குடி 70 ரூபாய்க்கு கிலோ விற்கிறாங்க. வாழைப்பழங்களில் செவ்வாழை 100 ரூபாய், ஏலைக்கு 90 ரூபாய், மட்டி நேந்திரன் 80 ரூபாய்க்கும், கற்பூரவல்லி கோழிக்கோடு நாடு கிலோ 60 ரூபாய்க்கும் விற்கிறாங்க. நெல்லின் தகவல்களை பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தை நிர்வாக அலுவலரிடமிருந்து பெறப்பட்டது. அடுத்ததான் நம்ம கேட்கலாம் பேட்ட திரைப்படத்திலிருந்து பாடல்.

வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்த நம்ம கேட்க இருக்கிறோம் இன்றைய தினம். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு ஹிந்தி மொழி தினம் வந்து கொண்டாடப்படுது. ஹிந்தி மொழியோட பயன்பாடு, அப்புறம் அதோட பண்பாடு, கலாச்சாரம், அதோட பாரம்பரியத்தை அங்கீகரிக்கிற நோக்கில் 1953 இருந்து இந்த செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதியை தேசிய ஹிந்தி மொழி நாளாக கடைபிடிக்கிறாங்க. புகழ்பெற்ற ஹிந்தி மொழி அறிஞரான பியோகர் ராஜேந்திர சிங் அவர்களுடைய பிறந்த தினத்தை தான் இந்த சிறப்பு மிக்க நாளாக கொண்டாடுறோம். இந்த நாளில் ஹிந்தி மொழியின் வளர்ச்சிக்கு பங்களித்த நபர்களுக்கு, நிறுவனங்களுக்கு இந்திய குடியரசுத் தலைவரால் ராஜ்பாஷா கீர்த்தி புரஸ்கார், ராஜ்பாஷா கௌரவ் புரஸ்கார்னு இது போன்ற விருதுகளெல்லாம் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, மத்திய அரசு நிறுவனங்களில், அலுவலகங்களில், பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்கக்கூடிய நிறைய கவிதை போட்டிகள், கட்டுரைகள், பேச்சு போட்டிகள் இதெல்லாம் நடத்தி பரிசுகளும் கொடுக்குறாங்க. இன்று நமது இந்தியா முழுவதும் தேசிய ஹிந்தி மொழி தினம் கடைபிடிக்கப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி தினமும் மிகச் சிறப்பான முறையில் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அரை நடி முழக்கத்தோடு ஆரம்பிக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் விநாயகர் அருளால் வெற்றி பெற சிறப்பாக அமைய இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களோட நாம் கேட்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாரி 2 திரைப்படத்திலிருந்து பாடல்.

அதாவது குழந்தை தொழிலாளர்களை பயன்படுத்துவதை தடை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சட்டம். இந்தியாவில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கவும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் இயற்றப்பட்ட முக்கியமான சட்டம் குழந்தை தொழிலாளர் தடை மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1986 ஆகும். இதை சைல்டு லேபர் ப்ரோஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986 என்று கூறுவார்கள். இந்த சட்டம் எதை பற்றி சொல்கிறது என்றால், குழந்தைகளின் பிஞ்சு பருவத்தை பாதுகாத்து அவர்களின் கல்வி உரிமையை உறுதி செய்வதற்காக உருவாக்கப்பட்டது இந்த சட்டம். அதாவது 14 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை எந்த ஒரு தொழிலிலும் ஈடுபடுத்துவதை தடுத்து மீறுபவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க இந்த சட்டம் வழிவகுக்கிறது. இந்த சட்டம் 2016 ஆண்டில் கொண்டுவரப்பட்ட திருத்தத்திற்கு பிறகு இந்த சட்டம் குழந்தை மற்றும் வளரிளம் பருவ தொழிலாளர் தடை மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த சட்டம் 23 டிசம்பர் 1986 ஆண்டு முதல் இந்தியா முழுவதும் நடைமுறைக்கு வந்தது. இந்த சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு முழுமையான தடை, அதாவது குழந்தை தொழிலாளர்களாக வேலை செய்வதற்கு முழுமையாக தடை விதிக்கிறது. 14 வயது பூர்த்தியடையாத குழந்தைகளை எந்த ஒரு வணிக நிறுவனம், தொழிற்சாலை, உணவகம் அல்லது பிற பணிகளில் வேலைக்கு அமர்த்துவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. வளரிளம் பருவத்திற்கான ஒரு பாதுகாப்பு, அதாவது வளரிளம் பருவம் அப்படின்னு சொல்றது என்னன்னா, 14 வயது முதல் 18 வயதுக்குட்பட்டவர்கள் வளரிளம் பருவத்தில், அடோலிசன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரி 14 to 18 வயது உள்ள குழந்தைகள் வந்து வேலைக்கு செல்கிறார்கள், அதை அந்த சட்டம் தடை செய்யவில்லை. இந்த 14 to 18 வயது வரைக்கும் உட்பட்டவர்களை அடோலிசன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, வளர் இளம் பருவத்தினர். 14 வயசுக்கு கீழே உள்ளவங்க எந்த வேலையும் கட்டாயம் செய்யக்கூடாது. ஆனால் 14 to 18 வயதுக்கு உட்பட்ட இந்த வளரிளம் பருவத்தினரை சுரங்கம், பட்டாசு தொழிற்சாலை போன்ற அபாயகரமான தொழில்கள் மற்றும் செயல்முறைகளில் ஈடுபடுத்தக்கூடாது என்று இந்த சட்டம் திட்டவட்டமாக கூறுகிறது. சில குடும்ப நிறுவனங்களுக்காக விதிவிலக்கையும் சொல்கிறது. அதன்படி பார்த்தால், குழந்தைகள் தங்கள் பள்ளி வேலை நேரம் முடிந்த பிறகு ஆபத்தில்லாத குடும்ப வணிகங்கள் அல்லது கலை சார்ந்த வேலைகளில், அதாவது அபாயகரமான சூழ்நிலை இல்லாத வரை உதவ அனுமதி உண்டு. இப்போ சிலவங்க வீட்டில் வந்து பைண்டிங் பண்ணுவாங்க, சின்ன சின்ன பேப்பர்களை ஒட்டக்கூடிய வேலைகளை செய்வாங்க, இந்த மாதிரியான வேலைகளை அந்த 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சில சூழ்நிலைகளில் வீட்டில் அந்த குடும்பத்தில் மட்டும் இருந்து அந்த வேலை செய்வதில் தடை ஏதும் சொல்லவில்லை. அதே மாதிரி இந்த சட்டத்தை மீறுபவர்கள் மீது கடுமையான தண்டனைகளை இந்த சட்டம் வழங்குகிறது. இந்த சட்டத்தை மீறி குழந்தைகளை வேலையில் அமர்த்தும் முதலாளிகளுக்கு 6 முதல் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 20,000 to 50,000 வரை அபராதம் அல்லது இரண்டும், அதாவது சிறை தண்டனையும் அபராதமும் சேர்த்தும் விதிக்கப்படலாம். மீண்டும் மீண்டும் இந்த தவறை திரும்ப திரும்ப செய்தால் சிறை தண்டனையுடைய காலம் அதிகரிக்கும். இந்த சட்டமானது கல்வி உரிமை சட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. நாம் நேற்று தெரிந்து கொண்ட அந்த கல்வி உரிமை, அதாவது இந்திய அரசியலமைப்பின் 2009 ஆண்டின் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைக்கான சட்டம், ஆர்டிஎன்ஜில் ரைட் டு, அந்த கட்டாயம் கல்வி கற்க வேண்டும், அந்த குழந்தைகள் வந்து கட்டாயம் குழந்தைகளை வேலைக்கு அனுப்பாமல் அவர்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டியது அவர்களுடைய அடிப்படை கடமையாக அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த சட்டத்துடன் அது இணைக்கப்பட்டு குழந்தைகள் வேலைக்கு செல்லாமல் பள்ளிக்கு செல்வது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த அந்த அப்படி மீட்கப்படும் குழந்தைகளுக்கு மீட்பு மற்றும் மறுவாழ்வு அளிக்கப்படுகிறது. மீட்டெடுக்கப்படும் குழந்தை தொழிலாளர்களின் கல்வி, பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வுக்காக சிறப்பு நிதியம் மற்றும் மறுவாழ்வு திட்டங்களை அரசு செயல்படுத்த இந்த சட்டம் வழி செய்கிறது. இந்த சட்டத்தின்படி இந்த குழந்தை தொழிலாளர்களுக்கான பல்வேறு உரிமைகள் இருக்கிறது. அதனை பற்றி நாம் நாளை தெரிந்து கொள்ளலாம். நன்றி.

0: வணக்கம்.
1: நன்றி சார். குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் பற்றி ரொம்ப தெளிவாக எங்களுக்காக சொன்னீங்க. நிகழ்ச்சியில் வழக்கென்று வந்தால் பற்றின உரை தான் கேட்டோம். உரை வழங்கினாங்க திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல் தான் கேட்கவிருக்கிறோம். ஸ்ரீனிவாசருடைய குரலில் அமர்க்களம் திரைப்படத்திலிருந்து.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேரம் 8:14 நிமிடமாக இருக்குது. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்களை அடுத்துதான் வேதமும் நாதமும் நிகழ்ச்சி தான் கேட்கவிருக்கிறோம். வேதமும் நாதமும் நிகழ்ச்சியில் உரை வழங்க இருக்கிறாங்க சுந்தர பாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: எழுபத்திரெண்டு மேளகர்த்தா ராகங்களில் மூன்றாவது பாடக்கூடிய ராகம் கானமூர்த்தி. கானமூர்த்தியில் உள்ள சுரஸ்தானங்கள் சட்ஜமம், சுத்த ரிஷபம், சுத்த காந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சுத்த தெய்வதம், காக்கல்ய நிசாதம்.

0: என்று ஏற்றியிருக்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நிகழ்ச்சியிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. நேரம் 8:18. வேதமும் நாதமும் நிகழ்ச்சி தான் கேட்டீங்க. உரை வழங்கினாங்க சுந்தர பாண்டியபுரம், சி சக்திவேல் அவர்கள். தொடர்ந்து சிவாஜி திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்கிறக்கும் எஸ்பிபி, ரஹினாகனா, பென்னி அவங்க இணைந்து பாடியிருக்காங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.

நேரம் 8:25 ஆயிட்டு இருக்குது. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6. வாழ்க்கையில் சில விஷயங்கள் வந்து நமக்கு எப்போவுமே பசுமரத்தாணி மாதிரி பதிஞ்சிரும். சில விஷயங்கள் நம்ம மறக்கணும்னு நினைப்போம், ஆனால் மறக்கணும்னு நினைக்கும் போது தான் திருப்பி திருப்பி ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அப்படி ஏதாவது நிகழ்வுகள் உங்களுக்கும் இருக்குதா அப்படின்னா, இன்றைக்கி காலையில் 9:02 ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் வாழ்க்கையில் நீங்கள் மறக்க நினைத்து மறக்க முடியாத நிகழ்வு பற்றி தான் நீங்கள் பேச இருக்கிறீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்பைடர் திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6.

0: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேரம் 8:31 ஆயிட்டு இணைச்சிருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. நீங்கள் கேட்கவிருக்கிறீங்க இன்றைய குறுஞ்செய்தி.
5: இன்றைய குறுஞ்செய்தி, காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
6: காலை வணக்கம் வாரு மந்திரியாரே, சற்று இங்கே அமரும், நான் உள்ளே சென்று வேலையை பார்த்து விட்டு வருகிறேன்.
5: அப்படியே ஆகட்டும் மன்னா, முடித்து விட்டு வாருங்கள். மன்னர் வரும் வரை நமக்கு போர் அடிக்குமே, என்ன செய்வது? ஜூனோவை அழைப்போம், அற்புத விளக்கை எடுப்போம், தேய்ப்போம்.
7: மன்னர் சுற்றுலா செல்வதற்கு கோர்க் மலைக்கு போக போகிறாராம். நாம் எங்கேயாவது சுற்றுலா சென்று வரலாம். ஒரு இடத்தை கூறு.
5: நீ ஜப்பானிய மொழியில் காலை வணக்கம் எல்லாம் சொல்ல ஆரம்பித்து விட்டாயா? ஓஹாயோ கோசேமாசு. ஜப்பானுக்கு சுற்றுலா செல்வது நல்லதுதான், ஏனென்றால் அங்கிருந்து நாம் நேரடியாக செவ்வாய் கிரகத்துக்கும் சந்திரனுக்கும் சுற்றுலா செல்வதற்கு ஏற்பாடுகளை செய்து விட்டு வரலாம்.
6: என்ன கூறினீர்? ஜப்பானுக்கு சென்றால் எப்படி சந்திரனுக்கும் செவ்வாய் கிரகத்திற்கும் நாம் சுற்றுலா செல்ல ஏற்பாடுகளை செய்ய முடியும்?
5: மன்னா, தாங்களா அதற்குள் வேலையை முடித்து விட்டு வந்துவிட்டீர்களா?
6: நான் இப்போது வேலையை முடிக்கப் போகிறேன் என்று உம்மிடம் கூறினேன். இந்த 73 மேலேசி மன்னருக்கு வேலை செய்து பழக்கம் அல்ல, வேலை செய்ய வைத்துதான் பழக்கம். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும், விஷயத்தை கூறும்.
5: சந்திரனுக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் ஜப்பானில் இருந்து புல்லட் ட்ரெயின் விட போகிறார்களாம்.
6: உண்மையாகவா?
5: உண்மையாக, சத்தியமாக, நிச்சயமாகத்தான். கடலுக்கு அடியில் பயணம், வானில் பயணம் என்பது போல விண்வெளிக்கு ரயில் விட போகிறார்கள் ஜப்பானியர்கள். ஏற்கனவே புல்லட் ட்ரெயின் விடுவதில் இவர்கள் பெயர் பெற்ற தொழில்நுட்பத்தை உடைய கில்லாடிகள்.
6: ஆச்சரியமாக உள்ளதே, ஆனால் இது எப்படி சாத்தியம்?
5: தனியார் கட்டுமான நிறுவனத்துடன் இணைந்து ஜப்பானில் உள்ள அரசு கியோட்டோ பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் இதற்கான பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த கிரகங்களுக்கு இடையேயான போக்குவரத்து அமைப்பு ஹெக்ஸாட்ராக் என்று அழைக்கப்படுகிறது.
6: விண்வெளியில் புவியீர்ப்பு என்பது குறைவாக அல்லவா இருக்கும்? மிதந்து கொண்டே அல்லவா செல்வோம்? பின்பு எப்படி அதில் நீண்ட தூரம் ரயில் விட போகிறார்கள்?
5: நல்ல கேள்வி. குறைந்த புவியீர்ப்புக்கு பின்விளைவுகள் ஏற்படும். அந்த பின்விளைவுகளை குறைக்க நீண்ட தூரம் பயணிக்கும் போது ஈர்ப்பு விசையை பராமரிப்பதன் மூலம் இது செயல்படுத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. இது பூமி, சந்திரன் மற்றும் செவ்வாய் கிரகங்களுக்கு இடையே ஓடும் விண்வெளி ரயில். மன்னா
6: மந்திரியாரே, இங்கே ரயில்கள் தண்டவாளத்தில் பயணிக்கும், ஆனால் விண்வெளியில் எப்படி பயணிக்கும்?
5: புல்லட் ரயில்கள் நடுவில் நகரும் சாதனத்துடன் கூடிய ஹெக்ஸா கேப்சூல்களுடன் இணைக்கப்பட்டிருக்கும்.
6: எனக்கு கேப்சூல் என்றால் மருத்துவர் தரும் நீள்வட்ட வடிவில் இருக்கும் மாத்திரை தான் நினைவிற்கு வரும்.
5: மன்னா, கிட்டத்தட்ட அது போன்றுதான், ஆனால் இது ஹெக்ஸா கேப்சூல், அதாவது அறுவோண வடிவில் இருக்கக்கூடிய நீள்வட்ட பாதை. அதனுள்ளேதான் இந்த புல்லட் ரயிலை இணைத்திருப்பார்கள். அது இந்த பூமியில் இருந்து விண்வெளியில் இருக்கும் ஸ்பேஸ் ஸ்டேஷனுடன் இணைக்கப்பட்டிருக்கும். அந்த கேப்சூலின் உள்ளிருக்கும் புல்லட் ரயிலை எப்படி ராக்கெட்டை விடுவார்களோ அது போல டிஷ்கோல் என்று விட்டால் அது இங்கிருந்து இன்னொரு கிரகத்துக்கு போய்விடுமா?
6: ஓஹோ, இதுதான் விஷயமா? அப்படி என்றால் டிஸ்கோ.

0: கோல் என்றாலும் மிதந்து சென்று அடுத்த கிரகத்தில் சென்று சேர்ந்து விடும். அப்படித்தானே?
1: ஆம் மன்னா, சந்திரனில் உள்ள ரயில் நிலையம் சந்திர நிலையம் என்று அழைக்கப்படுகிறது. அதுவே கேட்வே செயற்கை கோளை பயன்படுத்துமாம். மறுபுறம் செவ்வாய் கிரகத்தில் உள்ள நிலையம் செவ்வாய் நிலையம் என்று அழைக்கப்படுகிறது. இது செவ்வாய் கிரக செயற்கை கோளான போபோசிக்கில் அமைந்திருக்கும். பூமியில் இருக்கும் நிலையமோ டெர்ரா நிலையம் என்று அழைக்கப்படுகிறது. மற்றும் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு இது முன்னோடியாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது.
0: என்ன மந்திரியாரே கூறுகிறீர்? அதற்குள் என்னை கேட்காமல் பெயர் வைத்து விட்டார்களா? சரி சரி, ஏதாவது அவசரத்தில் மறந்திருப்பார்கள், மன்னித்து விட்டுவிடுவோம். ஆனால் இந்த பயணம் எல்லாம் பாதுகாப்பானதா மந்திரியாரே?
1: ஆம் அண்ணா, பாதுகாப்பானதுதான். மனிதர்கள் வாழக்கூடிய வகையில் பூமியை போன்றே வளிமண்டலத்துடன் செவ்வாய் கிரகத்தில் செயற்கை விண்வெளி வாழ்விடத்தை ஜப்பான் உருவாக்க போகிறதா? இவர்கள் உருவாக்க போகும் செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலத்தில் எந்த விதமான பாதகமான விளைவையும் ஏற்படுத்தாது என்று கூறுகிறார்கள். அதுபோல அதில் பயணிக்கும் பயணிகளுக்கும் எந்தவித பாதிப்பும் இதன் மூலம் ஏற்படாது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர்.
0: அப்படி என்றால் நாம் கண்டிப்பாக ஜப்பானுக்கு சுற்றுலா செல்வோம். சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படம் பார்த்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும். மந்திரியாரே, உடனே விண்வெளி ரயிலுக்கு டிக்கெட்டுகளை புக் செய்து விடுங்கள்.
1: அப்படி ஆகட்டும் மன்னா, உடனே 2 டிக்கெட்டுகளை புக் செய்து விடுகிறேன். எப்படியோ மன்னருடன் ஓசியில் விண்வெளி ரயில் பயணம் போக போகிறோம்.
0: மந்திரியாரே, 2 ஒரே ஒரு டிக்கெட் தான், அது எனக்கு மட்டும்தான். நான் மட்டும்தான் செல்கிறேன். நீர் அரசவையில் இருந்து அரசவை வேலைகளை பார்த்துக் கொள்ள.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: தொடர்ந்து உயிரை திரைப்படத்துல பாடல் வந்துட்டு இருக்கு, பாடல் கேட்டு இணைச்சிருங்க. நிலை பண்பலை 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

8:43 நிமிடமாகிட்டு இருக்குது, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. இந்த மாதிரி விடுமுறை நாட்களில் அதிகமாக நம்ம விரும்புகிறது ஒரு நமக்கு பிடிச்ச டிவி ஷோவை பார்க்கணும் அப்படி இல்லைன்னா பிடிச்ச பாடலை கேட்கணும் அப்படின்னு தான். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்களும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னா இறக்காமல் நமக்கு காலையில் பண்பலையில் ஒளிபரப்பக்கூடிய நிகழ்ச்சியான மனம் விரும்புது நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களை விற்பாடலை கேட்டு ரசிக்கலாம். 10:02 நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் மனம் விரும்புது நிகழ்ச்சியில் உங்கள் விற்பாடலை கேட்டு ரசிக்கிறதுக்கு 0462256113 அப்படி இல்லைன்னா 0462256113 அப்படிங்கிற எண்களுக்கு உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் பாடலை கேட்டு ரசிக்கலாம். கால் பண்ணுறேன் எனக்கு போகவே மாட்டேங்குது, நான் என்னுடைய பிடிச்ச பாடலை பண்பலையில் கேட்டே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் போகலாட்டியும் வாட்ஸ்அப் வழியாக கூட உங்களை விற்பாடலை கேட்டு ரசிக்கலாம். இன்றைக்கி நைட்டு 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள்லாம் வாட்ஸ்அப் வழியாக உங்களை விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப்பில் நம்பர் சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க 9443336.

0709 9443 60794 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை ஷார்ப்பாக 8:05 நம்ம பண்பலைக்கு தட்டிவிடுங்க. ஸோ இன்றைக்கி நைட்டு குக்கு நேர்ப்பு பாடல்களை மிஸ் பண்ணாமல் கேட்ட சிங்க இப்போ நமக்கு பாடல் கேட்கலாம். பாடல் வந்துட்டே இருக்குது 7 அறிவு திரைப்படத்திலேருந்து பாடலை கேட்டே நினச்சிருங்க. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

0: நேரம் 8:50 ஆயிட்டிருக்குது. கேட்டுட்டு ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. நேகலே, இனி கேட்கலாம்
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சரியா திறங்கா சைபால் இதையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
5: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
6: ஒவ்வொரு நாளும் பார்த்தோம்னா புதுசு புதுசாக தான் விடிஞ்சிக்கிட்டு இருக்குது. வரும்பொழுது வெளிச்சம், போகும்பொழுது இருட்டு. அது சரி, உண்மையான விடியல் அப்படிங்கிறது என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வி. விடியல் நேரம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எந்த நேரம்? இதே கேள்வியை ஒரு துறவி வந்து தன்கிட்ட இருந்த சீடர்களை பார்த்து கேட்டாராம். சீடர்களே, விடியல் நேரம்னு சொல்கிறோமே, அது எந்த நேரம் அப்படின்னு உங்களால் துல்லியமாக சொல்ல முடியுமா அப்படின்னு அவர் கேட்டிருக்கார். சீடர்கள்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு சீடர் எழுந்திருச்சார், நான் சொல்கிறேன்னார். சொல்லுன்னார், தொலைவில் வரக்கூடிய ஒரு மிருகம் ஆடா அல்லது மாடா அப்படின்னு இனம் கண்டுகொள்ளுகிற நேரம் இருக்குது பாருங்கள், அதுதான் விடியல் நேரம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். அதாவது இருட்டில் ரொம்ப தூரத்தில் ஒரு மிருகம் வந்துக்கிட்டு இருக்கு, உத்து பார்க்குறோம், வர்றது ஆடா மாடா, அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா விடிய ஆரம்பிச்சுட்டுது அப்படின்னு அர்த்தம். அதுதான் விடியல் நேரம் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. ஆனால் அது சரியான பதில் இல்லை. விடியல் நேரம்ங்கிறது அது இல்லை அப்படின்னார் அந்த துறவி. பேசாமல் அவர் உட்காந்துட்டார். அப்புறம் இன்னொரு சீடர் எழுந்திருச்சார், நான் சொல்கிறேன்னார். சொல்லுன்னார் துறவி, தூரத்தில் ஒரு மரம் இருக்குது, அதை உத்து பார்க்குறோம், அது ஆலமரமா அல்லது அரச மரமா அப்படின்னு அடையாளம் காணக்கூடிய நேரம் இருக்குது பாருங்கள், அதுதான் விடியல் நேரம் அப்படின்னார். அவர் மாடா ஆடான்னு தெரிகிற நேரம்னு சொன்னார். ஒரு மரம் வந்து அரச மரமாக ஆலமரமான்னு வித்தியாசம் தெரிஞ்சுட்டுதுன்னா பொழுது விடிஞ்சுட்டுதுன்னு அர்த்தம் அப்படிங்கிறது மாதிரி இவர் சொல்கிறார். துறவி பார்த்தார், இதுவும் சரியான பதில் இல்லைன்னு சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் எந்த சீடரும் எழுந்திருக்கல. எதுக்கான அவசியமாக சொல்லி அது சரியான பதில் இல்லைன்னு அவர் சொல்ல நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்னு பேசாமல் இருந்துக்கிட்டாங்க. இதுக்கு மேலேயும் நாம் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்முடைய அசட்டுத்தனம் தான் வெளியில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் பேசாமல் இருந்துட்டாங்க. சுவாமி, நீங்களே சரியான பதிலை சொல்லிவிடுங்க, உண்மையிலேயே விடியல் நேரம்ங்கிறது எது அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அந்த துறவி பதில் சொன்னார், நம்முடைய உதவியை நாடி வருகிற ஒரு ஆண் நம்முடைய சகோதரன் அப்படின்னும், அது மாதிரியே வரக்கூடிய ஒரு பெண் நம்முடைய சகோதரி அப்படின்னும் நினைக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்குது பாருங்கள், அதுதான் விடியல் நேரம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார் அந்த துறவி. அதாவது ஒருத்தரை பார்க்குறோம், நம்மக்கிட்ட உதவி கேட்டு வராங்க, அப்படி வர்றவர் ஒன்று நம்முடைய சகோதரனாக நமக்கு தெரியணும், இல்லைன்னா நம்முடைய சகோதரியாக தெரியணும். அப்படி நாம் உணர ஆரம்பிச்சிட்டோம்னா உண்மையான விடியல் நேரம் அதுதான் அப்படிங்கிறது துறவியோட விளக்கம். ஆக அவர் சொல்கிற அந்த விடியல் வந்து வெளியில் இல்லை, உள்ளே இருக்குது. இந்த பெரியவர் சொல்கிற அடிப்படையில் யோசிச்சு

0: இப்போ பார்த்தா இன்னமும் நமக்கு விடிவு காலம், விடியல் நேரம் வந்ததா தெரியலையே. தினமும் பேப்பரை பாருங்களேன், அடுத்தவங்களை வந்து சகோதரியாகவும் சகோதரனாகவும் நினைக்கிற சகோதரர்களை அந்த காலத்தில் பார்க்க முடியுது. அடித்து விரட்டுறதும் நீ வேற நான் வேறங்கிற நினப்பும் தானே இப்போ அதிகமாக போயிட்டுது. அப்படி இருக்கிறப்போ இப்போ விடியல் நேரம் வந்துட்டுது அப்படின்னுலாம் சொல்கிறது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது இல்லையா? அதான் இந்த வருஷ பிறப்புகள்லாம் சில பேர் நல்ல விடியல் இது இது மாதிரி பொழுது விடியணும் அப்படின்னு புத்தாண்டு வாழ்த்துலாம் அனுப்புறது உண்டு. அதான் ஒரு வருஷ பிறப்பு அன்றைக்கு ஒருத்தர் வாழ்த்து அனுப்புனாராம். வாழ்த்து அனுப்புனே அது வந்து சேர்ந்துதான்னு கேட்டிருக்காரு ஒருத்தர். இவர் உடனே, ஓ கிடச்சிட்டுதே, நானும் நன்றி கார்டு அனுப்புனேனே, அதுவும் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்குமேன்னாராம். ஏன் சார் பொய் சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு வாழ்த்தே அனுப்பலை, சும்மா சொல்லி பார்த்தேன், உடனே அது கிடச்சிதுன்னு அடித்து விட்றீங்களே அப்படின்னாராம் அவர். அதுக்கு இவர் சொல்லியிருக்கார், ஏங்க நீங்கள் அனுப்புனதாக நீங்கள் பொய் சொல்கிறீங்க, அப்படி இருக்கிறப்போ அது கிடைச்சதாக நான் பொய் சொல்லக்கூடாதா அப்படின்னாராம் இவர். இவங்களுக்கெல்லாம் எப்போ விடிவு காலம் வர்றது, விடியல் நேரம் வர்றது?
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால் முகத்தில்.

0: சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்.
4: முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: நேயர்கள் கேட்டீர்கள் இன்றொரு தகவல். தொடர்ந்து நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் நான் கேட்கவிருக்கிறோம். என்னமோ ஏதோ திரைப்படத்தில் இருந்து டீமான் மரியோ வின்சென்ட் அவர்கள் பாடின பாடல். பாடலை தொடர்ந்து 9 மணிக்கான சிகிச்சை இருக்கும். அதை தொடர்ந்து 9:02 ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சி தான் கேட்கவிருக்கிறோம். தொடர்ந்து ஸ்டேட் டூண்டா கேளுங்க. FM Rainbow 102.6.

உள்ளார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தி இன்று மாநிலம் முழுவதும் பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி, முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்க மாநிலம் முழுவதும் வரும் 16 தேதி வரை சோதனைகள் நடத்தப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. லோக் அதாலத் நீதிமன்றங்கள் மூலம் சென்னை பெருநகர காவல்துறையில் 2,715 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். மேற்காசிய மோதலுக்கு தீர்வு காண வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற இருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 8,618 கன அடியாக அதிகரித்துள்ளது. தூத்துக்குடியில் இந்திய உணவுக் கழக குடோனில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்புத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி ஆடவர் மற்றும் மகளிர் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை பயனுள்ளதாகவும் பலன் தரும் வகையிலும் மாற்றியமைத்த உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். பிஜேபி ஆளும் 21 மாநிலங்களில் 2029 ஆண்டுக்குள் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறினார்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பளிங்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். குட் மார்னிங், கேட்டுட்டு ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. புயல் அடித்த சுவடுகள் மரத்தில் இருக்க தான் செய்யும். அதுக்காக மரம் மீண்டும் துளிர்க்காமல் இருப்பதில்லை. ஸோ கடந்த காலத்துடைய சுமையை இறக்கி வச்சுட்டு கொஞ்சமாக நிகழ்காலத்துடைய வெளிச்சத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக எதிர்காலத்தில் வெற்றி நம்மக்கிட்ட வரும் இல்லையா அப்படின்னு சொல்கிற நிகழ்ச்சியில் கூட பேசிகிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜி ஜீவிமா செபாஸ்டியன். விசேஷ நாட்கள் இல்லைனா லீவு நாட்கள், விடுமுறை அப்படின்னு சொன்னாலே பொதுவாக நமக்கு வந்து நிறைய மெமரிஸ் வந்து நமக்கு இருக்கும். அதாவது குடும்பத்தோடு நம்ம நேரம் செலவு செஞ்சுருப்போம், அப்படி இல்லைனா எங்கேயாவது ஸ்பெஷலாக ஒரு இடத்துக்கு பிளான் பண்ணி போயிருப்போம், இல்லைன்னா நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல நடந்திருக்கும். இப்படி நிறைய நிகழ்வுகள் வந்து நமக்கு வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கும் இல்லையா. ஆனாலும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சில விஷயம் நம்மளால் மறக்கவே முடியாது. இதை மறக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியலைங்க. மறக்க முடிச்சும் நினைக்கிறோம் ஆனால் வந்து முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எஸ், ஆனந்த பூங்காட்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேச போகிறோம். வாழ்க்கையில் நீங்கள் மறக்க நினைத்து மறக்க முடியாத நிகழ்வு எது அப்படின்னு கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. 0462256113 அப்படி இல்லைனா 0462256113 அப்படின்னு எங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை கேட்கறதுக்கு நானும் அவ்வளோ காத்திருக்கேன். எங்க கூட பேச போற முதல் நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம்.
2: கல்லிடை குறிச்சியிலிருந்து திருவருள் லத்தி.
1: லத்தி சார் சொல்லுங்க.
2: அதாவது நீண்ட நாள்களுக்கு முன்னால் நெல்லையில் ஒரு ஏர் டிக்கெட் வாங்குற ஏஜென்சியிடம் வந்து ஒரு நண்பர், அடுத்த சமூக நண்பர் வந்து டிக்கெட் வாங்கும் பொழுது அவங்க எங்க ஊரு கல்லடைக்குறிச்சி என்று கேள்விப்பட்டு என்னை விசாரிச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு அது வியப்பாக இருந்தது. என்னை மிகவும் விசாரிச்சிருக்காரு, என்னை விட 10 வயது குறைந்தவர். என்னை பற்றி மிகவும் பிரமாதமாக சொன்னதை கண்டு அவர்கள், நான் வந்து ஒழுக்கம் எல்லா இதுலயும் சிறந்தவன் தான், அதை கண்டு அதாவது சம்பந்தம் இல்லாம ஒரு ஆள் விசாரிக்கிறாரு

0: அப்படின்னுட்டு அவங்க ரொம்ப இது பண்ணாங்க. அதற்கு பின்னால் ஒரு வருடம் கழித்து அவர் என்னை வந்து பார்த்தார். பார்த்து நல்ல பழகினாரு, ரொம்ப அன்போடு இருந்தாரு, என்னை தெரிந்தவராக காட்டிட்டார். அதாவது அவருடைய அப்பாவினுடைய அப்பா தான் எனக்கு தெரியும். அதாவது அவருடைய அப்பாவினுடைய அப்பா என்னுடைய அப்பாவின் நண்பர். அவர் என்னை பற்றி கேள்விப்பட்டு, நான் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன்னு கேள்விப்பட்டு என்னோட பழகினார். பின்னால் என்னுடைய துணை இணையாரை கொண்டு போய் நான் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டில் சேர்க்கும் பொழுது அவர் என்னை வந்து பார்த்து விட்டு காரில் ஏறும் பொழுது என் கைகளை பிடித்து விட்டு கொஞ்சம் பணத்தை தந்தார். இதெல்லாம் எதற்கு என்று கேட்கும் பொழுது அதெல்லாம் தெரியும், எனக்கு வச்சுக்கிடுங்கன்னு சொன்னார். தந்த பணம் வந்து 50,000 ரூபாய். பின்னால் 2-3 முறை என்னை சந்திச்சிருக்கிறார். சில மருத்துவ உதவிக்கு பெரிய நிபுணர் அவரு, அவர்களை வந்து உடனே போய் பாக்குறாரு. அவரு பார்த்து என்னை கொண்டு போய் இது பண்றாரு. அப்புறம் இப்ப 2-3 வருடமா அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியல.
1: இந்த விஷயத்த அவரையும் நீங்க வந்து மறக்க முடியாது. நன்றி சார், நன்றி நன்றி
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி நன்றி. ஸோ நேயர்களுக்கு வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நம்ம நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் பங்கெடுக்கணுங்கிறதுக்காக தான் வந்து 3 நேயர்கள் எடுக்கிறோம் இல்லையா. ஸோ நேயர்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 1 நிமிடம் தான். அந்த 1 நிமிடத்துக்குள்ளே உங்களுடைய விஷயங்களை சட்டுன்னு நச்சுன்னு ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லிட்டீங்கன்னா நிறைய நேயர்கள் பங்கெடுக்க முடியும் நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
2: விநாயகர் சக்தி, பணிவான காலை வணக்கம். ரவிக்குமுதா, மூலகரப்பட்டி.
1: ரவிக்குமுதா சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: தவறுகள் செஞ்சிருப்போம், அதெல்லாம் நம்ம விட்டு கொடுத்து போயிருந்தோம். ஒரு நண்பர்களோ வீட்லயோ என் மனைவிதான் இருக்காங்களோ, ஏதாவது கோவத்துல பாத்தீங்கன்னா சரிமா பாத்துக்கலாம் நாளைக்கு அப்படின்னு போயிட்டுன்னு வச்சுக்கிட்டீங்களா, அது என்னைக்குமே மறந்துடும். அவங்க என்ன அவங்க தான் என்ன காப்பாத்தி விட்டுருக்காங்க. 3 மாசமா என்ன வச்சு போன உயிரை திருப்பி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம அதை மறக்க மறந்து சில தவறுகள் நம்ம கெட்ட வழிக்கு போக கூடாது, நம்மளை திருத்துறாங்க. ஐயா இதுக்கு போவாங்க, இதுக்கு போவாங்க அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து நம்ம அதை அப்பப்ப மறந்துட்டா நம்ம குடும்ப சிறப்பா இருக்கணும். வாழ்த்துக்கள் மேடம். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. சோ நீங்கள் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: உங்களுக்கும் இளையத்தார் அனைவருக்கும் எல்லா நேயர்களுக்கும் எஃப்எம் ரெயின்போ 102.6 இனிய
1: நீங்க மறக்க நினைச்சு மறக்க முடியாத நிகழ்வு
3: அது வந்து சில திரைப்படங்கள் மேடம்.
1: திரைப்படங்கள் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, சொல்லிருங்க.
3: ஏன் அப்படின்னா சந்தர்ப்ப சூழ்நிலையில சில திரைப்படங்கள் நான் பார்த்திருக்கேன் முன்னாடி. அந்த அமைப்பு எப்படி அப்படின்னா இப்ப மறந்து போச்சு. அது அதெல்லாம் மறக்கிறதுக்கு வந்து நான் பட்டபாடு எனக்குதான் தெரியும்.
1: முயற்சி எடுத்து மறந்துட்டீங்க ஒரு வழியா.
3: ஆமா மேடம். ஏன் அப்படின்னா ஒரு ஆன்மீக அடிப்படையில இருக்கும், ஒரு பொது வாழ்க்கையில இப்படி உங்ககிட்ட எல்லாம் பேசுறோம். இப்ப ஒரு மனிதனாக நம்ம இருக்கோம் அப்படின்னா கெட்ட விஷயங்களை நம்ம மறந்தாதான் மேடம் நல்ல விஷயங்கள் வந்து நம்ம மனசுல நிக்கும். அப்ப அப்படி நிக்கும் போதுதான் நம்ம வந்து நம்ம தைரியமா வந்து இந்த உலகத்துல எல்லாரையும் ஃபேஸ் பண்ண முடியும் மேடம். அந்த நேர்மையை கொடுத்தது அந்த ஞாபகம், அந்த மறந்தனால எனக்கு வந்து அந்த நேர்மை எனக்கு கிடைச்சது மேடம்.
1: சூப்பர் சார், நன்றி நன்றி நன்றி
3: நன்றி சார். நன்றி மேடம்.
1: ஸோ பேசின நிகழ்வு வந்து அவங்களுடைய மறக்க முடியாத நிகழ்வுகளை சொல்கிறேன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்துக்குள்ளே கேட்டதுனால ஷார்ட்டாக இல்லையா. பொதுவாக நம்மளுடைய காயப்படுத்த நிகழ்வை வந்து நம்ம மறக்கிறது வந்து நம்மளுடைய கையில் கிடையாதுங்க. ஆனால் அந்த காயம் நம்மளை இனி ஆட்சி செய்யக்கூடாது அப்படின்றது முடிவெடுக்கிறது வந்து நம்மளுடைய கையில் தான் இருக்குது. ஸோ அந்த பழைய நிகழ்வு வந்து எப்போவுமே வந்து நமக்கு ஒரு நெகட்டிவான விஷயத்தான் தரும் இல்லையா, நம்ம முன்னாடி ஓடுறதுக்கான உத்வேகத்தையும் தரும் இல்லையா. அப்படி நீங்கள் வாழ்க்கையில் மறக்க நினைச்சும் இதை மறக்கவே முடியாது அப்படின்னு யோசிக்கிற விஷயம் என்ன, கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. விசேஷம் ஆயிடுச்சு, போட்டுருமா திருவிழா பாடல்களாக அன்றைக்கி ஒரு மணி நேரமும் போட்டு நம்ம கேட்க போகிறோம் என்ன பண்பலையில். ஸோ அப்படி அந்த வகையில் முதல் பாடலாக வந்துட்டே இருக்குது நாடோடிகள் திரைப்படத்துலேருந்து கபிலனுடைய பாடல் வரிகள்லாம், வேல்முருகனுடைய வாய்ஸில், சுந்தர் சி பாபு அவர்களுடைய மியூசிக்கில். தொடர்ந்து நினைச்சிருங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
1: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா

0: புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
1: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
2: இசை மலைனா அப்படித்தான் இருக்கும்.
1: என்ன இசை மலையா?
3: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
1: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
2: இது 102.6.
4: நிமிடம் ஆயிட்டு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்னைக்கு ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியில வாழ்க்கையில மறக்க நினைச்சு மறக்க முடியாத நிகழ்வு எதுன்னா பேசிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
5: ஹலோ,
4: வணக்கம்.
5: அம்மா வணக்கம். கோவில்பட்டி மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
4: சங்கர் சார் சொல்லுங்க.
5: அம்மா விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
4: நன்றி நன்றி நன்றி.
5: என்னால மறக்க முடியாத எங்க அப்பா ஒரு தடவை கண் கலங்கி நின்னாருமா, அதை மறக்க முடியாத ஒரு நிகழ்வுமா. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க அப்பா முதல்ல சம்பளத்துக்கு வேலை பார்க்கும் போது அந்த இடத்த விட்டு விலகி தனியா உற்சாக போய்க்கும் போது 7000 ரூபாய் எங்க அப்பாவுக்கு அந்த பிடிமானம் எல்லாம் போக 7000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 7000 வச்சு எங்க அப்பா அந்த ஓட்டுனால ஷெட்டு போட்டாரு பாத்துங்க. அந்த ஷெட்டு போட்டு ஒரு இடத்துல ரொம்ப வருஷம் இருந்து அதை இன்னொரு இடத்துல மாத்தி கொண்டு போட்டிருக்கும் போது இது அப்ப ரொம்ப கஷ்டமான நேரம்மா. அந்த அப்படி நேரத்துல அந்த போட்டுட்டு கீழே விழுந்து கம்ப்ளீட்டா நொறுங்கி போச்சுமா. ஆமா, நொறுங்கி போன உடனே எங்க அப்பா கண் கலங்கி நின்னும் போது நினைக்கும் போது இப்போ எனக்கு கண் கலங்குது.
4: புரியுது, உங்களுடைய உணர்ச்சியை புரிஞ்சுக்க முடிஞ்சு. நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க.
5: ஆமா, அந்த செட்டு நொறுங்க உடனே இன்னைக்கு நாங்க பெரிய செட்டா போட்டு ஒரு படி மாதிரி வச்சிருக்கோம்.
4: ஆனாலும் அந்த நிகழ்வு இப்ப வரைக்கும் மனசுல இருக்கு.
5: ஆமா, அன்னைக்குள்ள பட்சம்ல அது ரொம்ப ஒரு பெரிய காரியமா நாங்க நினைச்சிருந்தோம். அத போட்டு அதுல நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அது கீழே விழுந்துருங்களோ எங்க அப்பா கண் கலங்கி நின்னாரு பாத்துருங்க. அதை இப்ப நினைச்சாலுமே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
4: சொல்ல சார், நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அந்த விஷயத்த எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு. அடுத்த நேர் யாரு இங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
6: காலை வணக்கம்.
4: காலை வணக்கம். சொல்றது யாரு இங்க இருந்து?
6: நான் ஈரோடு சூரம்பட்டி வளசிலிருந்து இளங்கோ பேசுறேன்.
4: இளங்கோ சார் சொல்லுங்க.
6: அம்மா, உங்களுக்கும் நேயர்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
4: நன்றி.
6: பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில மறக்க முடியாதது ஒண்ணுன்னா, பாக்கியராஜி படத்துல ஒரு படத்துல எனக்கு வாய்ப்பு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாருமா. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு இதாவது அவரு கூட சும்மா அப்பப்ப போன்ல
4: பேசுவேன்.
6: ஒரு ரசிகர்ன்ற மாதிரில ஒரு படத்துல கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒகேனக்கல்ல ஒரு ஒரு 1 to 1.5 months வரைக்கும் எனக்கு ஷூட்டிங் நடந்துச்சு. அந்த ஷூட்டிங்ல முழுசா கலந்து கிடையாது. ஒரு திரைப்படத்துல ஒரு படம் எப்படி தயார் பண்றாங்க, அதனால எப்படி நெளிவு சுழிவு இருக்குது, அவங்களுக்கு எப்படி உணவு வகைகள் பரிமாறுறாங்க, அவங்களுக்கு உண்டான சிறப்பு அம்சம் என்ன, எல்லாத்தையும்
4: தெரிஞ்சுக்கிட்டேம்மா.
6: அப்ப எனக்கு அந்த படத்துல வாய்ப்பு இல்லைன்னா, நான் வந்து படத்துக்கு உண்டான வாய்ப்புனா நாம நினைப்போம், படத்தை பார்த்துட்டு இருப்போம், இப்ப எல்லாம் எடுப்பாங்கலாம் நினைச்சிட்டு இருப்போம் கற்பனையில. அந்த ஒரு சீன் எடுக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேட்டகிரில இந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்குறாங்க நடிகர்னா. அப்புறமேட்டுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்க சுச்சுவேஷன் சீனு எப்படி என்ன ஏதோ ஒரு படம் எடுத்து அவ்வளவு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வாய்ப்பு என்னால மறக்க முடியலம்மா. என்னமோ அதுக்கப்புறம் நான் வாய்ப்பு எடுக்கல, நான் சென்னை போனா கிடைக்கும். அந்த அவர் ஏன்னா அவரு நண்பர்களால கூப்பிட்டு அதை கொடுத்தாரு, எங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு. இதெல்லாம் எங்க வீட்டுக்கு வந்ததெல்லாம் மறக்க முடியாது. நிகழ்வுல சொல்லும் போது குட்டு போட்டாலும் மோதல் கையால குட்டு போடணும். அது மாதிரி பாக்யராஜ் அவருடைய
7: மறந்தும் மறக்க முடியாத நிலவு வந்து ஒருக்க நாங்க ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம் மேடம். காலையில 9 to 8 உள்ள ட்ரெயினுக்கு பதிலா நான் 10 போயிட்டேன். அது என்னோட தெரியாது, ஏன்னா நாங்க சொன்னது 9 ட்ரெயினுக்கு தான் சொன்னோம். அவங்க தான் சூப்பர் பாஸ்ல ஒரு டிக்கெட்டுக்கு எடுத்து வந்துட்டாங்க. அங்க போய் நிக்கோ எங்க யாரெல்லாம் இல்ல அந்த 5 அந்த போய் உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்து இருந்தாங்க எல்லா வாரம்ல, இது இந்த வண்டி இல்ல இந்த வண்டி இல்லங்க, ஏன் நாங்க காரில 22 அப்ப வந்து அட்டைதான் டிக்கெட். அப்போ அவரு டிடிஆர் வந்து பாத்துட்டு தான் சொல்றாரு, வண்டி மூவ் ஆகிறதுக்கு 5 இருக்கு. அப்போ அந்த டிக்கெட் பாத்துட்டு எம்மா இது காலையில போயிட்டு 8 to 9 போயிட்டு மாட்ட வண்டி, இது தாதர் வண்டினு சொல்லிடுறாங்க. நாங்க எல்லாரும் மெட்ராஸ்ல இருக்கோம். அப்போ உடனே எங்க வீட்டுல உள்ளவங்க என்ன எங்கிட்ட சுட்டும் இல்ல, எங்க தங்கச்சி தான் பார்த்தான் 4 டிக்கெட்டும். உடனே அவ அங்கே இருக்கா எடுத்து கொடுத்து டிக்கெட் எடுக்க போயிட்டாங்க.

0: நானும் மூவ் ஆகுது, வண்டி மூவ் ஆகுது, ஆளை காணல. பயந்து பயந்து இருக்கேன். மூவ் ஆவி கொஞ்சம் கொஞ்சம் பாஸ் எடுக்கிறதுல வந்து இறங்கிட்டாங்க. அப்ப அப்ப நினைப்பேன், அந்த நினைவா அடிக்கடி வரும்.
1: இந்த விஷயம் இப்போ வரைக்கும் மறக்க முடியாது. நன்றிம்மா, நன்றி நிகழ்ச்சியில் பேசினதுக்கு. ஸோ நேர்கள் பார்த்தீங்கன்னா சில உணர்வுபூர்வமான விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க, சில வந்து நான் இதெல்லாம் மறந்துட்டேன், இந்த விஷயத்தை இப்போவும் மறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இவங்க ட்ரெயினை மிஸ் பண்ணது கூட சொல்லியிருந்தாங்க இல்லையா. இந்த மாதிரி நேர்கள் உங்களை கருத்துக்களை சொல்லிட்டுருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி அப்படின்னா, வாழ்க்கையில் நம்ம மறக்க நினச்சி மறக்க முடியாத நிகழ்வு எது அப்படின்னு நிகழ்ச்சியில் நேர்கள்கிட்ட பேசுகிற மாதிரி பாடல் கேட்டு வந்துடலாமா. ஸோ இன்றைக்கி திருவிழாக்கள் சம்மந்தப்பட்ட பாடல்கள் தான் இன்றைக்கி ஆனந்த புகார் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்குறோம். அந்த வகையில் அடுத்த பாடலாம் சிவப்பதிகாரம் திரைப்படத்துலேருந்து பாவிஜோடைய பாடல் வரிகளில் ராஜலட்சுமி மாணிக்க விநாயகம் இணைந்து பாடியிருக்காங்க வித்யாசாகருடைய இசையில். பாடலை கேட்டு இணைச்சிருங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.
2: ஆடாத வண்டியிலே அதிராத கொண்டையிலே அதிராத கொண்டையிலே

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.

0: தர பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம் நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: 9:26 ஆகிட்டு இருக்குது. கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. மறக்க நினைச்சோம் மறக்க முடியாத நிகழ்வு பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்த நேயர் வணக்கம்.
2: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார் குறிச்சி பரமஸ்வர் நலம் நலமரியா.
1: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கமா.
1: சொல்லுங்க சார்.
2: அதாவதுமா கல்யாணம் சொல்லி தாரல, கல்யாணம் முடிஞ்ச போது வீட்டுல முத முத படத்துக்கு போயிட்டு வந்தேன். இங்க இருந்து தென்காசி 25 கிலோமீட்டர் போயிட்டு படம் பார்த்துட்டு வரும்போது 10 ஆண்டுல நல்லா போட்டேன். நானும் என் மனைவியும் மனைவியை கூட்டாங்கனால முன்னால ஏறிட்டாங்க, நான் பின்னால ஏறதுக்காண்டி
1: நிக்கேன்.
2: அவங்க ஏற்றி விட்டு நான் ஏறதுக்குள்ள வண்டி எடுத்துட்டேன். அவங்க கிட்ட காசும் இல்ல, தடத்துல பின்னால ஒரு வண்டி உடனே வந்தது, அதுல நான் ஏறிட்டேன். கடைசி ரெண்டு பேருமே அந்த கேபிலே வண்டி போய்கிட்டு இருக்கேன். கடைசி ஆழ்வாருக்கு வந்த உடனே அவங்களும் டிக்கெட் எடுக்கல, அவளுக்கு கூட்டம் ரொம்ப இல்ல, நான் எடுத்திருப்போம்னு நினைச்சு அவங்க இருந்திருக்காங்க. நான் இந்த வண்டியில எனக்கு மட்டும் டிக்கெட் எடுத்துட்டு அவங்க அந்த ரெண்டும் ஒரே நேரத்துல ஆழ்வார்த்தில நிக்க வந்து சேர்ந்துட்டோம். அப்ப அவங்க இறங்கி இப்ப நடந்து திரும்ப கூட நான் இந்த வண்டியில இறங்கி அவங்க கூட ஜாயின்
1: பண்ணிருக்கேன். அதனால தப்பிச்சிட்டீங்க இல்லையா? இல்லனா நீ தனியா ஏத்தி விட்டீங்கன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க.
2: இந்த நிகழ்வு மறக்க முடியாது. இதை நான் சொல்லல, ஏன்னா முதல் ட்ரிப்பு போகும்போதே இப்படி விட்டுட்டாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது.
1: ஆமா, அதனால உஷாரா இருந்திருக்கீங்க சார். ரொம்ப நாள் வரணும்னு இன்னைக்கு சொல்லிருக்கீங்க. எங்களாலையும் மறக்க முடியாது. நன்றி நிகழ்ச்சி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கம்மா.
1: சொல்லுங்க சார்.
3: மறக்க முடியாத நிகழ்வுகள். ஏம்மா, நான் வந்து ஒரு மாசம் ஆஸ்பத்திரியில இருந்தேன். எல்லா பாச பறவைகள் அடைத்து வரும் எல்லா கோயில்கள், கிறிஸ்தவர்ல இருந்து முஸ்லீம் வரைக்கும் என் மேல ஒரு அன்பான பாசத்தினாலையும், அறிவிப்பாளர்கள் அனைவருமே என் மேல கொண்ட பாசத்தால இறைவனோட வணங்கின இந்த மாதிரி நம்ம நண்பரு ஆல் இந்தியா ரேடியோ நேயர் இவருக்கு இந்த நோய் வந்திருக்கு, இவர் குணம் அடையணும் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி எங்க ஆண்டு விழாவில் எனக்கு ஒரு வாழ்த்திய நல்லபடியா வாழணும் வாழ்த்தி சொல்லின அனைத்து உள்ளங்களும் என்றுமே மறக்க முடியாம என் உயிர் போனாலும் அங்க மேல்லோகத்துல இருந்து அவங்கள நினைச்சு என்னாலும் வழிபடுவோமா. வாய்ப்புக்கு நன்றி.
1: நிச்சயமா நிச்சயமா சொல்லப்போனா நமக்கு முடியாத சமயங்களை நம்ம காட்டுற அன்பை கண்டிப்பா மறக்க முடியாது. நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
4: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றை எனும் அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம் வாழ்த்துக்கள். நான் குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீசன் அம்மா.
1: ஜெகதீசன் சார் சொல்லுங்க.
4: மறக்க முடியாத நிகழ்வுன்னு சொல்லும் போது வேட்டையின் படம் வந்து திருநெல்வேலி குமரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் ஷூட்டிங் நடந்தது. அப்ப அந்த ஒரு அந்த மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட பகுதிகள் அன்னைக்கு குமரி மாவட்டம், நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் எல்லாம் கொஞ்சம் பெரிய பாதிப்பு உண்டாச்சு. அந்த எங்களுக்கு அந்த பகுதியில பாதிக்கப்பட்ட பகுதிகளை லிஸ்ட் எடுத்து அவர் ஒரு வேண்டிய உதவியை பண்ணாரு. அந்த நேரத்துல அந்த அவருடைய காசுல அந்த உதவியும் பண்ணிக்கிட்டு இன்னென்ன இடம்னு ஒரு நாள் மேட்டர் அவர்கிட்ட விளக்கி சொல்லி ஒரு மாலை வேலை 5 மணிக்கு பார்த்து பேசி புகைப்படம் எடுக்கக்கூடிய பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஏற்கனவே பல வாட்டி பார்த்துட்டோம், புகைப்படம் எடுத்துருக்கேன். இருந்தாலும் அந்த சம்பவத்தை அவர் விளக்கி

0: என்னன்னு கேட்டு அந்த நாங்கள் அந்த விளக்கி சொல்லி எல்லாருக்கும் எங்களுக்கு புகைப்படம், எங்களை அணைச்சி புகைப்படம் எடுத்து அனுப்பிவிட்ட சந்தோஷத்தை மறக்க முடியாது. என்னன்னா அடுத்த நாள் விஜயகாந்தனுடைய இறுதி சடங்கு
1: சென்னை,
0: ஒரு அவசரத்துல இங்கிருந்து கிளம்பி போகவும் வேணும். அந்த நேரத்தில் நடந்த சம்பவம் எங்களுக்கு மறக்கவே முடியாது.
1: நன்றி நன்றி நன்றி. நேரம் 9:31 ஆயிட்டு இருக்குது. பாடலும் வந்துட்டே இருக்கு. திருவிழாவில் சம்பந்தப்பட்ட பாடலும் கேட்டுக்கிறோம். அந்த வகையில் அடுத்த பாடலா சண்டைக்கோழி திரைப்படத்தில் தான் தாமரையுடைய பாடல் வரிகள்ல சுஜாதா மோகன், ஜாசி கிஃப்ட், கங்கா, சின்மை இணைந்து பாடியிருக்காங்க யுவன் சங்கராஜாவுடைய செயல. பாடலை கேட்டே தொடர்ந்து அஞ்சிருங்க, அதை தொடர்ந்து எங்கள்கிட்ட பேசலாம். இது ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: என்னை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: 9:36 ஆயிட்டு இருக்குது. மறக்க நினைச்சு மறக்க முடியாத நிகழ்வு எது அப்படின்னு தான் நேர்களை எங்க கூட பகிர்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனந்த பூங்கா நிகழ்ச்சியில் நீங்களும் பேச நினைச்சீங்கன்னா கால் பண்ணலாம். 04-22-2561-3-2 04-22-2561-3-3 அப்படி எங்களுக்கு நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம். பாளையங்கோட்டையிலிருந்து காமராஜ்.
0: காமராஜ் சார் சொல்லுங்க.
1: மறக்க நினைச்சு மறக்க முடியாத நினைவுகள்னு பார்த்தீங்க,
0: ம்,
1: எனக்கு ஒரு 23 வருஷம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எனக்கு 77 2000 வரை என் தொழிலே மாறி போச்சு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கே ஒரு ஸ்போர்ட்ஸ், அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கே 2000 to 2023 ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அதையும் விட்டுட்டு பாத்தீங்கன்னா சொந்தமா பையன் கடை வச்சிருக்கான் ஹோட்டல். அதுல மேல் பார்வை பார்க்க அளவுக்கு எல்லாம் 23 வருஷத்துல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டு, இது இறைவனுடைய செயலா என்ன அப்படியே ஆராய்ச்சி பண்ணிட்டு கேட்டு அந்த தலைப்பு கொடுத்துருக்கீங்க.
0: நன்றி நன்றி. நீங்க அதுக்கேத்த மாதிரி நீங்களும் கால் பண்ணி உங்களுடைய விஷயத்த ஷேர் பண்ணதுக்கு
1: நன்றி.
0: நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலை
0: தாமஸ் சார்.
2: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய மறக்க நினைச்சு மறக்க முடியாத நிகழ்வு எது?
2: கட்டாயம் மறதி ஒருத்தருக்கு என்ன மறதி இல்லாம, எனக்கு கொஞ்சம் மறதி குறவு பாத்துக்கோங்க. மறதி மறக்காது. 67 வயசா இருக்கும்போது நடந்தது கூட இன்னும் ஞாபகம் இருக்கு. ஆனா அது கொஞ்சம் மறதி தேவை. மறதி இருந்தாதான் நல்லது.
0: நீங்க இப்படி மறக்க நினைச்சு மறக்க முடியாத நிகழ்வு அப்ப எது?
2: அப்புறம் எப்படி சொல்லனா, இப்ப என்ன இப்ப 2023 வந்த பிரச்சனை, இந்த வெள்ளம் இருக்கு பாத்தீங்களா, ஸ்ரீவைகுண்டத்துல எல்லாம் வந்து,
0: ஆமா,
2: அது வந்து கொஞ்சம் எங்க சிவகலையே கொஞ்சம் அதிகமா பாதிக்கப்பட்டது. அப்படி நடக்கக்கூடாது, அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது. இனிமே யாரு எங்கன்னு இல்லை, எங்கேயும் அந்த மாதிரிலாம் பிரச்சனையான அனுபவங்கள்லாம் மக்களுக்கு வரக்கூடாது. 2004 உள்ள சுனாமி அதெல்லாம் டிவியில அந்த December 26 வச்சாலே ஒரு மாதிரி, அப்படி சிலதெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சிலதெல்லாம் மறக்கணும்னு அப்படி நினைச்சாலும் அது அந்த
0: மறக்க முடியறது இல்லை.
2: ஞாபகப்படுத்திடுது. அப்படி வராம இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.
0: நிச்சயமா அதேதான் நானும் ஆசைப்படுறோம், என்னுடைய நேயர்களும் ஆசைப்படுவாங்களே. நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சி பேசுங்க.
2: நன்றி நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்?
3: அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நாள் வாழ்த்துக்களுங்க.
0: கேக்குது, ரொம்ப அமைதியா பேசுறீங்க சார். சொல்லுங்க சார், உங்களுடைய பேர் ஊரை சொல்லவே இல்லையே.
3: திருப்பூர் மாநகர் மன்னரை பாரப்பாளையத்துல இருந்து ஸ்ரீரங்கசாமி பேசுறேன்.
0: ரங்கசாமி சார் சொல்லுங்க.
3: விநாயகர் சதுர்த்தி நாள் வாழ்த்துக்கள் சொல்லியாச்சுங்க. மறக்க நினைத்து மறக்காத விடயங்கள் மிகுதியா இருக்கின்றன சகோதரிங்க.
0: என்னுடைய
3: ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தினங்க, அவருக்கு வந்து பதில கொடுத்தாங்க. அது மறக்கலாம் நினைக்கிற மறுபடியும் வந்து
0: ஞாபகம் வந்துட்டே இருக்குங்க. பண்பலையில நீங்க பேசுறதுனால ஞாபகம் வந்துட்டே இருக்கும் இல்லையா? தொடர்ந்து பேசுறது எங்களுக்கும் சந்தோஷம் தான். நன்றி நன்றி.
3: சரி, நன்றி
0: நன்றி சார், நன்றி. சில விஷயத்த நம்ம

மறக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் திருப்பி திருப்பி ஞாபகம் வரதான் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் உண்மை என்னென்னா, நம்ம எதை மறக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம மூளைக்கு சொல்லும்போது மூளை வந்து அதை என்ன பண்ணணும்னா இன்னும் அதிகமாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முயற்சி எடுக்குமா பார்த்தீங்களா. அதனால் நம்ம என்ன பண்ணணும், இதை ஞாபகமே அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக வந்து அதை நம்ம என்ன பண்ணணும், மறக்காத மறக்கான்னு சொல்லுவோம், ஞாபகம் வச்சுக்கோ ஞாபகம் வச்சு சொல்லி பாருங்கள் மறந்துடும் இல்லையா. ஸோ உள்டாவாக ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படி சொல்லி தான் நிகழ்ச்சி அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது. இன்றைக்கி திருவிழாக்கள் சம்மந்தப்பட்ட பாடல் தான் கேட்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த பாடலை மிஸ் பண்ண முடியுமாங்க. ப்ளே பண்ணிடலாம். சுப்பிரமணியபுரம் திரைப்படத்துலேருந்து யுகபாதியுடைய பாடல் வரிகளில் வேல்முருகன் சுசித்ரா பாடினது ஜேம்ஸ் வசந்தனுடைய இசையில். பாடலை கேட்டே நினைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. ஒன்பது மணி 48 ஆயிட்டு இருக்குது. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆனந்த பூங்கா நிகழ்ச்சி, இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. மறக்க நினைச்சும் மறக்க முடியாத நிகழ்வு வாழ்க்கையில பேசிட்டு இருக்கிறோம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க. ஓகே, நிகழ்ச்சி அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து? நலமா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேம்மா.
0: சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் தீத்தாம்பட்டியில இருந்து பேசுறேங்கம்மா.
0: உங்க பேரு?
1: விஜயா.
0: விஜயாம்மா, முத முறையா பேசுறீங்களா?
1: இல்லைங்கம்மா.
0: இல்ல வழக்கமா எல்லா நேரமும் வந்து நான் இங்கேருந்து பேசுறேன் அவங்களே சொல்லிடுவாங்களா உங்களுக்கு? நான் கேட்டேன், அதை கேட்டேன். சொல்லுங்கம்மா, நீங்க மறக்க நினைச்சு மறக்க முடியாத நிகழ்வு.
1: நான் ஒரு வாடகை வீட்டுல இருந்தீங்கம்மா. அப்பத்துல பிள்ளைகள் வேற படிச்சிட்டு இருக்காங்க, கொஞ்சம் வீட்டுல ஸ்டடி இல்லாம இருக்கிறாரு. வீட்டை காலி பண்ணாலும் மார்கழி மாசம் ஒத்த கால நிக்கிறாப்ல, வீட காலி பண்ணுங்க எனக்கு வீடு வேணும் அப்படின்றாப்ல. தம்பி இருடா, நான் ஒரு 2 டைம் கொடு, நான் அப்புறமேட்டு பிள்ளைகள் வேற படிச்சிட்டு இருக்கு, படிப்பு முடிக்கணும் அப்படின்னு சொல்றேன். கேக்கல இல்லக்கா, நான் ஹவுஸ் ஓனர் சொன்னா கேட்டுதான் ஆகணும். இத்தனைக்கு ஒரு குட்டியான
0: வீடுதான்,
1: ஹவுஸ் ஓனர் சொன்னா கேட்டுதான் ஆகணும், நீங்க காலி பண்ணணும் அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு அதை தவிர்க்க முடியாம காலியும் பண்ணிட்டேன், மார்கழி மாசமா இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை மறக்கணும் அப்படின்னு நினைச்சா அது வந்து மறக்க முடியாது,
0: முடிய மாட்டேங்குது.
1: அதுக்கப்புறம் நான் அதை வச்சுதான் திருப்பி ஒரு வீடு
0: கட்டினேன்.
1: அவன் சொன்னது நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் மாதிரி, அதை வச்சு ஒரு வீடு கட்டினேன். பிள்ளைய படிச்சு வெளியே வந்தாங்க, அதுக்கப்புறம் ஏதோ நல்லா இருக்கும், பசிக்காம சாப்பிடுறோம், பிள்ளைய நல்லா இருக்கா, முடிஞ்சா 4 பேருக்கு உதவி பண்ணுவேன்.
2: சின்ன வயசுல நமக்கு இந்த விளாட்டு போர்ல ஒரு பேட்டரி மாதிரி இருக்கும், சின்ன பேட்டரி மாதிரி இருக்கும், அத கொண்டு போய் என்ன பண்ணா விளாட்டு போக்குல எங்களுக்கு தெரியாம அந்த நம்ம நம்ம மூக்குக்குள்ள கொண்டு வச்சுட்டான் லைட்டா, தெரியாம. அதுக்கப்புறம் அது கொண்டு செக் பண்ணும் போது எங்களுக்கு தெரியாது, திடீர்னு சும்மா அடிச்சுட்டே இருந்தது. அதுக்கப்புறம் என்ன கேக்கும் போது இஎன்டி டாக்டர் போய் பாக்கும்போது உங்க பையன் ஏதோ கொண்டு மூக்குள்ள நுழைச்சிட்டாரு அப்படின்ட்டாங்க. எடுக்கவே முடியல கடைசியில, அது எடுக்காம இருந்தா பெரிய பிரச்சனை ஆயிரும், உயிர் ரொம்ப இதா கஷ்டமாயிரும் அப்படின்ட்டாங்க. ரொம்ப நாங்க எல்லாமே ரொம்ப பயந்து போய் திருநெல்வேலில ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவங்க ரொம்ப இல்லைன்னா ஆப்ரேட் பண்ணணும், நீங்க நல்லா தலையை பிடிச்சு போங்கன்னு சொல்லி எடுத்து விட்டாங்க. அது ரொம்ப அந்த

0: இதெல்லாம் உண்மையிலேயே வந்து அன்னைக்கு ஃபுல்லாவே யாருமே சாப்பிடலாம இருந்தோம். அந்த ஒரு ஒரு கடவுள் மாதிரி அன்னைக்கு அந்த டாக்டர் நமக்கு எடுத்து விட்டாரு. அந்த அதுக்கப்புறம் ஒரு நார்மலா அந்த சுவாசம் பண்ணதுக்கு ஈஸியா
1: இருந்ததுங்களா.
0: ஒரே ஒரு தகவலுங்க, இந்த சின்ன குழந்தைகள்ட்ட இந்த மாதிரி எலக்ட்ரிஷியன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் கொடுக்கும் போது கொஞ்சம் கவனமா கொடுங்க. பிளாஸ்டிக் பொருள் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. பிளாஸ்டிக் இல்ல இது மாதிரி இந்த பேட்டரியில கார் ஓடுறது வைக்கிறது எல்லாமே கொடுக்கும் போது ஒரு ஆள் பக்கத்துல இருந்தது நல்லது.
1: விழிப்புணர்வா இருக்கும் நிகழ்ச்சி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியவளம், டாக்டர் எம்ஏ இளங்கோ. காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் சார், சொல்லுங்க.
2: எனக்கு மறக்க நினைத்து மறக்க முடியாது. 2015 கிளினிக்கு நவம்பர் 14 முப்பதாம் ஆண்டு விழா பத்திரிகைலாம் அடிச்சு இஷ்யூ பண்ணி வச்சிருந்தேன். 12 ஆக்சிடென்ட்
1: நிகழ்ச்சியில அடுத்ததா பாடலும் வந்துட்டே இருக்கு. திருச்சி திருமணம் திரைப்படத்திலிருந்து தனுஷருடைய பாடலை அவங்களுடைய வரிகளையும் குரலையும் அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையில பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

9:56 ஆயாச்சு, நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கும் வந்தாச்சு. நீங்கள் நினைச்சிருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்றைக்கி அந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் மறக்க நினைச்சும் மறக்க முடியாத நிகழ்வு வாழ்க்கையில் அப்படின்னு. பொதுவாக ஒரு விஷயத்த மறக்கணும் அப்படின்னு நம்ம மூளைக்கு கட்டளையிடும் போதெல்லாம் அந்த விஷயத்த வந்து மறுபடி மூளை வந்து ஞாபகப்படுத்துவோம். ஸோ அதனால் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் அந்த நிகழ்வு நமக்கு கற்றுக் கொடுத்த வழியை விட அது

பேசிகிட்டு இருந்தோம், மறக்க நினைச்சும் மறக்க முடியாத நிகழ்வு வாழ்க்கையில் அப்படின்னு. பொதுவாக ஒரு விஷயத்தை மறக்கணும் மறக்கணும் அப்படின்னு நம்ம மூளைக்கு கட்டளையிடும் போதெல்லாம் அந்த விஷயத்த வந்து மறுபடி மறுபடி மூளை வந்து ஞாபகப்படுத்துவான். ஸோ அதனால் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் அந்த நிகழ்வு நமக்கு கற்றுக் கொடுத்த வழியை விட அது கற்றுக் கொடுத்த பாடம் தான் நமக்கு பெருசாக இருக்கணும். அதனால் ஒரு கசப்பான நிகழ்வு, அதை வந்து ஒரு மோசமான நிகழ்வு கசப்பான நிகழ்வு அப்படின்னு பார்க்காம உங்களை வளர்த்தெடுத்த ஒரு அனுபவமாக அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பாசிட்டிவாக முடியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் இன்றைக்கி பேசின எல்லா நேரத்துலையுமே நன்றியும் பாராட்டுகளையும் சொல்லிக்கலாம். நிகழ்ச்சி நிறைவான பாடலும் வந்துட்டே இருக்குது. ஸோ இன்னைக்கு கோவா திரைப்படத்தில் தான் நிறைவான பாடல் கேட்க இருக்கிறோம். பாலிவுடைய பாடல் வரிகளில் எஸ்பிபி சரண், யுகேந்திரன் பாடியிருக்காங்க யுவன் சங்கராஜாவோட இசையில். பாடலை தொடர்ந்து 10 மணிக்கான சிகிச்சை இருக்கும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இதுவரைக்கும் நிகழ்ச்சியில் கூட பேசிகிட்டு இருந்தேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜிமிமா செபாஸ்டியன்.

0: சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை பயனுள்ளதாகவும் பலன் தரும் வகையிலும் மாற்றியமைத்த உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி இன்று மாநிலம் முழுவதும் பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர அர்லேக்கர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் பக்தி மற்றும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தியான இன்று முழுமுதற் கடவுளாம் விநாயகர் பெருமானை மனமுருகி வழிபடுவோம் என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்க மாநிலம் முழுவதும் வரும் 16 தேதி வரை சோதனை

நடத்தப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. லோக் அதாலத் நீதிமன்றங்கள் மூலம் சென்னை பெருநகர காவல்துறையில் 2715 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். மேற்காசிய மோதலுக்கு தீர்வு காண வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற இருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 8618 கன அடியாக அதிகரித்துள்ளது. தூத்துக்குடியில் இந்திய உணவுக் கழக குடோனில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்புத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 113,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய வீரர் தீரஜ் பொம்மதேவ்ரா தங்கப்பதக்கம் வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்கள் அனைவருக்கும் அன்பான உற்சாகமான இனிய காலை வணக்கங்களுடன் மீண்டும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. நேரிலே 11 மணி வரைக்கும் உங்கள் மனதுக்கு விருப்பமான பாடல்களை அளித்தரும் மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் தான் நாம் இப்போ இணைகிறோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கறதுக்காக நீங்கள் அழைக்கலாம். 0462256113333 அப்படின்ற இந்த எண்களுக்கு. நேரில் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஜிகே கேள்விகளையும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்மளுடைய தேசிய சின்னங்கள் பற்றின சிறப்பான தகவல்களை தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நிகழ்ச்சியோட நிறைவு வரைக்கும் எங்களோட இணைந்தே இருங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற முதலாவது நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: இனிய மகிழ்ச்சியான வணக்கம் மேடம்.
1: மகிழ்ச்சியான வணக்கம். யார் பேசுகிறீங்க?
2: விருதுநகர் மாவட்டம் அமேர்லேருந்து ராஜ் பேசுகிறேன் மேடம்.
1: சொல்லுங்கள் ராஜ் சார், நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க போகிறீங்க? நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து நீலகிரி வரையாடுதான் மாநில விலங்கா நம்ம வச்சிருக்கோம் இல்லையா? அது மாதிரி நம்ம இந்தியாவில ஒரே ஒரு மாநிலத்துக்கு மட்டும் 2 விலங்குகள் வந்து மாநில விலங்கா இருக்கு. அது என்ன நாடு, எந்த மாநிலம்? க்ளூ வேணுமா? க்ளூ வந்து இது ரொம்ப வெப்பமான இடம் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். பிங்க் சிட்டிலாம் இங்கே தான் இருக்கு. தெரியலையா? சரி பரவாயில்ல, முயற்சி பண்ணீங்க, நன்றி சார். நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா இதுக்கு பதில் என்ன அப்படின்றத நீங்க வந்து கண்டுபிடிங்க. அப்படி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உடனே ஃபோன் பண்ணுங்க. 0462256113333 மற்றும் 3 2 அப்படின்ற இந்த எண்களுக்கு. இப்போ நம்ம பாடல் கேட்டுடலாம். சீமராஜா திரைப்படத்துல இருந்து.

0: ரஹ்மானோட துள்ளலான இசையில் சூப்பரான பாடல் சீமராஜா திரைப்படத்துலேருந்து கேட்டோம். அடுத்ததான் நம்ம கூட பேச இருக்கக்கூடிய நேயர் யாரு, எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்போமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? யார் பேசுகிறீங்க? யார் பேசுகிறீங்க? விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். யார் பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். பாட்டுக்கு முன்னால நிகழ்ச்சி கேட்டீங்களா? மறுபடியும் கேக்கட்டுமா? ஆப்ஷன் வேணுமா? சரி, ஒண்ணு வந்து ராஜஸ்தான், இன்னொன்னு கேரளா. கேரள மாநிலமா? கேரள மாநிலம் இல்லையே. ஆமா, ராஜஸ்தான் தான் சரியான பதில். சரியா? இங்க தான் வந்து ஆமா இரண்டு விலங்க மாநில விலங்க அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? நன்றி நன்றி. இங்க வந்து சிங்காரா அப்படின்ற ஒரு மான் வகை இருக்குது, அந்த மானை வந்து அவங்களுடைய மாநில விலங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இது போல ராஜஸ்தானுடைய சிறப்பு வாழ்

அங்கே மட்டுமே வாழக்கூடிய ஒரு சிறப்பான விலங்கு தான் ஒட்டகம். இந்த ஒட்டகத்தையும் அவங்க வந்து மாநில விலங்காக அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த சிங்காரான்றது ஒரு சிறிய மான் வகை, ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பாலைவனத்துலேயும் அது சூப்பராக உயிர் வாழக்கூடியது. இது 1981 அங்கே இருக்கக்கூடிய காட்டு மாநில விலங்காக இதை அறிவித்தாங்க. ஆனால் ஒட்டகம் பார்த்திங்கன்னா இது வந்து கலாச்சாரத்துடைய பொருளாதாரத்தோடு தொடர்புடைய இந்த ஒட்டகம் அங்கே வந்து மிக்க மிக்க அதிக அளவு பெரும் பங்கு வகிக்கிறதா இருக்குது. இது எண்ணிக்கையில் ரொம்ப குறைஞ்சிட்டே வந்ததுனால அதை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2014 வளர்ப்பு விலங்கு பிரிவில் இதையும் வந்து மாநில விலங்காக அறிவிச்சாங்களாம். இல்லை, இது போல தான் இன்றைக்கி நம்மளுடைய மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் தேசிய சின்னங்கள் பற்றி தான் ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அடுத்த கேள்வி நம்ம கேட்டுடலாமா? ஊர்வன இனத்துக்காகவே நம்ம இந்தியா தனியாக ஒரு தேசிய விலங்கை அறிவிச்சிருக்கிறாங்க, அது என்ன உயிரினம் அப்படின்றதா நீங்கள் சொல்ல போகிறீங்க. தேசிய விலங்கு அப்படின்னு சொல்லணுமே நமக்கு வந்து புலி மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் சில தனித்தனி பிரிவுகளுக்கு கீழேயும் தேசிய விலங்குகள், தேசிய சின்னங்கள்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நான் இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, ஊர்வன இனத்துக்காகவே நம்ம இந்தியா தனியாக ஒரு தேசிய விலங்கை அறிவிச்சு இருக்கிறாங்க, அது என்ன உயிரினம் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. அதுக்கு முன்னால் நாம் கேட்டுட்டலாம் பாடல் விடுதலை திரைப்படத்தில் இருந்து.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1-800-419-1800 and 1097. இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. பத்து மணி 19 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். நேயர்களோட விருப்பத்தில் சூப்பரான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். அதே போல சூப்பரான பாடலை கேட்கறதுக்காக நேயரும் காத்துட்டு இருக்கிறாங்க. பேசிடலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? யார் பேசுறீங்க?
5: நல்லா இருக்கேன் மேடம். கருங்கல் பாடல இருந்து பிரான்சிஸ் மேடம், கன்னியாகுமரி மாவட்டம்.
4: சொல்லுங்க பிரான்சிஸ், என்ன பாடல் கேட்க போறீங்க?
5: இன்னைக்கு ஜெயம் படத்துல இருந்து திருவிழான்னு வந்தா இவ கோவில் வர மாட்டா, அரிச்சந்திரம் போல இவ போய் பேச மாட்டா, கண்ணகிய போல இவ கோபப்பட மாட்டா. இன்னொரு விஷயம் கேளு, என்ன என்ன என்ன, இன்னொரு விஷயம் கேளு, பாங்கூட்டதெல்லாம் அறியலு.
4: நிச்சயமா அந்த பாடல வந்து நம்ம கேட்டுடலாம். GK கேள்விக்கு வந்து உங்களுக்கு பதில் தெரியுமா? நான் மறுபடியும் கேட்கட்டுமா? ஒரு தேசிய விலங்க அறிவிச்சிருக்காங்க, அது என்ன உயிரினம்? க்ளூ வந்து இது ஒரு பாம்பு வகை. ஆப்ஷன் சொல்லட்டுமா? அப்போ
5: சொல்லுங்க சொல்லுங்க.
4: சரி, ஒன்னு வந்து ராஜநாகம், இன்னொன்னு எறும்பு தின்னி. ராஜநாகமா எறும்பு தின்னியான்னு சொல்றீங்க. சரி, ராஜநாகம் தான் சரியான பதில். சரிங்களா? நன்றி நன்றி. ராஜநாகம் அப்படின்றதான் நம்மளுடைய ஊர்வன இனத்துக்காக இந்தியா அறிவித்து இருக்கக்கூடிய தேசிய விலங்கு, அதாவது நேஷ்னல் ரெப்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜநாகம் அப்படின்னு சொன்னதும் நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இது வந்து நல்ல நீளமான ஒரு பாம்பு, அப்புறம் அதிக விஷத்தன்மை கொண்ட பாம்பு. இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். இதை தாண்டி என்ன விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா, இது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய 1000கணக்கான பாம்பு இனங்களில் முட்டையிடுறதுக்காகவே சொந்தமாக கூடு கட்டக்கூடிய ஒரே பாம்பு ராஜநாகம் மட்டும்தான். இதோட அறிவியல் பெயர் என்ன தெரியுமா? ஓபியோபகஸ் ஹென்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஓபியோபகஸ் அப்படின்னா பாம்புகளை உண்ணும் பாம்பு அப்படின்னு அர்த்தமா. காடுகளில் வாழ்கிற மற்ற விஷ பாம்புகளை ராஜநாகம் உணவாக உட்கொள்ளும். இதனால் சுற்றுச்சூழல் சமநிலையை

இது பாதுகாக்குது. அடுத்த கேள்வி நம்ம கேட்டுருவோமா? தேசிய சின்னங்கள் பற்றின ஒரு கேள்வி தான் அடுத்ததும் நம்ம கேட்க போகிறோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பள்ளி மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உயிரினம் நம்ம இந்தியாவுடைய ஒரு தேசிய சின்னமாக, தேசிய உயிரினமாக இருக்குது. அது என்ன உயிரினம் அப்படின்றத நீங்கள் சொல்ல போகிறீங்க. இதுவும் ஒரு தேசிய விலங்கு தான், ஆனால் அது என்ன கேட்டகரியில் வருது அப்படின்றத நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னால் உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னா உடனே கால் பண்ணி பேசுங்க. நம்ம நிகழ்ச்சியை இப்போ தான் நீங்கள் புதுசாக கேட்டுட்ருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காக நான் ஃபோன் நம்பரை மறுபடியும் சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்கள் விருப்ப பாடலையோ இல்லைனா ஜிகே கேள்விக்கான பதிலையோ நீங்கள் சொல்லலாம். 0462256113333 அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க. இப்ப கேட்க போறோம் பாடல் ஜெயம் திரைப்படத்திலிருந்து.

0: இருக்க பழம்.
1: என்ன பழம்? அந்த பழம் நல்லா பார்த்து சொல்றா. ஞான பழம்,
0: ஒரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழம், பெருஞ்சம் பழம், சீதா பழம், கொய்யா பழம், மாம்பழம், மதுளம்பழம், பலா பழம்.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரில் நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். 10:26 ஆகிட்டு இருக்குது. நம்மளுடைய நிகழ்ச்சியில் பேச இருக்கக்கூடிய நேயர் கரெக்டாக நம்ம ஜிகே கேள்விக்கு பதில் சொல்லிடுவாங்களா அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: முருகன் சார் சொல்லுங்க, காலை வணக்கம். என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: எனக்கு வந்து சுந்தரபாண்டியன் படத்துல இருந்து கொண்டாடு மனசு.
1: கொண்டாடிடுவோம், சரியா? பாடலை போட்டு. முயற்சி பண்றீங்க. ஓகே, பள்ளி மாணவர்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உயிரினம் நம்ம இந்தியாவுடைய ஒரு தேசிய சின்னமா, தேசிய உயிரினமா இருக்குது, அது என்னது? அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, தேசிய விலங்கு அப்படின்னா புலி அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி புலி மாதிரியான ஒரு உயிரினத்தை இந்த ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆப்ஷன் கொடுக்கவா? சரி, ஒண்ணு வந்து தேசிய நீர்வாழ் விலங்கு, இன்னொன்னு தேசிய நுண்ணுயிரி.
2: தேசிய நுண்ணுயிரி.
1: ஆமா, அதான் சரியான பதில். சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: நன்றி.
1: நம்மளுடைய இந்திய பள்ளி மாணவர்கள் வந்து ஒரு உயிரினத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதை வந்து இந்திய அரசு ஒரு சின்னமாகவே அறிவிச்சிருக்கிறாங்க. அது ஒரு ஒரு சின்னம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேசிய நுண்ணுயிரி அப்படின்ற ஒரு பிரிவில் அந்த உயிரினத்தை அவங்க செலக்ட் பண்ணதை வச்சுருக்காங்க. அது என்ன உயிரினம் தெரியுமா? அது வந்து லாக்டோபேசிலஸ். அதாவது தேசிய நுண்ணுயிரியாக நம்ம இந்தியா வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பாக்டீரியாவை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதை வந்து தேசிய நுண்ணுயிரி அப்படின்ற பிரிவில் அதை நேஷ்னல் லெவல் ஒரு சின்னமாக அறிவிச்சிருக்கிறாங்க. இது எப்படி தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது, சொல்கிறேன் கேளுங்க. சயின்ஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு நடமாடும் அறிவியல் கண்காட்சி ட்ரெயின் ரயில் வந்து பல மாநிலங்களுக்கு போச்சு. அப்போது அதை சுற்றி பார்க்க வந்த மாணவர்கள்கிட்ட ஒரு நுண்ணுயிரிகளோட லிஸ்ட்டை கொடுத்து, சில பாக்டீரியா அப்புறம் மற்ற பூஞ்சைகள் அந்த மாதிரி ஃபங்கஸ் இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து, இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி ஓட்டு போடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரெயின் வந்து பல நாட்களாக மாநிலங்கள் எல்லாமே சுற்றி கடைசியாக வந்து சேர்ந்தப்போ எந்த உயிரினத்துக்கு அதிகமாக ஓட்டு கிடச்சது தெரியுமா? அதுதான் இந்த லாக்டோபேசிலஸ் அப்படின்ற ஒரு நுண்ணுயிரி. அது ஒரு பாக்டீரியா, சரியா? இதுக்கு தான் அதிகமான ஓட்டு கிடச்சதுனால தேசிய நுண்ணுயிரி சின்னமாக 2012 இந்திய அரசு அறிவித்தாங்க. இந்த பாக்டீரியா வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா தான். அது என்ன அப்படின்னா, நம்மக்கூடிய பால் இருக்குல்ல, பாலை தயிரை மாற்றக்கூடிய பாக்டீரியா இது தான். நம்மளுடைய வயிற்றுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு சூப்பரான பாக்டீரியா தான் இந்த லாக்டோபேசிலஸ். இது தான் நம்மளுடைய தேசிய நுண்ணுயிரி சின்னமாக நம்மளுடைய இந்தியா அறிவிச்சிருக்காங்க. அதை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரி, இந்த மாதிரி ஒரு இந்திய மாநிலமும் தனக்குன்னு தனியாக மாநில நுண்ணுயிரியாக ஒரு இதை அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது பேசிலஸ் சப்டிலிஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியாவை அறிவிச்சிருக்கிறாங்க. அது வந்து எந்த மாநிலம் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க. நம்மளுடைய இந்திய மாநிலத்தை ரோல் மாடலாக வச்சு தனக்குன்னு தனியாக ஒரு மாநில நுண்ணுயிரியை அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த மாநிலம் எது? இப்போ கேட்டுடலாம் பாடல், சுந்தரபாண்டியன் திரைப்படத்தில் இருந்து.

0: நேர்லி நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கிறோம். சூப்பரான பாடல்களெல்லாம் கேட்டு வச்சுட்ருக்கிறோம். நம்ம அந்த வகையில் அடுத்ததாக சூப்பரான பாடலை கேட்குறதுக்காக நேர் காத்துட்ருக்குறாங்க. என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்போமா? வணக்கம்.
1: வணக்கம், நான் சுதா பேசுகிறேன், ஒடையாம்பிலிருந்து.
0: சொல்லுங்கள் சுதா, என்ன பாடல் கேட்க போகிறீங்க?
1: எனக்கு மான் கராத்தே படத்துலேருந்து டார்லிங் தம்பட்டு வந்துச்சேன்.
0: அந்த பாடல் நம்ம கேட்டுடலாம் சரியா? பாடலுக்கு முன்னால கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். இந்தியாவிலேயே தனக்குன்னு ஒரு மாநில நுண்ணுயிரியை அறிவிச்ச முதல் மற்றும் ஒரே மாநிலம் எது அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு அதுக்கு பதில் தெரியுமா? ஆப்ஷன் வேணுமா? சரி, ரெண்டு சொல்கிறேன், அதில் எது கரெக்டான பதில்னு நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஒன்று வந்து கேரளா, இன்னொன்று வந்து கல்கட்டா.
1: கேரளா.
0: கேரளா சரியான பதில். சூப்பர்மா, நன்றி நன்றி. வனவிலங்கு பறவைகளுக்குன்னு சின்ன அறிவிக்கிறது தான் பொதுவாக ஒரு நடைமுறை. ஆனால் கண்ணுக்கே தெரியாத நுண்ணுயிரிகளுக்கு சின்னம் அறிவிக்கிறது அறிவியல் சிந்தனை. அந்த சிந்தனை வந்து நம்ம இந்தியாவில் முதல் முறையாக தொடங்கி இருக்குது. பாக்டீரியா அப்படின்னாலே ஆபத்து தான் அப்படின்ற எண்ணத்தை நம்ம மாற்றணும். விவசாயம், மனித ஆரோக்கியம், அப்புறம் சுற்றுச்சூழலுக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா நுண்ணுயிரிகளை வந்து நாம் கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக கேரளா இந்த ஜனவரி மாதம் இந்த மாநில நுண்ணுயிரியை அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த நுண்ணுயிரியோட பெயர் வந்து பாசிலஸ் சப்டிலிஸ்.

நாம தேசிய மாநில சின்னங்களை பற்றி தான் இன்றைக்கி ஜிகே குவஸ்டின்ஸாக தெரிஞ்சிட்ருக்கிறோம். அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? உலக வரலாற்றிலேயே ரெண்டு நாடுகளுக்கு தேசிய கீதம் எழுதின ஒரு எழுத்தாளர் யார்? சரியா, மொத்தத்திலேயே இந்த உலகத்திலேயே ரெண்டு நாட்டுக்கு தேசிய கீதம் எழுதி கொடுத்துருக்குறாங்க, அது யார் அப்படின்றதான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. இப்போ கேட்டுடலாம் சூப்பரான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது மான் கராத்தே திரைப்படத்தில் இருந்து.

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில மனம் விரும்பி பாடல் கேட்க இருக்கும் மற்றும் ஒரு நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்
2: அனைவருக்கும். காலை நேர வணக்கத்தோட விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்மா.
1: நல்வாழ்த்துக்களோட யாரு பேசுறீங்க? நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கமா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: ஆமா, எல்லாரும் நல்லா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: படம் பாகுபலி. பச்சை கிளி நீதான.
1: பச்சை தீ நீதானடா பாட்டு கேட்டுரும். சரிங்களா?
2: சரிமா, நல்லது.
1: ஆமா, நம்ம கேள்வி ஒண்ணு கேட்டோம், மறுபடியும் உங்ககிட்ட கேக்கட்டுமா?
2: கேளுங்க.
1: உலக வரலாற்றிலேயே இரண்டு நாடுகளுக்கு தேசிய கீதம் எழுதின எழுத்தாளர் யார்? ஆப்ஷன் வேணுமா? ஒன்னு வந்து ரவீந்திரநாத் தாகூர், இன்னொன்னு வந்து பக்கிம் சந்திர சாட்டர்ஜி. யாரா இருக்கும்? அதுதான், அதுதான், ரவீந்திரநாத் தாகூரே தான். வாழ்த்துக்கள் சார். கரெக்டா சொல்லிட்டீங்க, நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். நம்மளுடைய தேசிய கீதத்தை எழுதின ரவீந்திரநாத் தாகூர் அவங்க தான் உலகத்திலேயே ரெண்டு நாடுகளுக்கு தேசிய கீதம் எழுதின ஒரே எழுத்தாளர். சரியா? அவங்க நம்ம இந்தியாவுக்கும் எழுதியிருக்கிறாங்க, பங்களாதேஷ்க்கும் எழுதியிருக்கிறாங்க. நம்ம இந்தியாவுக்கு வந்து ஜனகணமன இந்த பாடலை எழுதி கொடுத்துருக்குறாங்க. வங்காள தேசத்திற்கு அமர் சோனா பங்களா அப்படின்ற நேஷனல் ஆந்தமை எழுதி கொடுத்துருக்குறாங்க. வங்காள கவிஞரான ரவீந்திரநாத் தாகூர் தான் இந்த உலக பெருமைக்கு காரணமானவர். அது மட்டும் கிடையாதுங்க, ஜனகண மன அப்படின்ற நம்மளுடைய பாடல் வந்து முதல்ல வங்க மொழியில் தான் இருந்திருக்கு. 1950 தான் அதை வந்து நம்மளுடைய ஹிந்தி மொழிக்கு மாற்றம் செஞ்சு இருக்கிறாங்க. தேசிய சின்னங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சிட்ருக்கிறோம். அடுத்ததான் நம்மளுடைய ஒரு தேசிய நாள்காட்டி பற்றி தான் தெரிஞ்சிருக்க போகிறோம். நம்ம தேசிய நாள்காட்டி எது அப்படின்றதான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதாவது கேலண்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆமாம், தேசிய கேலண்டர் எது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு உடனே சொல்லுங்கள். இப்போ நம்ம பாடல் கேட்டுக்கலாம், பாகுபலி திரைப்படத்துலேருந்து.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேர்ல நம்ம மனம் வரும்பதே நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கிறோம். நம்ம கூட பேச இருக்கக்கூடிய நேயர் யாரு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நாங்க நேர்ல இருந்து கணேசன் பேசுறேன்.
0: காலை வணக்கம் சார். என்ன பாடல் நிகழ்ச்சியில நீங்க கேட்க இருக்கிறீங்க? தேசிய நாள்காட்டி எது? நம்மளுடைய இந்தியாக்குன்னு தனியா தேசிய கலண்டர் இருக்கு, அது எது அப்படின்னு சொல்லிதான்
1: கேட்டிருக்கேன்.
0: உங்களுக்கு வேணுமா? சரி, ஒன்னு கிரிகோரியன் கலண்டர், இன்னொன்னு வந்து சக கலண்டர், சக நாள்காட்டி. ஆமா, அதுதான் சரியான பதில். என்ன யோசனை, சரியான பதிலே அதான். நன்றி
1: நன்றி
0: நன்றி. கிபி 78 சாலிவாகன மன்னரால் தொடங்கப்பட்ட வரலாற்று பூர்வமான கேலண்டர் தான் இந்த சக நாள்காட்டி. சரிங்களா, இதை தான் நம்மளுடைய தேசிய காலண்டரை 1957 அங்கீகரித்தாங்க. நம்ம இந்திய அரசாங்கத்தோடைய அதிகாரப்பூர்வமான செய்திகள், வானொலி அறிவிப்புகள், இது எல்லாமே வந்து ஆங்கில நாள்காட்டியோட சேர்த்து இந்த சக காலண்டரையும் நம்ம பயன்படுத்துவாங்க. அதாவது இதோடைய சக புத்தாண்டு எப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் 22 தொடங்கும். இதே இது லீப் வருஷம் அப்படின்னு வச்சிங்கன்னா மார்ச் 21 ஆரம்பிக்கும். இது நமக்கு புதுசாக இருக்கு இல்லையா? சக நாட்காட்டி அப்படின்றத இப்போ தான் நீங்கள் கேள்விப்படுற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். நம்ம வந்து கிரிகோரியன் கலண்டர் சொல்லுவோம் இல்லையா, ஆங்கில நாள்காட்டி, இதோட வருஷம் வந்து 2026 நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். இதே இது நம்மளுடைய சக நாட்காட்டியில் பார்த்தீங்கன்னா வருஷம் என்ன தெரியுமா? 1948. ஓகேவா? இப்போ நம்மளுடைய ஆங்கில நாள்காட்டியில் செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதே இது சக நாள்காட்டியில் இப்போ பத்ரபதா மாதம். சரிங்களா, இன்றைக்கி நம்ம டேட் என்ன சொல்கிறோம், 14 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆனால் நம்மளுடைய சக நாட்காட்டியில் இன்றைக்கி 23 தேதி. இதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்ததான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? வங்காள புலி தான் நம்மளுடைய தேசிய விலங்கு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இதுக்கு முன்னால் இன்னொரு விலங்கு தான் நம்ம இந்தியாவுடைய தேசிய விலங்காக இருந்துச்சு. அது என்ன விலங்கு அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இப்போ கேட்டிடலாம் தாம் தூம் திரைப்படத்துலேருந்து பாடல்.

0: நேரில் நம்ம மனமுருமதே நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம கூட பேச இருக்கக்கூடிய நிறைவான நேயர் யாருன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், முகவுலிருந்து ஜோதி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியோட நிறைவு நேரா வந்திருக்கீங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: இந்த புஷ்பா படத்துல இருந்து ஸ்ரீ பல்லின்னு ஒரு பாட்டு வரும்ல மேடம்.
0: ஆமா வரும்.
1: அந்த பாட்டு போட்டு,
0: அந்த பாட்டை போட்டுறணுமா? சரி போட்டுருவோம். சரியா, ஜிகே கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம் இல்லையா, நம்மளுடைய தேசிய விலங்கான புலி இப்போ நமக்கு தெரியும், ஆனால் புலிக்கு முன்னால் இன்னொரு விலங்கு தான் நம்ம தேசிய விலங்காக வச்சிருக்கோம்.

0: அது என்ன விலங்குன்னு தெரியுமா?
1: சொல்லுங்க,
0: ஆப்ஷன் சொல்லுங்க. நானா எங்க யோசிக்கிறது அப்படி சொல்றீங்களா? ஆமா, சரி நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆப்ஷன் ஒன்று வந்து சிங்கம், இன்னொன்று யானை.
1: சிங்கம்.
0: சிங்கம், சூப்பர்மா, கரெக்டாக சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். 1973க்கு முன்னால் வரைக்கும் சிங்கம் தான் நம்மளுடைய நேஷ்னல் அனிமலாகவே இருந்துச்சு. புலிகளுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சதுனால 1973 ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு ஒரு புலி பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்போது அதோடைய எண்ணிக்கையை நம்ம அதிகரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் 1973 ஏப்ரல் மாதம் வந்து புலி நம்மளுடைய தேசிய விலங்காக அறிவிக்கப்பட்டு இருந்துச்சு. இன்னொரு ஆப்ஷன் சொன்னோம் இல்லையா, யானை அப்படின்னு சொல்லிட்டு. யானை வந்து இப்போவும் நம்மளுடைய தேசிய பாரம்பரிய விலங்கா இருந்துட்டு இருக்குது, சரிங்களா? இதை 2010 அரசாங்கம் அறிவிச்சாங்க. நேரில் நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். சூப்பரான பாடல் நேர்கேட்ட புஷ்பா திரைப்படத்துல இருந்தா வர இருக்குது. இவ்வளவு நேரம் நிகழ்ச்சி

யானை வந்து இப்போவும் நம்மளுடைய தேசிய பாரம்பரிய விலங்காக இருந்துட்டுருக்குது. சரிங்களா, இதை 2010 அரசாங்கம் அறிவித்தாங்க. நேரில் நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். சூப்பரான பாடல் நேர்கிட்ட புஷ்பா திரைப்படத்துலேருந்து தான் வர இருக்குது. இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் அவங்களோட நினைந்திருந்து தேசிய விலங்குகள், மாநில விலங்குகள், சின்னங்கள் பற்றின சூப்பரான தகவல்களை வழங்கினேன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. பாடலை தொடர்ந்து நாம் கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். விநாயகர் சதுர்த்தி இன்று மாநிலம் முழுவதும் பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர அர்லிக்கர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் பக்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடப்படும் இந்நாளில் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபடுவோம் என்று தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. லோக் அதாலத் நீதிமன்றங்கள் மூலம் சென்னை பெருநகர காவல்துறையில் 2,715 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 8,618 கன அடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 113,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் மோதலுக்கு தீர்வு காணும் வகையில் வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெறவிருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய வீரர் தீரஜ் பொம்மதேவ்ரா தங்கப்பதக்கம் வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி ஆடவர் மற்றும் மகளிர் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நிஜங்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நேயர் அணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. 11:03 ஆயாச்சு. மனித்திருநாடு நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். உங்களை நீங்கள் நம்பணுங்க. உங்களை நீங்கள் முழுமையாக நம்புகிற வரைக்கும் இந்த உலகத்தில் யாராலையுமே உங்களை வந்து வீழ்த்த முடியாது. ஸோ பறக்க தெரிந்த பறவைக்கு அது அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கிளை உடஞ்சிருமோ அப்படின்ற பயம் எப்போவுமே இருக்கிறதில்ல. காரணம், அது தன்னுடைய நம்பிக்கையை தன்னுடைய சிறுகளை தான் வச்சுருக்கும். ஸோ உங்கள் வாழ்க்கையுடைய கதையை நீங்களே எழுத ஆரம்பிங்க. அதுக்கான பேனாவை மற்றவங்கிட்ட கொடுக்காதீங்க அப்படின்னு மோட்டிவேஷனால் இந்த கோட்ஸோட நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிடலாம். நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் இந்தியாவுடைய பெருமை பேசக்கூடிய அழகழகான இடங்கள் பற்றியோ விஷயங்கள் பற்றியோ தெரிஞ்சிட்ருக்குறோம். அப்படி இன்னைக்கு நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இயற்கை விவசாயம் சமூக மாற்றத்துக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக படிப்பு அப்படின்னாலே புத்தகத்தை எடுத்து படிக்கணும் வைக்கணுங்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஆனால் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிற இந்த இடத்துல எல்லாமே ப்ராக்டிக்கலாக, அதாவது நம்ம வந்து செயல்முறையில் செயல்படுத்தக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அதுதான் எர்த் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இது வழக்கமான காலேஜ் மாதிரி கிளாஸ் ரூமில் உட்காந்து மனப்பாடம் பண்ணுற இடமா இருக்காது. அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு பேரெடுத்த இடம் தான் இந்த எர்த் யூனிவர்சிட்டி. இந்த எர்த் யூனிவர்சிட்டி இதோடைய உண்மையான பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஜ வித்யா பீடம் அப்படிங்கிறது தான். இதை வந்து விதைப்பள்ளி அப்படின்னா எர்த் யூனிவர்சிட்டின்னு அன்பாக கூப்பிடுறாங்க. ஸோ இந்த அதாவது பீஜ வித்யா பீடம் அப்படிங்கிற இந்த இடத்த பற்றி நிறைய விஷயங்கள் நாம் தெரிஞ்சுக்கிறோம் இன்றைக்கி நிகழ்ச்சியில். அது கூட நிகழ்ச்சியில் முதல் பாடலும் மதுரைக்கு உடன் பிறப்ப திரைப்படத்திலிருந்து இளையராஜாவுடைய சேல வாலியுடைய பாடல் வரிகளில் மனோ மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின பாடல் பாடல் கேட்டே இணைஞ்சிருங்க.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. 11:10 ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு மனிதநாடு நிகழ்ச்சியில் எர்த் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய பிஜே வித்யா பீடம் பார்த்தா தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த இடம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எர்த் யூனிவர்சிட்டி உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கிற டேராடூன் அப்படிங்கிற டூன் பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்குது. இதை உருவாக்குனது சர்வதேச அளவில் புகழ்பெற்ற இந்திய சுற்றுச்சூழல் ஆர்வலர் டாக்டர் வந்தனா சிவா அப்படிங்கிறவங்க தான். அது மட்டும் இல்லாமல் சதீஷ்குமார் இவங்க இணைந்து தான் உருவாக்கியிருக்கிறாங்க. 2021 வருஷம் உலகத்தில் வந்து வன்முறையும் இயற்கை அழிவும் அதிகமாகிறத பார்த்து அமைதியையும் இயற்கையும் நேசிக்கிற ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த எர்த் யூனிவர்சிட்டியை உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த யூனிவர்சிட்டியில் நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குதுங்க. இந்த யூனிவர்சிட்டி நவதானியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இயற்கை விவசாய இயக்கத்துடைய ஒரு பகுதியாக இருக்குது. நவதானியா அப்படின்னா 9 விதைகள் அப்படி இல்லைன்னா புதிய பரிசு அப்படின்னு அர்த்தமாக. ரசாயன உரங்களை பயன்படுத்தி மண்ணை வந்து மலடாக்கக்கூடிய நவீன விவசாயத்துக்கு எதிராக பாரம்பரிய விதைகளை பாதுகாக்கிறது தான் இவங்களுடைய முக்கிய வேலையாக இருக்குது. யூனிவர்சிட்டின்னு சொல்கிறீங்க, படிப்பு வந்து உட்காந்து நம்ம போர்டெலாம் எழுதி போட்டு அந்த மாதிரிலாம் படிக்க மாட்டோம்னு சொல்கிறீங்க. அப்போ அங்கே என்ன தான் கற்றுக் கொடுப்பாங்க, முக்கியமாக அங்கே என்ன பண்ணுவாங்க, எந்த வகையாக அவங்களுடைய படிப்பு இருக்கும் தெரிஞ்சுக்கலாம். எங்களுடைய எந்த பாடலுக்கு பிறகு பாஞ்சாலங்குச்சி திரைப்படத்தில் அந்த பாடல் கேட்கவிருக்கிறோம். வைரமுத்துடைய பாடல் வரிகளில் ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் பாடுது தேவாவுடைய இசையில். பாடலை கேட்டு நினைச்சிருங்க. ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

11:19 ஆகிட்டு இருக்குது. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில ஏர்த் யூனிவர்சிட்டி பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இங்க என்ன கத்து கொடுக்குறாங்க? வழக்கமாக காலேஜில் இருக்கிற மாதிரி இங்கே கரும்பலகையோ மனப்பாடம் பண்ணுற புத்தகங்களோ கிடையாது. இயற்கை தான் இங்கே மிகப்பெரிய ஆசானாக இருக்குது. அழிந்து வரக்கூடிய 1500 மேற்பட்ட பாரம்பரிய நெல், கோதுமை, மரங்களுடைய விதைகளை இங்கே பாதுகாக்கிறாங்க. அதை எப்படி சேமிக்கிறது, பயிரிடுறது அப்படின்னு விவசாயிகளுக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க. மனிதர்கள் மட்டும் இந்த உலகத்தில் வந்து உயர்ந்தவங்க கிடையாது. செடி, கொடி, பறவைகள், பூச்சிகள் இது எல்லாமே இந்த பூமியில் சம உரிமை இருக்குது. சொல்லப்போனால் உலகம் முழுசுமே ஒரே குடும்பம் மாதிரி அப்படிங்கிற இந்த தத்துவத்தை ஆழமாக பதிய வைக்கிறாங்க இந்த யூனிவர்சிட்டியில். ஒரு இடத்த உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து யாருடைய ஒரு முன்மாதிரி இருக்கணும் இல்லையா? அப்படி இந்த ஏர்த் யூனிவர்சிட்டியை உருவாக்குறதுக்கும் ஒருத்தருடைய முன்மாதிரி உங்களுக்கு உதவி இருக்குது. அது யாரோடது சொல்கிறேன் பாடலுக்கு பிறகு. பாடலும் கேட்கவிருக்கிறோம் உள்ளம்கொலை பகுதி திரைப்படத்திலிருந்து பா விஜயோடைய பாடல் வரிகளில் SP பாலசுப்ரமணியம், சுஜாதா பாடினது, கார்த்திக் ராஜாவுடைய இசையில. பாடலை கேட்டுட்டு இணைஞ்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

26 ஆயிட்டிருக்கிறது கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. மனித நாடு நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் எதை பற்றி தெரிஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னா, ஏர்த் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய பீஜ வித்யாபீடம் அப்படிங்கிற சொல் அந்த இடத்த பற்றி தெரிஞ்சிட்ருக்குறோம். இந்த இடம் உருவாக்குறதுக்கு காரணம் ரவீந்திரநாத் தாகூர் உருவாக்கின சாந்தி நிகேதன் அப்படிங்கிற அந்த பள்ளியில் எப்படி மரத்தடியில் உட்காந்து இயற்கையோடு ஒன்றா இணைஞ்சு படிக்கிறாங்களோ அந்த மாடல்.

தான் இங்கே எடுத்து ஒரு முன்மாதிரியாக வச்சு இதை உருவாக்கியிருக்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து ஏத் யூனிவர்சிட்டியிலையுமே விவசாயம், மண் பரிசோதனை கூடம், மூலிகை தோட்டம், மாந்தோப்பு அப்படின்னு 40 ஏக்கர் பரப்பளவில் ஒரு சொர்க்கம் மாதிரியே அந்த கேம்பஸ் அமைஞ்சிருக்குமா. இங்கே வந்து இங்கே படிக்கக்கூடிய படிக்க வர்ற மாணவர்கள் இல்லைன்னா தன் ஆர்வலர்களாக வர்றவங்க பிஜெக் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஜெக் அப்படின்னா விதையை விதைப்பவர் அப்படின்னு அர்த்தமா. இங்கே வர்றவங்க வெறும் விவசாயத்தை மட்டும் கற்றுக்க மாட்டாங்க, காந்தியுடைய அகிம்சை வழி, சுயசார்பு, சமூக வாழ்க்கை இதையும் கூட கற்றுக்கிறாங்க. இங்கே படிச்சுட்டு வெளியே போகிறவங்க அவங்களுடைய ஊருக்கு போய் இந்த இயற்கை விவசாய அறிவை மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுப்பாங்களாம். இங்கே 4 வருஷ டிகிரி அப்படின்லாம் கிடையாது, 1 வாரம் 1 மாதம்னு குறுகிய கால பயிற்சிகளும் கொடுக்குறாங்க. யார் வேணாலும் இதில் கலந்துக்கலாம். வேளாண் சூழியல், காந்திய பொருளாதாரம், உலகமயமாக்கலுக்கு எதிரான மாற்று வழிகள் அப்படின்னு பல முக்கியமான தலைப்புகளில் நேரடி வகுப்புகளும் செயல்முறை பயிற்சிகளும் இங்கே நடக்குது. இன்னும் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஏத் யூனிவர்சிட்டி பற்றி. அடுத்த மொழி பாடல் வந்துட்டே இருக்குது. கருத்துக்காட்டுப்புவி திரைப்படத்திலிருந்து கஸ்தூரி ராஜாவுடைய பாடல் வரிகளில் ஹரிஹரன் பாடின பாடல் இளையராஜாவுடைய இசையில.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தருணத்திலும் உங்களுடன் பயணிப்பது இது நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.
1: தொடக்கம் பாட்டு முடித்ததும் பாட்டு பாட்டுக்கு
2: நேரம் 11:34 நிமிடமாக இருக்குது. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. மனிதநாடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஏர்த் யூனிவர்சிட்டியை பற்றி தான் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். இங்கே வர்றவங்க வெறும் கிளாஸில் உட்காந்து நோட்ஸ் மட்டும் எடுக்க முடியாது. சிரமதானம், அதாவது தன்னார்வ உழைப்பு அப்படின்னு ஒரு கட்டாய பழக்கம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்ததுமே வயலில் இறங்கி வேலை செய்கிறது, சமையல் அறையில் உதவுறது, பாத்திரம் கழுவுறது, கேம்பஸை சுத்தம் செய்கிறது அப்படின்னு அன்றாட வேலைகள் எல்லாத்தையுமே மாணவர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்து தான் செய்யணும். இது வந்து உழைப்புடைய மேன்மையை அந்த மாணவர்களுக்கு புரிய வைக்குமா. பண்ணையிலிருந்து வரக்கூடிய, அதாவது இங்கே தங்கியிருக்க மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய உணவு எல்லாமே அங்கே பண்ணையில் உள்ளது தான். அது எல்லாமே 100% ஆர்கானிக் முழுமையான சைவ உணவாக தான் இருக்கும். கேம்பஸ்குள்ளேயே அந்த மாணவர்கள் அவங்க கையாலேயே விளைய வைக்கிற காய்கறிகள், பாரம்பரிய சிறுதானியங்கள், கீரைகளை வச்சு தான் சமைப்பாங்க. நஞ்சில்லாத இயற்கையான உணவை சாப்பிடும்போது நம்மளுடைய மனசும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு மாணவர்கள் நேரடியாக அதனால் உணர்ந்துக்குவாங்க. நம்ம இந்தியா ஏர்த் யூனிவர்சிட்டி அப்படின்றது வெறும் விவசாய பள்ளி மட்டும் கிடையாதுங்க. அது மனுஷனுக்கும் பூமிக்குமான ஒரு தொப்புள் கொடி உறவு மாதிரி இணைக்க போராடப்படக்கூடிய ஒரு அற்புதமான இடமா இருக்கு. நம்ம நாட்டிலேயே இப்படி ஒரு சிறப்பான இயற்கை பல்கலைக்கழகம், அதாவது யூனிவர்சிட்டி வந்து இருக்கிறது இயற்கையை நேசிக்கிற ஒவ்வொரு இந்தியருக்குமே பெருமையான விஷயமா இருக்கும். அப்படி பார்த்தா ஏர்த் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய பிஜே வித்யா பீடம் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு மனிதநாடு நிகழ்ச்சியில பாடலை தொடர்ந்து நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய உள்ளூர் செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தா தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி பாடலும் வந்துட்டு இருக்க மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து பழனி பாரதியுடைய பாடல் வரிகளில் மனோ சுவர்ணலதா இணைந்து பாடினது சிற்பியுடைய இசையில.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
6: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பா.

0: 11:42 ஆயிட்டு இருக்குது. கேட்டுட்டுருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. இப்போ நம்ம வந்து நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய செய்திகளை எடுத்துகிட்டு ரியோ வந்தாச்சு. ஸோ ரியோ,
1: ஆமாம், நானும் ரெடியாக இருக்கிறேன். முதல் தகவல் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, சங்கரன் கோவிலில் இருக்கக்கூடிய மக்களுக்காக தான் நான் சொல்ல இருக்கிறேன். உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படின்ற திட்டம் நாளை மறுநாள், அதாவது வர புதன்கிழமை காலைல 9 மணியிலிருந்து நடக்க இருக்குது. அடுத்த நாள் காலையில் 9 மணி அந்த டைமில் வந்து நம்மளுடைய மாவட்ட கலெக்டர், தென்காசி மாவட்ட கலெக்டர் நேரில் வராங்க. வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய கோரிக்கைகளை வந்து மனுக்களாக வாங்கிக்கிறதுக்காக தயாராக இருக்கிறாங்க. புதன்கிழமை வந்து காலையில் 9 மணியிலிருந்து சங்கரன் கோவில் தாலுக்கால இருக்கக்கூடிய அங்கே அந்த இடத்துல வச்சு உங்களுக்கான சம்மந்தப்பட்ட எல்லா கோரிக்கைகளையும் வாங்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் வரக்கூடிய புதன்கிழமை காலை 9 மணி அளவில் சங்கரன் கோவிலில் நடக்க இருக்குது.
0: ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி நெல்லை மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர் கூட்டம் இருக்குது. எப்போன்னா செப்டம்பர் 18 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நெல்லை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்துடைய வளாகம் 2வது தளத்தில் வச்சு 11 மணிக்கு காலையில் நடைபெற இருக்குது. ஸோ நெல்லையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அந்த குறைதீர் முகாமில் கலந்து கூட்டத்தில் கலந்துக்கிட்டு உங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடலும் வந்துட்டே இருக்குது. காதல் மன்னன் திரைப்படத்துலேருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின பாடல் பரத்வாஜுடைய இசையில் பாடலை கேட்டுட்டே இணைஞ்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நேரில் நம்ம மணித்திறன் நாடு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். அடுத்ததான் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நெல்லை மாவட்டத்தில் சில தகவல்கள்லாம் உங்களுக்காக சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் வந்து நமக்காக இப்போ PhD சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற தகவலை கொடுத்துருக்கிறாங்க. www.tnteu.ac.in அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போயிட்டு அதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வர செப்டம்பர் 21 தேதிக்குள்ளே அவங்க குறிப்பிட்டு இருக்கக்கூடிய முகவரிக்கு நீங்கள் அனுப்பி வைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இது குறித்த எல்லா விவரங்களையுமே நீங்கள் இந்த இணையதளத்துலையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். PhD படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க இந்த கல்வி ஆண்டில் நீங்கள் இப்போவே விண்ணப்பிக்கலாம்.
4: ஸோ அடுத்த செய்திக்கான தகவல் என்ன தெரிஞ்சுக்க இருக்கும் அப்படின்னா, நெல்லை மாவட்டத்தில் 140 செவிலியர் பணியிடங்களுக்கான அந்த வாய்ப்பு வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி செவிலியருக்கான பட்டய படிப்பு அப்படி இல்லைன்னா இளநிலை செவிலியர் பட்டம் பெற்றிருக்கணும். அவங்க விண்ணப்பிக்கக்கூடியவங்க தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் பதிவு செய்யப்பட்டு புதுப்பிச்சிருக்க வேண்டிய கட்டாயமும் இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கு பற்றின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த இதை பற்றி விண்ணப்பிக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, https://www.nic.in வந்து திருநெல்வேலி.nic.in அப்படிங்கிற இணையதள முகவரியில் போய் நீங்கள் வந்து மீதி விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கான கடைசி அந்த நாள், அதாவது அந்த விண்ணப்பங்களை பதிவு செய்ய வேண்டிய கடைசி நாளாக இந்த மாதம் 25 மாலை 5 நேர்லேயோ தபால் மூலமாகவும் நீங்கள் சமர்ப்பிக்கணும்.
3: அடுத்ததான் நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம்னா, இப்போ விநாயகர் சதுர்த்திலாம் இருக்குது. இது தொடர்ந்து நிறையா நமக்கு விடுமுறைகள்லாம் இருந்தது. அதனால் நம்ம வந்து அங்கங்கே ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு வர இந்த பிளான்லாம் இருந்திருக்கும். இப்போ வந்திருப்பீங்க, மறுபடியும் ரிட்டன் நீங்கள் போகிறதுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காதிங்க. உங்களுக்காக சிறப்பு பேருந்துகள் வந்து நம்மளுடைய தமிழக அரசு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அரசு விரைவு போக்குவரத்து துறை மூலமாக நிறைய பேருந்துகள், அதுவும் கிட்டத்தட்ட 3500 மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் வந்து இயக்க இருக்கிறாங்க. இது வந்து லாங் டிஸ்டன்ஸ்க்கு மட்டும்தானா, லோக்கலுக்கு கிடையாதா, அதாவது மாநகர பேருந்துகள் இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதுக்கும் சிறப்பாக அதுக்காக தனியாக பேருந்துக்களை இயக்கிறதுக்கு திட்டமிட்டும் இருக்கிறாங்க. இப்போ பொதுவாக ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு, ஆனால் பஸ்ஸு கம்மியாக

0: இருக்குது அப்படின்னா அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மறுபடியும் பேருந்துகளை வந்து கூடுதலாக இயக்குறதுக்கும் திட்டமிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த லீவ் முடிஞ்சு நீங்கள் கிளம்புறப்போ பீஸ்ஃபுல்லாக போயிட்டு வரலாம்.
1: ஸோ அதே மாதிரி அடுத்த தகவல் வந்து நீங்கள் பேருந்துகள் சொன்னீங்களே, அடுத்து பார்த்தீங்கன்னா எழும்பூர் கன்னியாகுமரி ரயில் உட்பட 6 சிறப்பு ரயிலுடைய சேவையை நீட்டிச்சிருக்கிறாங்க. சென்னை எழும்பூர்லேருந்து கன்னியாகுமரிக்கு வெள்ளிக்கிழமைகளை இயக்கப்படுற சிறப்பு ரயில் அக்டோபர் 2 அக்டோபர் 23 வரைக்கும், அதே மாதிரி கன்னியாகுமரியிலேருந்து சென்னை எழும்பூருக்கு மறுமார்க்கத்தில் திருப்பி போகக்கூடிய அந்த ரயில் சிறப்பு ரயில் வந்து அக்டோபர் 4 அக்டோபர் 24 வரைக்கும் நீட்டிச்சிருக்கிறாங்க. ஸோ டென்ஷன் ஆகாமல் அதுக்கேற்ற மாதிரி நீங்களுடைய பயணங்களை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம்.
0: அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான தகவலை தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் 3 சிறப்பு ஆய்வுகள் வந்து செய்ய இருக்கிறாங்க. உணவு வணிகர்கள் வந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் எல்லாத்தையும் நீங்கள் இப்போவே சரி செஞ்சுருங்க அப்படின்னு அறிவுறுத்தி இருக்கிறாங்க. நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைத்து உணவு சேவை நிறுவனங்கள்லையும் சுகாதாரம், உணவுப் பொருட்களுடைய தரம், அப்புறம் அதோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக செப்டம்பர் மாதத்திலிருந்து நம்ம வந்து நவம்பர் மாதம் முடிய இந்த 3 வந்து சிறப்பான ஆய்வுகள் எல்லாம் செய்ய இருக்கிறாங்க. உணவோட தரம் எப்படி இருக்குது, அதை எந்த அளவுக்கு அங்கே சரியாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களே உங்ககிட்ட இருக்கக்கூடிய கடையில் இருக்க பொருட்களை, அதை சுய தணிக்கைன்னு சொல்லுவாங்களே, அவங்களே சரியான முறையில் செக் பண்ணி உங்களுடைய குறைகள் எல்லாம் சரி செஞ்சுடுங்க அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்துருக்குறாங்க. கூடவே உங்களுடைய வணிக பொருட்களுக்கு நீங்கள் இணையதளம் மூலமாக பதிவு செஞ்சு உரிமம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்காக இணையதளம் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். இணையதள முகவரி சொல்கிறேன், FOSCOS.FSAI.GOV.IN அப்படின்ற இந்த வெப்சைட் மூலமாக உங்களுக்கான உரிமத்தையோ இல்லைன்னா பதிவு சான்றிதழ்களையோ நீங்கள் வாங்கிக்கலாம்.
1: ஸோ இந்த தகவலோட நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியோட நிறைவான பாடலும் வந்துட்டே இருக்கு. தென்னவன் திரைப்படத்திலேருந்து நாமத்துக்குமருடைய பாடல் வரிகளில் ஸ்ரீனிவாஸ் மகாலட்சுமி ஐயர் இணைந்து பாடியிருக்கிறாங்க யுவன் சங்கர் ராஜாவோட இசையில. நிகழ்ச்சி வரைக்கும் உங்க கூட பேசிட்டு இருந்தோம் நான் உங்கள் தோழி ஆர்ஜி ஜெமிமா செபாஸ்டியன் மற்றும்
0: நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர்.
1: ஸோ நிகழ்ச்சியை கேட்டுட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். விநாயகர் சதுர்த்தி இன்று மாநிலம் முழுவதும் பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர அர்லேக்கர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் போது ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வழங்கியது தமிழுக்கு அவர் அளிக்கும் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். லோக் அதாலத் நீதிமன்றங்கள் மூலம் சென்னை பெருநகர காவல்துறையில் 2715 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 8,618 கன அடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 113,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் மோதலுக்கு தீர்வு காணும் வகையில் வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெறவிருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய வீரர் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி ஆடவர் மற்றும் மகளிர் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: என்று மங்கள் இசை நண்பன் ஆகாஷ்வாணி நிலைப்பண்பை 102.6 எல்லா நேர்களுக்கும் இனிமையான நண்பகல் வணக்கம். நேரம் சரியா 12:03 ஆகிட்டு இருக்க நேர்களை இனி கேட்கலாம் இன்று இனி இடம்பெற இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து 12:10 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பெண் குழந்தைகளை வளர்ப்பதில் ஆண்களின் பொறுப்புகள் என்ன இந்த தலைப்புல தான் தோழிகள் பேசியிருக்கீங்க. பிற்பகல் 1 மணிக்கலம்தான நிகழ்ச்சியில் கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவர் டாக்டர் ரோகிணி ராஜா அவர்கள். அதனைத் தொடர்ந்து 1:05 நிகழ்ச்சியில் வெள்ளரி விதையின் நன்மைகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு அன்பின் வரிகள், 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, மாலை 4:02 பொதிகை தும்பி, மாலை 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்று 1989 வெளிவந்த படமும் பாடலையும் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல், 8:05 குக்கு நேர்விருப்ப பாடல்கள், 9:00 இடைவிடாத இசைமழை, 9:30 இலக்கியச்சார நிகழ்ச்சியில் தமிழ் காப்பியங்கள் காட்டும் பண்பாட்டு அடையாளங்கள், 10:00 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்று தூத்துக்குடி ஃபாரூக் அவர்களின் தொகுப்பு பாடல்கள் வளம் வர கேட்கலாம். நேர்களை இன்று நமது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 என்னென்ன நிகழ்ச்சிகள் வளம் வருது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிகழ்ச்சிகள் யாவையும் கேட்டு ரசிச்சுட்டே இணைஞ்சிருங்க.
1: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ்.

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருநெல்வேலி பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஸ்நேகிதியே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் & கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED TV 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் & கோ.
3: நெல்லியுடைய செல்லப்பிள்ள குழந்தைகள் முதல் பெரியவரை ரசிக்கும் இசையினிய நண்பன் முகமரியானியர்களையும் கணக்கில் அனுபவங்களையும் பெற்ற தந்த இசையின் அரசன் நம்ம நிலையின் இசைக்கடல் இசையின் இன்பச்சார நம்ம ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 நிலானியர்களுக்கும் அன்பான அழகான அட்டகாசமான இன்பமான இனிமையான மகிழ்ச்சியான உற்சாகமான நண்பர்கள் வணக்கம்.
4: சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க.
5: வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது?
4: மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங்.
3: இன்னைக்கு என்ன கருத்தோட வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு பெண் குழந்தை பிறந்த நாளில் அவளுடைய சின்ன விரலை பற்றி கொண்ட முதல் கை அவளுடைய அப்பாவின் கை. அஞ்சே அவளுடைய பெரிய பொறுப்பு தொடங்குதுங்க. அவள் வளரும் நாளில் அவளை பாராட்டி சீராட்டி வளர்ப்பது சகோதரரின் உள்ளம் அப்படின்னே சொல்லலாம். அவளை வளர்க்க மட்டும் வேண்டாம், அவளை புரிந்துக்கிட்டு வளர்க்கணும். அவள் முதல் நடை தடுமாறும் போது தாங்கி பிடிக்கணும். அவள் வாழ்க்கை தடுமாறும் போது உங்கள் கையை நீட்டணும். அவள் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ளும் போது விழுந்துடுவான்னு பயமுறுத்தாமல் விழுந்தாலும் எழுந்து ஓடு அப்படிங்கிற நம்பிக்கையை விதைக்கணும். அவள் பள்ளிக்கு செல்லும்போது பாடங்களை மட்டும் கேட்காம இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு அவளிடம் கேளுங்க. அவள் பேசும் சிறிய விஷயங்களையும் பெரிதாய் காது கொடுத்து கேளுங்க. அவள் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய முதல் மனிதனாக இருங்க. அவள் வளர வரல அவளை சுற்றி 1000 கட்டுப்பாடுகளை விதிக்கிறதை விட உன் எல்லையை நீயே நிர்ணயித்துக்கொள்ள, உன் மதிப்பை யாரிடம் விட்டு கொடுக்காதன்னு கற்றுக் கொடுங்க. அவளிடம் மட்டும் நீ பாதுகாப்பாக இருன்னு சொல்லாமல் அவளை சுற்றி இருக்கக்கூடிய ஆண்களிடம் பெண்களை மதிக்க கற்றுக்கொள்ள சொல்லிக் கொடுங்க. அவள் கனவு வெறும் கனவு மட்டுமில்ல, அதுக்கு யாரும் தடையும் இல்லை. மகள்

0: செய்து வேறொரு வீட்டுக்கு செல்லும் நாளில் அன்னையோட பொறுப்புகள் முடிவதில்லைங்க. அன்று முதல் அவளுக்கு தேவையானது காவலன் அல்ல, அவள் முடிவுகளை மதிக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பன். உன் மகளுக்கு தங்க நகைகளை விட தன்னம்பிக்கையை கொடுங்க, பெரிய சொத்துக்களை விட சுயமரியாதையை கற்றுக் கொடுங்க, பயத்தோட வாழ சொல்வதை விட துணிச்சலோட வாழ கற்றுக் கொடுங்க. ஏன்னா அவளுடைய தன்னம்பிக்கை தான் அவள் வாழ்க்கையை தாங்கி பிடிக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களோட
1: இன்னைக்கு காற்றாலைகள்ல உணர்வுகளை பிரதிபலிக்கும் எல்லி சேர்ந்திருக்கும் கீழ் பாடல்களையும் சேர்த்து வழங்க
2: வந்துட்டேன்.
1: நான் தான் உங்க அன்பு தோழி ஐஷு.
0: நான் மட்டும் வரல, கூடவே
3: நானும் இணைஞ்சிருக்கிறேன். நான் உங்க தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன்.
0: ஜெமிமா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் ஐஷு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கல. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் சூப்பரா இருக்கேன், நீங்களும் சூப்பரா இருக்கீங்க. நேரம் கூட 12:13 ஆகிட்டு இருக்கு.
3: அப்படியே தோழி கிட்ட பேசுறதுக்கு அவங்களடியா இருப்பாங்க, நம்மளும் விஷயங்களை சொல்லிடலாம்.
0: நேர்கள் சிநேகிதி நிகழ்ச்சியோட தான் அடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு சிநேகிதி நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே அவளை வந்து நல்லா வளர்க்கணும், பாதுகாப்பா பாத்துக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவோம். ஆனால் அந்த பெண் குழந்தை வளரும்போது அது வந்து அம்மாவுடைய பங்கு மட்டும் கிடையாது அவளை வளர்க்கறது அப்படின்னு.
3: மொத்த குடும்பமும் அதை வந்து உட்பட்டிருக்கு இல்லையா? குழந்தைய வளர்க்கணும்னு சொல்லும் போது
0: அவளை சுற்றி இருக்கக்கூடிய ஆண்கள், அதாவது முதல்ல அவளுடைய அப்பா, அதுக்கப்புறமா அவளுடைய சகோதரர்கள், அந்த சின்ன அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் அவன் கூட இருக்கக்கூடிய ஆண்கள், நண்பர்கள், மாமா, சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா இப்படின்னு எல்லாருடைய பொறுப்புகள் அப்படிங்கிறத ரொம்பவே கூட இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பொண்ணுக்கிட்ட பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து அவளுடைய எண்ணத்தை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஆண்கள் அவளிடம் நடந்து கொள்ளக்கூடிய விதம் அப்படிங்கிறது தான் சக ஆண்கள் பற்றிய ஒரு நல்ல நம்பிக்கையை ஒரு பெண்ணுக்கு விதைக்கும் இல்லைங்களா?
3: கண்டிப்பா.
0: அதனால இன்னைக்கு வந்து ஸ்நேகிதி நிகழ்ச்சியில நம்ம என்ன கேள்வி கேட்க போறோம் அப்படின்னா, பெண் குழந்தைகளை வளர்க்கறதுல ஆண்களுடைய பொறுப்புகள் என்ன, அது வந்து பெண்களின் பார்வையில எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் கேட்க போறோம்.
3: கண்டிப்பா. சோ தோழிகள் கண்டிப்பா அந்த தலைப்புக்கு ஏத்த மாதிரி தான் சொல்லுவாங்க, என் பிள்ளைய அவங்க அப்பா அப்படி பாத்துக்குவாங்க இல்ல இந்த மாதிரி பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி.
0: உங்க அப்பா எப்படி பாத்துக்கிட்டாங்க, உங்க வீட்டுல உள்ள ஆண்கள் எப்படி பாத்துக்கிட்டாங்க, அதையும் கூட நீங்க பகிர்ந்துக்கலாம்.
3: சோ கால் பண்ணுங்க 0462-256-1132 0462-256-1133 அப்படிங்கிற எங்களுக்கு. நிகழ்ச்சி முதல் தோழி வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்.
0: வணக்கம்.
4: பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடு, அதுக்கப்புறம் எனக்கு சாப்பிடுங்க எங்க அப்பா. எங்க அம்மா வந்து எப்படிங்க சாப்பிடுங்கம்மா, நாங்க சாப்பிட கூட அப்படி சாப்பாடுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் தெரியுமா. இப்ப வந்து அப்படி கிடையாது, இப்ப நாங்க எங்க உங்க பிள்ளைலாம் என் மகள வீட்டுல நுழையும் போது
0: அதாவது உங்க காலகட்டத்துல எல்லாம் அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப வந்து அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கா?
4: காலேஜ் பெட்டனாலும் சரிதான், கல்யாணம் ஸ்கூல் பெட்டனாலும் சரிதான், அப்படி ஒண்ணு விட எப்ப அப்படி நடந்தது இப்படி நடந்தது சொல்ல முடியாது, அப்பாடதான் சொல்லுவா,
0: அப்பாடதான் சொல்லுவாங்க. சூப்பர் சூப்பர். செல்லக்குட்டி ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி மா நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி.
3: பெண் குழந்தைகளை வளர்க்கறது ஒரு ஆணோட பொறுப்பு அப்படின்னா அவங்க ஃப்ரீயா பேசக்கூடிய ஒரு நபரா இருக்கணும் இல்லையா?
0: அவங்களுடைய கருத்தை கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்து யார் பேசுறாங்கன்னு கேட்டுருவோம். வணக்கம்.
5: வணக்கம். பெருமாள்புரத்துல இருந்து கோமதி நமச்சிவாயம் பேசுறேன்.
3: கோமதி அம்மா சொல்லுங்க.
5: சொல்றேன், பெண் குழந்தைகள் வளர்ப்புல வந்து அப்பாவோட பங்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்பா வந்து பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அத ஒரு சின்ன உதாரணத்தோட, அந்த பொண்ணு வந்து நான் டான்ஸ் கிளாஸ்க்கு போறேன்னு சொல்லும், அம்மாவுக்கு தெரியும் டான்ஸ் கிளாஸ்க்கு போறதே கஷ்டம், கடைசி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ண முடியாது, இவளுக்கு குரல் வளம் இருக்கு, அம்மா நீ பாட்டு கிளாஸ்க்கு போன்னு சொல்லும் போது அந்த பிள்ளை அப்பாவை தான் அடுத்து போய் தேடும். அது எல்லா இடமும் இருக்கதான். என் பிள்ளையா டான்ஸ் கிளாஸ் போக கூடாதுன்னு சொல்லு அப்படின்னா, அப்பா வந்து டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்து இந்த பிள்ளையால இந்த பக்கமும் சைன் பண்ண முடியாது, அந்த பக்கமும் சைன் பண்ண முடியாது. அதே நேரத்துல அம்மா சொல்றது கரெக்ட் தான், கொஞ்சம் யோசிச்சு நீ அம்மா சொல்றதையும் கேடு அப்படின்னு இவர அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணனா, ஒரு நாள் அந்த அம்மா பாட்டு கிளாஸ்க்கு போக முடியல, அன்னைக்கு இவரால கொண்டு விட முடியல, இல்ல அம்மாவால கொண்டு விட முடியலன்னா அடுத்து யாராவது ஒருத்தர் கொண்டு விடுவாங்க, காம்படிஷனுக்கும் கூட்டு போவாங்க. இது வந்து இவர் வந்து சொன்னபடி அந்த பிள்ளை டான்ஸ் கிளாஸ் தான், அம்மா எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. அதனால பெரும் பங்கு அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.

0: தன்னால வளர்ந்துரும்.
1: ஓ, இது வந்து உங்க லைஃப்ல நடந்த ஒரு விஷயமா தெரியுதே.
0: இல்ல இல்ல, நான் கேள்விப்பட்ட விஷயம்,
1: கேள்விப்பட்ட விஷயம்
0: எனக்கு கிடைக்கல.
1: சரி, ஓகே.
0: கேள்விப்பட்ட விஷயம் இதுதான் நிதர்சனம் மேடம்.
1: நிதர்சனம், சரி.
0: அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்து இந்த பிள்ளைய வளர்க்கும் போது பிள்ளைங்க வந்து ஷைன் பண்ணும்.
1: கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
0: வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி. அதாவது சொன்னாங்க, அம்மாவோட பேச்சை வந்து அப்பா வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா, முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆண்கள் வந்து அந்த பெண்கள் வீட்டில் அவங்க மனைவியோட பேச்சை அவங்க கேட்கறாங்கிறத அவங்களுடைய கருத்தை மதிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே அந்த பெண் குழந்தையோட மனதுல கண்டிப்பா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் தோணும் இல்லைங்களா? அதுதான் சொல்ல வரோம். தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடுவோமா? சூப்பரான ஒரு பாடல் எல்லாருக்காக இதோ வந்துகிட்டே இருக்கு. சமுத்திரம் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் மற்றும் கங்கா அவர்கள் இணைந்து பாடின பாடல் எல்லாருக்காகவும் கேட்டுவாங்க.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 12:26 ஆயிட்டுருக்குது. கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 ஸ்நேகிதியே. ஸ்நேகிதியை வந்து பெண் குழந்தைகளை வளர்க்குறதுல ஒரு ஆணுடைய பங்கு, அவங்க என்னென்ன விஷயங்கள் செய்யணும் நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு உங்களுடைய அப்பா வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க பெண் குழந்தைகளை வளர்க்கும் விஷயத்தில், இல்லையா? அந்த மாதிரி தான் தொழில்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த தொழில் வந்து இனிப்பில் வருவாங்க, நாங்களும் எதிர்பார்க்குறோம் இல்லையா? எல்லாருமே லீவ் டைம்னால பிஸியாக இருப்பாங்க,
1: பிஸியாக இருப்பாங்க. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி வீடெலாம் வந்து
0: நாங்கள் எங்கள் பெண் குழந்தைகளோட பிஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தொழில்கள் ஆகிட்டாங்க.
1: நான் வரேன்னு ஒரு தொழில் வந்துட்டாங்க. பேசுகிறோம், வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: வாழ்த்துக்கள்
1: சொல்லுங்க.
2: பெண் குழந்தைங்க வந்து இப்ப வந்து எல்லாரும் அக்கறை எடுத்துக்கிறாங்க. அப்பா எல்லாம் எல்லாமே அம்மாட்ட பொறுப்பு கொடுத்துருவாங்க. நாங்க எதுவுமே எங்க அப்பாட்ட கேட்டதே கிடையாது மேடம். பொறுப்பு வந்து அப்பா ஒரு சிலவங்க எடுத்துக்கிட்டாங்க, தைரியமா பிள்ளைய பேசுறதுக்கு உரிமை கொடுத்திருக்காங்க.
1: உரிமை கொடுத்திருக்காங்க,
2: அக்கறை இருக்குது, உரிமையும் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம வந்து பயந்த நம்ம காலத்துல எங்க
1: காலத்துல
2: எதுனாலும்
1: வந்துருது.

0: அப்பா கிட்ட இதை கேளு அப்படின்னு சொல்லிடுறது அப்படிதானே, நமக்கு வேணும்னாலும் அவங்கள கேக்குறாங்கன்னு சொல்லிடுது.
1: இருக்கக்கூடிய அந்த ஆண்கள் அப்படிங்கும் போது பொறுப்புகளும் கூட இருக்கு. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து பேசுறதுக்கான சப்போர்ட்டும் கொடுக்காம ஒரு ஃப்ரெண்டா உட்கார்ந்து எல்லா விஷயத்தையும் கேக்குறாங்க இல்லைங்களா, அப்படிங்கறது ரொம்ப அழகான ஒரு விஷயம். அடுத்ததான் தோழி வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், இனிப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், இப்பதான் சவுண்ட் வருது.
1: சவுண்ட் வருதா? சரி சொல்லுங்க.
2: என்ன நிகழ்ச்சிமா?
1: என்ன நிகழ்ச்சி? நீங்க யார் பேசுறீங்க முதல்ல? சிநேகிதே நிகழ்ச்சி. சரி சுதா, அதாவது பெண் குழந்தைங்களை வளர்க்கறதுல ஆண்களுடைய பங்கு பொறுப்பு என்ன அப்படின்னு சொல்லுங்க.
2: ஆண்கள் பிள்ளைங்களை வந்து அப்பா அம்மா தான் எல்லாமே கேட்காங்க.
1: சரி,
2: உரிமைய பயந்து போய் முன்னாலாம் நம்ம அம்மா அப்பா கண்ட பயப்படுவோம்ல, இப்ப அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பயம் இல்ல. துணிச்சலா எந்த பொருள் இருந்தாலும் கேட்டுறாங்க,
1: துணிச்சலா பேசுறதுக்காங்க. ஓகே,
2: நான்தான் சொல்லுவேன், என் வீட்டுமா என் மகாட்ட சொல்லுவேன், என்னால எங்க அப்பாவை பார்த்தாலும் எங்களுக்கு பயமா இருக்கும், நீங்களாம் அப்பெல்லாம் பயப்பட எவ்வளவு துணிச்சலா பேசுறீங்க, என்னன்னாலும் கேட்டுருவாங்க. எங்க அப்பா பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு கேட்கணும் பயந்து போய் கேட்போம்.
1: அப்பான்னு கூப்பிடுறாங்க, அப்பாவே பாத்தீங்கன்னா அவங்க பேர் சொல்லிதான் அப்பான்னு கூப்பிடுறாங்க. அதான் பேர் சொல்லி, பேர் சொல்லியே கூப்பிடுறாங்க. பேர் சொல்லி அப்பான்னு கூட சொல்ல மாட்டாங்க, இனிமே ஃப்ரெண்டை கூப்பிடுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இருந்தாலும் பெண் குழந்தைகளுக்கு வந்து இன்னும் என்ன விஷயங்கள் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா, வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்களை வீட்டில் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி வளர்க்கணும். அதற்கான ஸ்பேஸும் கூட வீட்டில் குடும்பங்களில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில், நாமத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில், ஸ்ரீராம் பார்த்த சாரதி அவர்கள் பாடின பாடல் தங்கமீன்கள் திரைப்படத்தில் இருந்து பாடலை கேட்டு வந்துருங்க. விளம்பரத்தை தொடர்ந்து பாடலும் இதுவும்.
3: திருநெல்வேலி பண்பலை 102.6 ஸ்நேகிதியே, இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் வசந்தன்கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED TV 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்சி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: பெண் குழந்தையை வளர்க்குறதுல ஆண்களுடைய பொறுப்புகள் என்ன? இதை பற்றி தான் இன்றைக்கி ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் தோழிகளுக்கு கூட பேசிகிட்டு இருக்காங்க. நேரம் சரியாக 12:35 ஆகிட்டு இருக்கு. அடுத்து யார் பேசுகிறாங்கன்னு கேட்கலாமா?
1: கேட்டெல்லாம் வணக்கம்.
0: வணக்கம்
1: வணக்கம். யார் இங்கிருந்துமா? இப்ராஹிமா, நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கமா?
1: ம், சொல்லுங்கம்மா. பெண் குழந்தை வளர்க்கறதுல ஆண்களுடைய பொறுப்பு
2: வந்து, பெண் குழந்தையே நமக்கு ஒரு பொக்கிஷன் தான். பொக்கிஷத்தை வந்து நம்ம கண் போல பாதுகாத்து வரணும். அது தாயா இருந்தாலும் சரி, தகப்பனா இருந்தாலும் சரி, முதல் மரியாதை அதுக்கு கண்டிப்பா கொடுக்கணும். அதுக்கு ஒரு பாதுகாப்பு கட்டாயம் கொடுக்கணும். எங்க போனாலும் சரி, அது எங்க போது வருது, அதுக்கு கூட பிறந்த தம்பியா இருந்தா இருந்தா அவங்கள கூட அனுப்பலாம். தகப்பனா இப்ப ஏதாவது காலேஜ் போயிட்டு வருது, பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி ஒத்தையில வந்தா தம்பியா அண்ணன் போய் கூட்டிட்டு வாடான்னு அனுப்பணும், கட்டாயம் வரணும். ஏன்னா பெண் குழந்தைக்கு ஒரு அவ பேர் ஏதாவது வந்துட்டுனா அதை எடுக்க முடியாது. காலங்காலம் அது இருந்துகிட்டே இருக்கும். அதனால அது வந்து ரொம்ப பாதுகாத்துதான் பெண் குழந்தைகளை வளர்க்கணும். வேலையே போயிருவோம். நாங்க எங்க வீட்டுல எங்க அக்காவும் நானும் போவோம். அதுல பக்கத்து எல்லாம் ரெண்டு பிள்ளைங்க வருவாங்க. நாங்க முடிஞ்ச வரைக்கும் 9:30 ஆயிரும். எங்க அப்பா எங்க வீட்டுல வந்து எங்க பெரியப்பா மகன் ஒரு அண்ணன் இருந்தாரு, அவரு மணிக்கிட்ட அந்த 9:30 அனுப்புவோம். சாப்பாடு கொடுத்துட்டு அவரு அனுப்புவாங்க. வந்து அவரு வந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுல வந்து அந்த பிள்ளைகளையும் பக்கத்து வீட்டுல விட்டுட்டு தான் வரணும். எங்க அப்பா அந்த காலத்துல இந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பு எல்லாம் எங்க அப்பா அந்த காலத்துல கொடுத்துருக்காங்க. அதே நேரத்துல நல்லா அவங்களுக்கு சுதந்திரமும் கொடுப்பாங்க. அந்த சுதந்திரத்தை நம்ம வந்து நல்லபடியா அந்த பெண் குழந்தைகள் இப்ப உள்ள குழந்தைகள் எந்த சுதந்திரமோ அதையும் அவங்க கண்ணியமா பயன்படுத்திக்கிடணும்.
1: கண்டிப்பா. ஆமா, நல்லா சொன்னீங்க, நன்றி
0: நன்றி. அடுத்து யார் பேசுறாங்கன்னு கேக்கலாம். வணக்கம்.
3: குடும்பத்தோட பழகணுங்க. என்ன பிரச்சனைனாலும் வீட்டுல சொல்றாங்களோ இல்லையா?

0: வீட்டுல சொல்லுவாங்க, பெருசாகும்போது சொல்லிடுவாங்க, சின்னதா இருக்கும்போது ஃப்ரெண்டுங்க கிட்ட சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்போ எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பு வச்சிருக்காங்கிறத அப்பா கிட்ட அம்மா கிட்ட சொல்ற அளவுக்கு நம்ம பார்த்து பாதுகாத்து வளர்க்கணும். என்னோட கருத்து அவ்வளவுதான்.
1: நன்றி. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் அவங்களுடைய சர்க்கிள் எப்படி இருக்கு, சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறதையும் பிள்ளைங்க வந்து சொல்லணும் அப்படிங்கிறாங்க.
2: அப்ப தொழில்கள் சொன்ன வரைக்குமே ஒரு பெண் குழந்தையை வளர்க்குறாங்கன்னா ஆண் அப்பா அம்மார்கள் வந்து அந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்பு அதை முக்கியமா அவங்க வந்து ஃபுல்லாவே குட்டி பிள்ளைங்களா இருக்கிறாங்க இல்லைன்னா வளர்ந்துட்டாங்க இதுக்கப்புறம் தேவையில்லை, சின்ன பிள்ளைங்க அவங்க அம்மா பார்த்துவாங்கன்னு விடாம அந்த பாதுகாப்பை அவங்களுடைய முழு வாழ்க்கையிலுமே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தொழில்கள் ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்க.
1: அதாவது பாதுகாப்புன்னு சொல்லும் போது அங்க பாதுகாப்பு கொடுக்கறத விட அந்த குழந்தை தைரியமா இருக்கணும் அப்படிங்கறதையும் கத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அவளுக்கு பிடிச்ச விஷயத்த செய்ய கத்துக் கொடுங்க. அது மட்டும் இல்லாம இதுதான் உன் கனவுனா அந்த கனவை வந்து எட்டி பிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதுக்கான முயற்சிகளை வீட்டுல இருந்தே வந்து எடுக்கிறதுக்கு முதல் ஸ்டெப் எடுத்துக் கொடுங்க.
2: அதே மாதிரி அதுல ஏதாவது தோல்விகள் இருந்தா கூட டக்குன்னு சோர்ந்து போய் உட்காந்துராம அந்த கனவை நோக்கி ஓடுறதுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும்.
1: அதாவது யாரும் வந்து அந்த குழந்தைய வந்து குறைச்சி மதிப்பிடுறாங்க அப்படின்னா அந்த இதிலிருந்து மீண்டு வர்றது எப்படி, அவங்களுக்கு வந்து பதில் சொல்றது எப்படி அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுடைய பொறுப்புகள் அப்படிங்கிறதும் அதிகமாகவே இருக்கு. இன்னும் தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். இளையராஜா அவர்களுடைய இசையில பஞ்ச அருணாச்சலம் அவர்களுடைய வரிகளில் மனு அவர்கள் பாடின பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. சின்ன கனமா திரைப்படத்தில் இருந்த பாடலை கேட்டுவாங்க.
3: திருநெல்வேலி பண்பலை 102.6 சிநேகிதியே. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் 9 பாக்ஸ் 5050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.

0: 12:45 ஆகிட்டிருக்குது. பேசிகிட்டு இருக்கிறோம் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பெண் குழந்தைகளை வளர்க்கிறது ஆண்களுடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிற பற்றி தோழிகளும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த தோழி வணக்கம்.
1: யார் பேசுகிறீங்க, எங்கே போய் பேசுகிறீங்க?
2: வணக்கம்மா.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: நான் பரமக்குடியிலேருந்து ராஜஸ்ரீ பேசுகிறேன்.
1: ராஜஸ்ரீம்மா
2: மரம் மாதிரிங்கப்பா. ஏன்னா நம்ம விதையா இருந்து ஒரு பெட்டிக்குள்ள பூட்டி வச்சா நம்ம அப்படியேதான் இருப்போம். ஆனா அதையே வந்து ஒரு ஊண்டி வச்சுட்டோம்னா மரமா மாறிட்டா அது எத்தனை பழங்களும் எத்தனை கனிகளும் எத்தனை விதைகளையும் திருப்பி கொடுக்குது பாத்தீங்களா? அத போலதான் ஆண்கள் ஒவ்வொருத்தருமே அவங்களுக்குள்ள இருக்கிற பொறுப்புணர்ச்சி, அவங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு தன்மையும், அவங்களுக்கு இருக்கிற வீரமும் அத கணக்கில் அடங்காதது. அதுல எங்க அண்ணன் தம்பி எல்லாம் என்ன செய்வாங்க, நான் வெளியில விளையாட போகும்போது ஏய் விளையாடாத வீட்டுக்கு போ, இடத்துல சுத்த கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பயந்துகிட்டு ஒடிய போயிருவோம் வீட்டுக்கு. அப்புறம் வந்தீங்கன்னா அப்பா, எங்க அப்பா, எங்க அப்பா வந்து என்ன செய்வாங்க, ரொம்ப ஒழுக்கத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யார்கிட்டையும் நின்று பேசிட கூட, யார்கிட்டையும் இது பண்ணிட கூடாது. கதை புத்தகங்க படிச்சாலுமே நல்ல புத்தகங்களை எடுத்துட்டு வந்து படிங்க, கண்ட கண்ட புத்தகம் படிக்காதீங்க அப்படிம்பாங்க. வானொலியை கேளுங்க அப்படின்னு ரேடியா போட்டு விடுவாங்க. எது நல்லதோ அதை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க வீட்டுக்காரவங்க அதை விட அளப்பரிய பிள்ளைங்க வந்து வெளியில சால் போடாம கூட வெளிக்கையில இறங்கிட கூடாது. அப்படி பாதுகாப்பு தன்மையும் உறுதித்தன்மையும் வீரத்தையும் பெண்களை பாதுகாக்கிறது அவங்கள மாதிரி முழுனா அவங்க இருக்கும் போது எல்லாமே கரெக்டா நடக்கும். சாப்பாடு உணவுகள் கூட மூணு வேளையுமே கரெக்டா செய்யுமா. ஊர் ஊருக்கு போயிட்டா சாப்பாடு வச்சா அப்புறம்
1: எல்லா வீட்லயும் அப்படிதான் போலாம் இல்லையா? சரி, நன்றி நன்றி. ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது சொன்னாங்க நான்லாம் வந்து விளையாட போனோம்னா உனக்கு என்ன விளையாட்டு, வீட்டுக்குள்ள போலாம் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னும் நிறைய வீட்டுல என்ன அப்படின்னா, நீ வந்து பெண் குழந்தை இதெல்லாம் வந்து உனக்கு சரிப்பட்டு வராது, உன்னால முடியாது அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம பார்த்தோம்.
0: இந்த விளையாட்டெல்லாம் நீ எதுக்கு விளையாடலாம், பசங்க விளையாடுறது அப்படிங்கிற மாதிரி

0: இடத்துலயும் இருக்கிறாங்க இல்லையா,
1: அதையும்
0: அப்படி
1: இருக்காங்க.
0: இல்லாம
1: அதுதான்
0: அந்த
1: சொல்லுவேன்.
0: மாதிரி வந்து யோசிக்காம பெண் குழந்தைகளை வந்து உனக்கு பிடிச்சதா நீ செய் அப்படிங்கிற
1: சரி,
0: மாதிரி தட்டி
1: அதுதான்.
0: கொடுக்குற ஒரு ஆண்மகன்கள் ஆண் அப்பா அம்மார்கள் அப்படி இருந்தா அவங்களுக்கு நல்லா இருக்கும் இல்லையா.
1: கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்த யார் பேசுறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம். நடிவேசுறமா தாகத்தில் இருந்து ரெண்டு
0: லலிதாம்மா, நலமா
2: சொல்லுங்க.
0: இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும்மா, நல்லா இருக்கும்.
0: சொல்லுங்கம்மா.
2: பிள்ளைக்கு ஏன்ட்டு அஞ்சு தான் 9-8 தான் கேட்பாங்க.
1: சரி,
2: அம்மா ஏதாவது வாங்கி கொடுக்க ஏதாவது செய்வாங்க. டூருக்கு எங்க போனாலும் நான் பயந்து போய் வேண்டாம்பேன். ஆனா அவங்க 1 ரூபாய் கொடுத்து போட்டுட்டு போவோம். ஆனாக்க என்னன்னு இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு தான் நல்லதா வச்சு கொடுப்போம்மா. அது அது வேண்டாம், இது வேண்டாம், வேற செஞ்சு கேட்குங்க. அப்ப சத்தம் போடணும்மா, கொடுத்தா சாப்பிடுங்கன்னு சொல்லணும். உனக்கு அந்த வேற காய் தான் இருக்குதுல, அப்ப வச்சு போனா உனக்கு அதோட என்ன வேலை?
1: அப்படியே திரும்பிருச்சு இல்லையா?
2: ஆமா, வேற செய்ய அம்மா ஒத்தியால வேற செய்வாள், நீ வேற செய்யுங்கன்னு சொல்ல மாட்டாரு. அது படிக்க போது உனக்கு என்ன வேலை என்பத பிள்ளைகள் பொம்பை பிள்ளைகளுக்கு வேற அம்மா கஷ்டமும் வேலை செய்யு சொல்லலாம்.
1: சரி,
0: மாட்டேங்கிறாங்களே இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு
1: சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குழந்தைகள் அப்படிங்கறது அப்பா வந்து இப்படி சொல்றாங்க இல்லைங்களா, அதை விட அந்த அப்பாவும் அந்த குடும்ப பொறுப்புகள் அம்மா கூட சேர்ந்து அந்த வேலையை செய்யும் போது நம்ம அப்பாவே செய்யறாங்களே, நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிற பொறுப்பு வந்து மனநிலையை வந்து குழந்தைங்களுக்கு.
0: ஒரு விஷயத்த செய்யுங்கன்னு சொல்றதை விட நம்ம செய்யும் போது அது வந்து இன்னும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை உண்டாக்கும் இல்லையா.
1: கண்டிப்பா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்க, கேட்டு வாங்க. இளையராஜா அவர்களுடைய இசையில வைரமுத்து அவர்களின் வரிகளில் கேஜி யேசுதாஸ் அவர்கள் பாடின பாடல் பூவி பூச்சுடவா திரைப்படத்தில் இருந்து இதோ.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேரம் சரியா 12:55 ஆயாச்சு. இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியை நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. பெண் குழந்தைகளை வளர்ப்பதில் ஆண்களுடைய பொறுப்புகள் என்ன அப்படிங்கறத கேட்டோம். தோழிகள் எல்லாருமே நிறைய விஷயங்கள் சொன்னாங்க.
1: இப்போ நிறைய தோழிகள் சொன்ன விஷயம் என்னென்னா, பெண் குழந்தைகளை வந்து அவங்களுடைய ஆண்மகன்கள் ஆண் பிள்ளைகளை ஆண் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் எப்படி வளர்க்குறதுக்கு உதவி செய்யணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதாவது அவங்களை வந்து ஃப்ரீயாக விட்டுறாங்க, நிறைய பேசுறதுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்சதை செய்ய வைக்கிறாங்க, என்னன்னாலும் எங்களை விட அவங்கக்கிட்ட தயக்கம் இல்லாமல் பேசுகிறாங்க. இது எல்லாமே என்னென்னா அவங்க வந்து கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்காங்க. முன்னாடி மாதிரி எல்லாத்துக்குமே ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் பேசுறதுக்கான அந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்குறாங்கன்றது சொன்னாங்க இல்லையா.
0: கண்டிப்பாக அவளை பாதுகாக்கிறது மட்டும் கிடையாது, வெளி உலகத்தில் அவன் வந்து எதிர்கொள்ளக்கூடிய அந்த விஷயங்களை துணை நிற்கிறது, அதுக்கப்புறம் அவளுடைய குரல்களுக்கு பேச்சுகளுக்கு மதிப்பு கொடுக்கறது, அவளுடைய கனவுகளுக்கு துணை நிற்கிறது, அவள் எடுக்கக்கூடிய முடிவு வந்து சப்போர்ட் பண்றது, அவர் ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டா அப்படின்னா அது ஏன் செஞ்சா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது. அது மட்டும் கிடையாது, வெற்றி பெற்றா அதுல வந்து பெருமைப்படுறதா இருக்கட்டும், அவ தோல்வி அடைஞ்சா அப்படின்னா மீண்டும் முயற்சி செய் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இதுதான் வந்து ஒரு அப்பாவா, நல்ல ஆண் மகனா, சகோதரனா, அவங்க அப்பாவா, மாமாவா, தாத்தாவா, இப்படி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பொறுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெண் குழந்தை அப்படிங்கிறவங்க வந்து நாளைய பெண்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது, அவங்க தான் அந்த சமூகத்தை உருவாக்கக்கூடியவங்க. அதனால என்ன சொல்ல வரும் அப்படின்னா, அந்த பெண் குழந்தைகளை வளர்க்கறது அந்த குடும்பத்துடைய பொறுப்பு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த ஆண் சமூகத்துடைய பொறுப்பு. அதனால அந்த விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி சொன்னாங்க இல்லைங்களா, அது எல்லாமே கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக. இதெல்லாமே நம்ம நிகழ்ச்சியில் வந்து எல்லாருக்கும் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இவ்வளோ நேரம் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் உங்க கூட பேசியிருந்தது நான் உங்கள் அன்பு தோழி ஐஷுவினு மற்றும்
1: நான் உங்கள் ஜெமிமா செபாஸ்டியன்.
0: நிகழ்ச்சி நிறைவான பாடல் இதோ வந்துகிட்டே இருக்க, வித்யாசாகர் அவர்களுடைய இசையெல்லாம் வைரமுத்து அவர்களின் வரிகளில் மதுபாலகிருஷ்ணன் அவர்கள் பாடின பாடல் தான் கேட்க போகிறோம். அபியும் நானும் திரைப்படத்தில் இருந்தேன்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்றும் உங்கள் இசை நண்பன் ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 நிலானியர்களுக்கும் இனிமையான மதிய வணக்கம். நேரம் சரியா 1:01 ஆகிட்டு இருக்க நேர்களை இனி கேட்கலாம்.
2: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி
3: கற்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ரோகிணி ராஜா அவர்கள்.
4: பெண்கள் அவசர காலத்தில் இருக்கும்போது இந்த மாதவிடாயை வந்து ஒரு பெரிய விஷயமா அவங்க எடுத்துக்கவே மாட்டுக்கிறாங்க. உதிரப்போக்கு இருந்தாலும் அதுக்காக ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பத்திலே பார்க்க மாட்டுக்கிறாங்க. ஸோ அதை ஆரம்பத்திலே அவங்க பார்த்தாங்க, ஒரு பெயினை உணர்றாங்க. இவ்வளோ நாள் இல்லை எனக்கு இப்போ பெயின் இருக்குது அப்படி உணர்றாங்க, இல்லை அதிகமாக உதிரப்போக்கு இவ்வளோ நாள் இல்லை இப்போ எனக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு உணரும் போதே அவங்க அதை ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட சைஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். ஆரம்பத்திலே நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவங்க விட விட என்ன ஆகும் அப்படின்னா அதோட சைஸ் அதிகமாக ஆக அதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும். ஸோ எதையுமே நம்ம ஆரம்பத்திலே பார்த்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. உணவு முறைகள் மூலமாகவும் நம்மளோட சித்த மருத்துவத்தில் மூலிகை மருந்துகள் மூலமாகவும் ஆரம்ப நிலையிலே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு 2-3 மாதத்துலேயே அதை சரி பண்ணிடலாம். இதே சைஸ் அதிகமாகும் போது என்ன பண்ணணும்னா ரொம்ப ட்ரீட்மெண்ட்டோட நாட்கள் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். அதுதான் மற்றபடி நம்ம குணப்படுத்திடலாம். கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளை சித்த மருத்துவத்திலே வந்து அறுவை சிகிச்சை இல்லாமலே நம்ம வந்து குணப்படுத்திடலாம். அது இன்ஃபெக்ஷன் ஆகி ஒரு புற்றுநோய் கட்டியாக இருக்குது, அதை எடுத்தால் தான் நம்மளோட லைஃப் வந்து நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை எடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் ஆரம்பத்திலே எதனாலும் நம்ம ஆரம்பத்திலே பார்த்துட்டு அதுக்கான சிகிச்சையை எடுத்தோம் அப்படின்னா பெரிய லெவலில் அவங்களுக்கு ஆப்ரேஷன் அளவுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ கர்ப்பப்பை இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னால் வந்து நம்மளுக்கு வந்து சிறுநீர் பை இருக்கும். ஸோ பின்னால் வந்து மலக்குடல் இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு கர்ப்பப்பை வீங்கும்போது என்னாகும், முன்னால் போய் பிளாடரை போய் அழுத்தும், சிறுநீர் பையை போய் நம்மளுக்கு அழுத்தும் போது என்னாகும் அப்படின்னா அந்த மாதிரி கட்டி இருக்கிற பெண்களுக்கு சிறுநீர் வந்து போன ஃபீலிங்கே இருக்காது, அப்படியே அவங்கள அறியாமையே யூரின் போகிறது, அதே மாதிரி விட்டு விட்டு போகிறது, போயிட்டு வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திரும்பவும் வர மாதிரி இருக்கும், ஸோ அடைபடுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக அந்த கட்டி இருக்கிற பெண்களுக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முன்னால் இப்போ சிறுநீர் வந்து ரொம்ப கட்டி சைஸ் அதிகமாக ஆக என்னாகும் அப்படின்னா யூரின்ல வந்து இரத்த கசிவு கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி பின்னால் வந்து மலக்குடல் இருக்கும், அதுவும் வந்து அதை அழுத்தும் போது என்னாகும் அப்படின்னா மோஷன் வந்து ஃப்ரீயாக போகாது,

0: மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சைஸோட அளவு அதிகமாக ஆக என்னாகும், அது மலத்தில் வந்து ரத்தம் வெளியேறதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். நான் இப்போ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா ஆரம்பத்திலேயே தெரிஞ்சுக்கிட்டு ஓகே இதுவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு மகளிர் மருத்துவரை பார்த்து அதுக்கான சிகிச்சையை எடுத்தாங்க அப்படின்னா ஆரம்பத்திலே அதையே சரி பண்ணிடலாம். யூரின் தடப்படும் போது என்னாகும், நம்மளுக்கு யூரின் ஃப்ளோ ஃப்ரீயாக போகலைனாலே யூரின் உள்ளே தங்க தங்க யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு உள்ள நீர் தங்க தங்க கிட்னியும் வீங்க ஆரம்பிக்கும். கிட்னியில் தேங்கியிருக்கிற நீர் வெளியே போய்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த நீரும் தங்கும்போது அந்த நீரோடு சேர்த்து அந்த கிட்னி வீங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து அந்த பெண்களுக்கு வந்து இருக்கும்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ரோஹிணி ராஜா அவர்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

இனிமையான காவிய கானங்களை கேட்க காத்திருக்கக்கூடிய ஆகாஷ்வாணி எஃப்எம் 92.6 எல்லா நேர்களுக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான பிற்பகல் வணக்கம். நேரம் சொல்ல ஒரு மணி 5 நிமிடம் ஆகிட்டு இருக்க நேர்களே, நேர்கள் கேட்க இருக்கீங்க ஆரோக்கியம் சார்ந்த விழிப்புணர்வு தகவலுடன் இனிமையான காவிய கானங்களை கேட்டு ரசிக்கும் நேரம் இது. நலம் தானா? இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நான் தான் அன்பு தோழி ஐஷு வினோ. இன்றைக்கி நம்ம நலம்தான நிகழ்ச்சியில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக தாகம் தீர்க்கக்கூடிய காய்கறிகளில் நீர்ச்சத்து நிறைந்த காய் அப்படின்னா அது வெள்ளரிக்காய்க்கு எப்போவுமே ஒரு தனி இடம் முடியும் இல்லைங்களா? அதோடைய குளிர்ச்சியாலும் சரி, நீர்ச்சத்து மிகுந்த தன்மையாலும் சரி, நம்ம உடலுக்கு உடனடியாக ஒரு புத்துணர்ச்சி அளிக்குது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளரிக்காயோடைய பயன்கள் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ தெரியுதோ அதுக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விதைகள் இருக்கும் இல்லைங்களா, அதோடைய மகத்தான ஆரோக்கிய நன்மை அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியறதில்லை அப்படின்னே சொல்லலாம். அந்த சின்ன வெள்ளரி விதைகளில் எண்ணற்ற ஊட்டச்சத்துக்களுடைய பிறப்பிடமாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையுது. வெறும் ஒரே ஒரு ஸ்பூன், அதாவது ஒரு தேக்கரண்டி வெள்ளரி விதையை நம்ம தினசரி நம்ம உணவில் சேர்த்துக்கிறது மூலமாக நிறைய வியக்க தகுந்த பலன்களை நம்ம பெற முடியும். இதை பற்றி தான் இன்றைக்கி நலம் தானா நிகழ்ச்சியில் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. வெள்ளரி விதையுடைய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல், இன்றைக்கி நலம் தானா நிகழ்ச்சியில் எந்த மாதிரியான பாடல்கள் கேட்க போகிறோம் அப்படின்னா, எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் பாடின பாடல்கள் தான் நிகழ்ச்சி முழுவதும் கேட்டு ரசிக்க போகிறீங்க. அந்த வகையிலான நிகழ்ச்சியில் முதல் பாடல் இதோ வந்துட்டே இருக்கு. எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் பாடின பாடல் சிவந்த மண் திரைப்படத்திலிருந்து கேட்டுவாங்க.

காடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை எண்ணிப்பா. சேரி வந்த நாடகம் கூடி வரும் வேளையில் மறுபடி எண்ணிப்பா. நாடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம்.

எல்லா ஈஸ்வரி அவங்களுடைய ஸ்வீட்டான வாய்ஸில் சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்தாச்சு. நேரம் சரியாக 1:14 ஆகிட்டு இருக்கு. நேர்கள் நலம்தானா நிகழ்ச்சியோட நினைச்சிருக்கீங்க. இன்னைக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் இதை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளரி விதையில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தான் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். வெள்ளரி விதைகளில் நார்ச்சத்து, அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் இ, துத்தநாகம், மக்னீஷியம், சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள், இந்த மாதிரியான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துகள் எல்லாமே இருக்குங்க. இது எல்லாம் சேர்ந்து நம்ம உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளரி விதைகளில் இருக்கக்கூடிய சத்துக்கள் சருமத்துடைய ஆரோக்கியத்திற்கும் பெரிதும் உதவுது அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய வறட்சியை போக்கி பளபளப்பாகவும் மிருதுவான சருமமாகவும் மாற்றுவதற்கு துணை புரியுது. அது மட்டும் இல்லாமல் தயிர் கூட வந்து கலந்து சாப்பிட்டோமோ அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கொப்பளங்கள், சருமத்தில் ஏதாவது பிரச்சனைகள், இல்லை சருமம் வந்து பொலிவிழந்து இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே சரியாகிடுமா. அதனால் வெள்ளரி விதைகளை தயிர் கூட சேர்த்து சாப்பிட்லாம். இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் எல்லாருக்காகவும் இதோ வந்துகிட்டே இருக்க பாடல் கேட்டுவாங்க. எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் இணைந்து பாடின பாடல் தான் கேட்க போகிறோம். எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் இருந்து பாடல் இதோ.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் சொல்ல ஒரு 1:22 ஆகிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி நிலைப்பண்மை 102.6 காலத்தை வென்ற காவிய காலங்களோடு இது நலம்தானா நிகழ்ச்சி. இன்னைக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் வெள்ளரி விதைகளில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்ததான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறுநீரக மண்டலம் இருக்கீங்களா, அதோடைய செயல்பாட்டிற்கும் வெள்ளரி விதைகளுக்கும் நிறையவே தொடர்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது பால் கூட வெள்ளரி விதைகளை வந்து பவுடர் செஞ்சு கலந்து குடிக்கிறதுனால சிறுநீரகம் தொடர்பான பாதிப்புகள் இருந்தது அப்படின்னா அதுவும் குறையுமாங்க. இது போக செரிமான பிரச்சனைகள், மலச்சிக்கல் பிரச்சனை இதெல்லாம் இருந்ததும் அப்படின்னா அந்த வெள்ளரி விதைகளை இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வச்சுட்டு வெறும் வயிற்றில் காலையில் அதை சாப்பிட்றதுனால குடலுடைய இயக்கத்தையும் சீராக்க உதவுது. அதே சமயம் என்ன அப்படின்னீங்கன்னா, சிறுநீரக எரிச்சல் அது இருந்தது அப்படின்னா வெள்ளரி விதையை வந்து அரைச்சு தொப்புளை சுற்றி வந்து பச்சு போடுறதுனாலையும் அது வந்து இதமளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் சூப்பராக எல்லாரும் ஈஸ்வரி அவர்கள் பாடின பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்ததான் என்ன பாடல் அப்படின்னா, வேதா அவர்களுடைய இசையில் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் எல்லாரும் ஈஸ்வரி அவர்கள் பாடின பாடல் தான் கேட்க போகிறோம். வல்லவன் ஒருவன் திரைப்படத்தில் இருந்தார்.

உங்கள் பாடும் ஆகாஷ்வாணி அஃபம் ரெயின்போ 102.6 நீர்கள் கேட்டுட்ருக்கீங்க. காவிய கானங்களுடன் இது நலம்தானா நிகழ்ச்சி. இன்றைக்கி நலம்தானா நிகழ்ச்சியில் வெள்ளரி விதைகளில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் பற்றி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. வெள்ளரி விதைகளில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஊட்டச்சத்துக்கள் அது நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்லாமல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய செல்கள் இருக்குங்க இல்லைங்களா, அந்த வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஆற்றலை வந்து குறைக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி உடல் எடையை எப்போவுமே கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளரி விதையிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய தேநீரை வந்து குடிக்கிறதும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் வெள்ளரி விதைகளில் இருக்குதான். கூடவே தைராய்டு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா தைராய்டு சுரப்பியை வந்து ஆரோக்கியமாக செயல்படணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளரிக்காய் விதையை வந்து பவுடரில் இந்த அந்த பவுடர் இருக்கும் இல்லைங்களா, அதை தண்ணீரில் கலந்து குடிக்கிறதும் கூட ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குது, நம்ம உடலில் இருக்கக்கூடிய செல்களுடைய வளர்ச்சியையும் சீராக வச்சுருக்கிறதுக்கும் இது உதவுது அப்படின்னே சொல்லலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் இணைந்து பாடின பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய சைலா கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் தான் கேட்க போகிறோம். பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு. ஊட்டி வரை உறவு திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டுவாங்க.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1-800-419-1800 and 1097. இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் சிறு ஒரு மணி 33 நிமிடம் ஆகிட்டு இருக்க. நேர்கள் நம்ம ஆகாஷ்வாணி நிலைப்பண்பில் 102.6 நலம்தான நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கு நலம்தான நிகழ்ச்சியில் வெள்ளரி விதைகளில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் பற்றி சொல்லிட்டு இருக்கேங்க. வெள்ளரி விதைகள் வந்து சல்ஃபர், அதாவது கந்தகத்துடைய மூலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கந்தகத்துடைய மூலம் அப்படிங்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல அளவு முடி உதிர்வதை வந்து குறைக்கிறதுக்கும் இது உதவுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது கூந்தல் வளர்ச்சிக்கும் முடி உதிரும் இல்லைங்களா, அந்த பிரச்சனைக்கும் தீர்வாகவும், வயிற்று உபாதைகளை குறைக்கக்கூடியதாகவும், உடல் வெப்பத்தை தணித்து உடலை எப்படியுமே வந்து குளிர்ச்சி அடைய செய்யக்கூடியதும் வேலைகளையும் வெள்ளரி விதைகள் வந்து செய்து, மோர் கூடவோ தயிர் கூடையோ வெள்ளரி விதைகளை போட செஞ்சு கலந்து குடிக்கிறதுனால வயிற்றுக்கு மிகவும் நல்லது. அதாவது செரிமான

அமைப்பு அப்படிங்கிறதும் சீராக நடைபெறுவாங்க. வெள்ளரி விதைகளில் வந்து பிளான்ட் ஸ்டீரோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு இருக்குங்களா, அது வந்து இருக்கிறதுனால கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கும் இது உதவுது. கூடவே இதில் வந்து மெக்னீஷியம் பொட்டாசியம் இதையும் இருக்கிறதுனால நமக்கு இரத்த அழுத்தம் இருந்தது அப்படின்னா அதையும் சீராக வைக்கிறதுக்கும் இது உதவுது அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வெள்ளரி விதைகள் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கே நிகழ்ச்சியில் நடந்தன நிகழ்ச்சியில் எல்லாரும் ஈஸ்வரி அவர்கள் பாடின பாடல்கள் கேட்டுட்ருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்ததாகவும் சூப்பரான ஒரு பாடல் கேட்க போகிறோம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் எல்லாரும் ஈஸ்வரி அவர்கள் பாடின பாடல் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்க கேட்டுவாங்க.

நேர்கள் நலம்தான நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி நிலைப்பண்ணி 102.6 நேரம் சரியாக 1:39 ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு நலம்தான நிகழ்ச்சியில் வெள்ளரி விதைகளில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் வெள்ளரிக்காய் விதைகளில் வந்து தாமிர சத்து இருக்காங்களே, இந்த தாமிர சத்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நரம்பியல் கடத்தல் செயல்முறைகளை தூண்ட உதவுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செயலை நம்ம நரம்போட வழியாக மூளைக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வேலையை இது செய்யுது. இதனால் ஒட்டுமொத்த மூளை ஒருங்கிணைப்பை மேம்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மூளையுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் தேவையான எல்லா சத்துக்களுமே வந்து வெள்ளரி விதைகளில் இருக்கிறதுனால மூளையுடைய ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப ரொம்ப நல்லதாங்க. வெள்ளரி விதையில் வந்து இன்னும் என்ன அப்படின்னா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் உடலில் ஏதேனும் வீக்கம் இருந்தது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கும் கூட உதவுது. அதனால் ஒரு தேக்கரண்டி ஒரு ஸ்பூனை வந்து டெய்லி வெள்ளரிக்காய் விதை சாப்பிட்றதும் நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். எல்லாருக்காகவும் சூப்பரான ஒரு பாடல் இதோ வந்துக்கிட்டே இருக்கு. விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய சில வாலி அவர்களின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல்லாரும் ஈஸ்வரி அவர்கள் இணைந்து பாடின பாடல் தான் கேட்க போறீங்க. சர்வசுந்தரம் திரைப்படத்தில் இருந்த பாடல் இதோ.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு

0: ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

வெள்ளரி விதையுடைய ஆரோக்கிய நன்மைகளை தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்க. நலம் தான நிகழ்ச்சியில் நேரம் சரியாக 1:45 ஆகிட்டுருக்கு. வெள்ளரி விதைகளை வழக்கமாக சாப்பிட்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்த பற்கள் ஈறுகள் இதோடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதும் உதவுதுங்க. வெள்ளரி விதையில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ கெமிக்கல் பண்பு வாயில் ஏதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா இருந்தது அப்படின்னா அதை எதிர்த்து போராடியதற்கும் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வாயில் ஏதாவது துர்நாற்றம் இல்லை பல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதிலிருந்து விடுபடவும் முடியுமாங்க. வெள்ளரி விதைகளை சாப்பிட்றதுனால உமிழ் நீரை அதிகரிக்கிறதுனால நமக்கு பசியை தூண்டி குடல் இயக்கத்தையும் சீராக வைக்கிறதுக்கும் இது உதவுது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளரிக்காய் பிஞ்சாக இருக்கும்போது அதை விதைகளோடு சேர்த்து வென்று நம்ம சாப்பிட்றோம். ஆனால் முற்றிய வெள்ளரிக்காவோ இல்லை வெள்ளரி பழத்துலேயே இருக்கக்கூடிய விதைகளை தூக்கி கீழே போட்டுருவோம் இல்லைங்களா, அந்த விதைகள்லேயும் அவ்வளோ மருத்துவங்கள் நிறைஞ்சிருக்கு. குறிப்பாக வந்து பெண்கள் தினமும் ஒரு ஸ்பூன் வெள்ளரி விதையை சாப்பிட்றதுனால மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு தருமா. மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வயிற்று வலி இல்லை வந்து உடல் அசதி இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கும் இந்த வெள்ளரி விதைகள் உதவுது. அதே மாதிரி உடல் சூட்டை தணிச்சு உடலை எப்போவுமே புத்துணர்ச்சியுடன் வைத்துக்கிறதுக்கும் வெள்ளரி விதைகள் உதவுது அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நலம் தான நிகழ்ச்சியில் எல்லார் ஈஸ்வரி அவர்கள் பாடின பாடல்கள் கேட்டுட்ருக்கீங்க. அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறீங்க அப்படின்னா, வி குமார் அவர்களுடைய இசையில் வாலி அவர்களின் வரிகளில் எல்லார் ஈஸ்வரி அவர்கள் பாடின பாடல் தான் கேட்க போகிறோம். பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு, வெள்ளி விழா திரைப்படத்திலிருந்து.

0: என்று உங்கள் சே நண்பன் ஆகாஷ்வாணி எஃப்எம் 90.6 நேர்கள் நலம் தான் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. வெள்ளரி விதைகளில் இருக்கக்கூடிய நன்மைகள், ஆரோக்கிய நன்மைகள் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்க. வெள்ளரிக்காயை பிஞ்சாக இருக்கும்போது நம்ம விதைகளோடு சாப்பிட்ருதோம் இல்லைங்களா, அதே மாதிரி வெள்ளரிக்காய் விதைகள் வந்து முற்றினதுக்கு அப்புறமாவும் அதையும் நம்ம சாப்பிட்லாம். இப்படி சாப்பிட்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுனால அதிக பலனை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தினமும் வெள்ளரிக்காய் விதைகளை உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாங்க. இது ரத்தத்தை சுத்திகரித்து முகப்பருட்கள் வராமல் தடுக்குது. பெண்களுக்கு வயது ஏறும்போது எலும்பு தேய்மானம் அப்படிங்கிறது வரும், அதே மாதிரி முதியவர்களுக்கும் இது வரும் இல்லைங்களா. இது இயல்பான ஒரு விஷயம். ஆனால் வெள்ளரி விதையில் இருக்கக்கூடிய விட்டமின் கே அப்படிங்கிறது எலும்புகளை வலுப்படுத்தவும் உதவுதுங்க. இது கால்சியம் சத்தை சரியாக நம்ம உடல் வந்து உறிஞ்சுறதுக்கு துணை புரியுது அப்படின்னே சொல்லலாம். இது போக ஹார்மோன் சமநிலையை வந்து பேன்றதுலையும் வந்து வெள்ளரி விதைகள் முக்கிய பங்கு வகிக்குது. இதனால இரத்த சோகை வராமல், அதாவது அனிமியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பிரச்சனை வராமையும் தடுக்குதாங்க. தினமும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறது இன்னொரு தகவல். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். எல்லாருக்காகவும் பாடல் இதோ வந்துகிட்டே இருக்க. எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில, கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில், டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி மற்றும் கோவை சவுந்தரராஜன் இவர்கள் எல்லாரும் இணைந்து பாடின பாடல் தான் கேட்க போறோம். உத்தரவின்றி உள்ளே வா திரைப்படத்திலிருந்து.
1: உத்தரவின்றி உள்ளே

நேரம் சரியா 1:57 ஆகிட்டு இருக்க. நலம் தான நிகழ்ச்சியுடைய நிறைய பகுதிக்கும் வந்தாச்சு. வெள்ளரி விதைகள் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. பொதுவா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலையும் சரி சமையலையும் சரி காய்கறிகள் பழங்களை பயன்படுத்துறோங்க. ஆனால் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமான விதைகளை வீணடிச்சிடுறோம் இல்லைங்களா. அதுலேயும் நிறைய மருத்துவங்கள் இருக்கு. குறிப்பா வெள்ளரி விதைகள்ல உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை தரக்கூடிய நிறைய நல்ல ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. அதனால இனி அதெல்லாம் தூக்கி எறியாம நம்முடைய அன்றாட உணவுகளில் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி இனிதே நிறைவு பெறுகிறது இன்றைய நலம் தானா நிகழ்ச்சி. இவ்வளவு நேரம் நலம் தானா நிகழ்ச்சியில உங்க கூட பேசியிருந்தேன். நான் தான் உங்க அன்பு தோழி ஐஷு வினு. நிகழ்ச்சி நிறைவான பாடலும் இதோ வந்துட்டே இருக்கு. எல்லாரும் ஈஸ்வரி மற்றும் சுஷிலா அவர்கள் இணைந்து பாடின பாடல் எல்லாருக்காகவும், அதனைத் தொடர்ந்து 2 மணிக்கு குக்கு நேர்விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியும், 3:02 திரையறிவு நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க. நிகழ்ச்சிகள் யாவையும் கேட்க மறந்துடாதீங்க. கேட்டு ரசிச்சுட்டே நினைச்சிருங்க.

அன்பு நெஞ்சங்களுக்கு உற்சாகமான இனிய மதிய வணக்கம். நேயர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. 2 மணி 1 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா அன்பின் வரிகள் நிகழ்ச்சியாக கேட்கவிருக்கிறோம். திங்கக்கிழமை வந்து பொது அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் எங்களது நிகழ்ச்சியில் பற்றிய உங்களுடைய என்ன கருத்துக்களை கடிதம் மூலமாக நீங்கள் எழுதி அனுப்புகிறத வாசிக்க தான் கேட்டு ரசிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கும் கூட கடிதங்கள் வந்திருக்கு, அந்த கடிதங்களை வாசிக்க கேட்க இருக்கிறீங்க. கடிதம் மூலமாக மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் வழியாக கூட நம்மளுடைய நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய என்ன கருத்துக்களை நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிடலாம். வாட்ஸ்அப் எண்கள் கூட சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9444336074 அப்படிங்கிற எண்களுக்கு தான், 9443360794 அப்படிங்கிற எண்களுக்கு எங்களது நிகழ்ச்சிகள் என்ன நிறைகள் என்ன குறைகள் அப்படிங்கிற பற்றி நீங்கள் தாராளமாக எங்களுடைய விஷயங்களை ஷேர் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி கடிதங்களும் வந்திருக்கு, நீங்களும் இந்த மாதிரி கடிதம் எழுதி நினச்சிங்கன்னா முகவரி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நிலைய இயக்குனர் அவர்கள், அகில இந்திய வானொலி நிலையம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, 627002 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு தான் நீங்கள் அனுப்பணும். அந்த வகையில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா கடிதங்களை வாசிக்கிற மாதிரி ஒரு சின்ன கதை உங்ககிட்ட சொல்லியே ஆகணுங்க. மித்ரா அப்படிங்கிறவங்க திருமணமாகி அவங்களுடைய கணவர் வீட்டுக்கு போன முதல் நாள் அவங்க கொண்டு வந்த அந்த துணிமணிகள் அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கும்போது அதுக்கிடையிலேருந்து அவங்களுக்கு ஒரு கடிதம் வந்து கிடைச்சிது. அந்த கடிதத்தை எடுத்து பிரித்து பார்த்தா அவருடைய அப்பாவுடைய கடிதம். அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. தன்னுடைய அப்பா முகத்துக்கு நேரால் நின்று ஒரு வார்த்தை கூட சாப்பிட்டியாமா என்ன பண்ணு பேச மாட்டாங்க, எப்போவுமே வேலை உண்டு, அவங்க வீட்டுக்கு வர்றது வேலைன்னு இருப்பாங்க. ஸோ அப்பாவோட கடிதமாக யாராவது நம்மளை ஏமாத்துறாங்க சொல்லிட்டு உள்ள பார்த்தா அப்பாவுடைய கையெழுத்து தான். அதில் அவங்களுடைய அப்பா குறிப்பிட்டிருந்தாங்க, என்னுடைய செல்ல பொண்ணு மித்ராவுக்கு, நீ பிறந்தப்போ உன்னை முதன் முதலாக கைகளில் எழுதினே, இன்றைக்கி உன்னை இன்னொருத்தர் கையில் பிடிச்சி கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபோனில் உனக்கு மெசேஜ் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் மிஸ்யம்மா உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு ஃபோனில் சொல்கிறத விட இந்த கடிதத்தில் எழுதுறது எனக்கு இன்னும் சிறந்ததாக தோணுச்சு அப்படின்னு எழுதி அவங்க வாழ்க்கையில் நடந்த சின்ன பிள்ளைகளை ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச நிறைய விஷயங்கள் அவங்க அப்பா எழுதியிருந்தாங்க. இதை பார்த்ததும் மித்ராவுக்கு கொஞ்சம் அழுகை வந்துச்சு, அப்பாவை மிஸ் பண்ணுற அந்த உணர்வு வந்துச்சு. அப்போ தான் நினச்சேன் அந்த கடிதத்தை பத்திரமா எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு. உண்மைதாங்க, சில கடிதங்கள் நம்முடைய உணர்ச்சிகளை அப்படி வழிகாட்டும். அந்த கடிதங்கள் மிஸ் பண்ணாமல் பத்திரமா வச்சிருக்கணும், காலத்துக்கும் நம்ம கூடவே இருக்கும் நினைப்போம். அந்த மாதிரி நீங்க எங்களுடைய நிகழ்ச்சிகளை நோட் பண்ணி இதை செஞ்சா நல்லா இருக்கும், இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு நிறை குறைகளை எழுதியிருக்க கடிதங்கள் தான் இன்னைக்கு வாசிக்க கேட்க இருக்கிறோம். வாசிக்கிறதுக்காக நானும் காத்துட்ருக்கிறேன், நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். அந்த வகையில் முதல் கடிதமாக யாருடைய கடிதங்கள் என்னுடைய கைகளில் இருக்குது அப்படின்னா, எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்துசௌமியா, மேலரத வீதி டவுன்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. அவங்களுடைய கடிதங்கள் தான் வாசிக்க நீங்கள் கேட்க இருக்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு கடிதங்களாக வாசிடலாம். அன்புள்ள நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். நமது பண்பலையில் 8/9/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வேலையின்மை எது மன அழுத்தம் என்ற தலைப்புக்கு சகோதரி சுட்டிப்பெண் ஜோனா தனக்கே உரித்தான விறுவிறு குரலுடன் நேயர் கேள்விக்கு பதில் பெற்று அன்று தலைப்பு சம்பந்தமான

பாடல்கள் வெகு அருமை. அன்று மனம் விரும்பிய பகுதியில் சகோதரி சிந்துசாரா புன்சிறப்பு கலந்த குரலால் பொது அறிவு கேள்விகள் எழுத்தறிவு தினம் என்பதால் கல்வி பற்றி அரிதாக உள்ள தகவல்கள் விரிவான விளக்கம் கொடுத்து நடத்தினார்கள். அருமை சகோதரிகளுக்கும் பண்பலைக்கும் நன்றி நன்றின்னு எழுதியிருக்கிறாங்க. 9/9/2026 அன்று ஆனந்த பூங்கர் நிகழ்ச்சியில் ஆளுமை வளர்க்கும் வழிமுறைகள் என்ன என்ற தலைப்புக்கு சகோதரி மேரா ராஜன் தனது புன்சிரிப்பு கலந்த குரலால் நேயர்களிடம் தெளிவான பதில். அருமை அன்று நமது நேயர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள் தன்னம்பிக்கை நேர்மறை சிந்தனை பதில் அருமை. அன்று மனம் விரும்பிய பகுதியில் சகோதரி வசந்தி பாலமுருகன் தனது இனிய குரலால் பொது அறிவு கேள்விகள் அனைத்தும் ஆக்கப்பூர்வமானது அதன் விரிவான விளக்கம் அருமை. சகோதரிகள் இருவருக்கும் நமது பண்பலைக்கும் எங்கள் நன்றி நன்றி. 9/9/2026 அன்று பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் சகோதரி எல் சுப்பிரமணியன் சகோதரி பேச்சு கலையரசி சுபகலா இருவரும் அன்று ஜோக் விடுகதை வார்த்தையுடன் கதை மிக அருமை. அன்று ஆலோசனை நேரம் பகுதியில் டாக்டர் முகமது ரஃபீக் அவர்கள் ஆபத்து கால முதலுதவி பற்றி மிக தெளிவாக எடுத்து கூறினார்கள். அன்று நமது நேயர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள் வெயில் கால தாக்கம் மயக்கம் இருதய அடைப்பு பற்றிய கேள்விகள் அருமை. அதற்கு டாக்டர் ஐயா விளக்கம் மிக தெளிவு. சுபகலா நிறைவு பகுதியில் கேள்வி அசத்தல். சகோதரர் சகோதரிக்கும் நமது பண்பலைக்கும் நன்றி நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் அடுத்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னா 10/9/2026 அன்று அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் சகோதரி சுட்டிப்பேன் ஜோனா தனது விறுவிறுப்பான குரலால் 50 கடிதங்கள் எங்கள் கடிதம் உட்பட மிக சிறப்பாக படித்து தனது குட்டிக்கதை அப்பா மகன் கடிதம் கூறியது மிக அருமை. பாராட்டுக்கள். அன்று பொதுக்கை தும்பியில் சகோதரிகள் பேச்சுக்கலை அரசி சுமித்ரா ஆஜய ரம்யா தனது கனிவு நிறைந்த பாசமிகு குரலால் அன்று ஜோக் அருமை. ஒரு மணி நேரம் சென்றதே தெரியவில்லை. சகோதரிகள் மூவருக்கும் நமது பண்பலைக்கும் அன்பு நன்றி நன்றி. 8/9/2026 அன்று இலக்கியச்சாரலில் அன்பு தோழி கார்த்திகா தனது பாசமிகு குரலால் ஐயா புலமை பெத்தன் கவிஞரின் அரிய தகவல்கள் என்று தொகுத்து பாடல்கள் அனைத்தும் மிக மிக அருமை. அதேபோல் 9/9/2026 அன்று இலக்கியச்சாரலில் சகோதரர் அன்பு முத்து அபிஷேகம் குறுந்தொகையில் மனிதன் வாழ்வு நெறி பற்றிய அரிய விளக்கம் தனது இனிய குரலால் விளக்கம் காவிய பாடல்கள் அனைத்தும் அன்றிரவு எங்கள் 73 வயதான எனக்கு மனம் மிக நிம்மதியாக சென்றது. சகோதர சகோதரிக்கு எங்கள் பாசமான நன்றி நன்றி. 8/9/2026 அன்று நலம்தானா நிகழ்ச்சியில் சகோதரர் கடையம் ஞானவில்சன் தனது கணீர் என்ற குரலால் அருகும்புல் அதன் மருத்துவ குணம் பற்றிய அரிய தகவல்கள் தொகுத்து அன்று பாடல்கள் பழைய காவிய பாடல்களாக கொடுத்து ஒரு மணி நேரம் அற்புதம் மிக அருமை. அன்று பொதிகை தும்பியில் சகோதரி உஷா இருவரும் புதுமையான முறையில் கதை வார்த்தை என்ற தலைப்பு மிக அருமை. அன்று படமும் பாடல் 1986 படத்தின் அரிய விளக்கங்கள் அருமை. சகோதரருக்கும் சகோதரிக்கும் எங்கள் அன்பு நன்றி நன்றி. அன்புள்ள நிலைய இயக்குநர்களுக்கு 10/9/2026 அன்று ஆனந்த பூங்கட நிகழ்ச்சியில் சகோதரி சுட்டிப்பெண் ஜோனா தனது விறுவிறுப்பான குரலால் குட்டி கதையோடு நண்பர்கள் தேர்வு செய்வது எப்படி என்று தலைப்பு கொடுத்து நேயர் பதில் பெற்று அன்று ஒரு மணி நேரம் மிக அருமை. அன்று மனம் விரும்பிய நிகழ்ச்சியில் சகோதரி ரியோ தனது கணீர் என்ற குரலால் பொது அறிவு கேள்வி அனைத்தும் அதன் விரிவான விளக்கம் மிக அருமை. சகோதரிகள் இருவருக்கும் நமது பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் சகோதர சகோதரிக்கும் எங்கள் நன்றி நன்றி நன்றி எழுதியிருக்கிறாங்க. இவ்வளோ நேரமும் யாருடைய கடிதங்களை வாசித்து முடித்தோம் அப்படின்னா எம் கருப்பசாமி வசந்தி கருப்பசாமி எம் முத்துசௌமியா மேலரத வீதி டவுன்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்களை கடிதம் மூலமாக மட்டும் இல்லை வாட்ஸ்அப் வழியாகவும் தெரிவிக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். ஆதி திரைப்படத்தில் இருந்தால் பாடல் வந்துட்டுருக்கு. ஹரிஹரன் சுஜாதா பாடின பாடல் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நேரம் 2:14 ஆகிட்டு கேட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. எந்த ஒரு செயல்லையுமே அதில் இருக்கக்கூடிய நல்லதை மட்டும்தான் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. செயலில் மட்டும் இல்லைங்க, மற்றவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல

குணங்கள் மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் நமக்கு எப்போவுமே அழகாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மளும் இருப்போம் அவங்களும் தெரிவாங்க இல்லையா. செங்களுடைய பண்பலையில் ஒளிபரப்பக்கூடிய நிகழ்ச்சிகளில் இந்தந்த விஷயங்கள் பாராட்டக்கூடிய மாதிரி இருந்துச்சு, இதை மாற்றிக்கிட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் கடிதங்கள் வழியாக எழுதி அனுப்பின விஷயங்கள் தான் வாசிக்க கேட்டுட்ருக்கிறீங்க. லெட்டர் நானும் வாசிச்சுட்டே இருக்கேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். அந்த வகையில் வாட்ஸ்அப் வழியாக ரெண்டு நேயர்கள் அவங்களுடைய என்ன கருத்துக்களை அனுப்பியிருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, எஃப்எம் நெல்லை அனைத்து நிகழ்ச்சிகளும் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. நாளை முதல் மாலை வரை உள்ள நிகழ்ச்சிகள் மிகவும் சிறப்பு. பேசிய தாமஸ் சிவசாலை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவக்கலையிலிருந்து கே கே தாமஸ் அவர்கள் அனுப்பியிருக்காங்க. அடுத்து குத்தாலிங்கம் அவர்கள், அவங்க தான் தென்காசியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. இன்று மதியம் 1 மணிக்கு ஒளிபரப்பான நலம்தானாவில் நிகழ்ச்சி சூப்பர், ஒலித்த பாடல்களும் ரொம்பவே அருமையாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் சாங்ஸ், தேங்க்யூ ஐஷு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஐஷு வினோவுக்கு பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களுடைய மெசேஜ்க்கு. அடுத்ததாக யாருடைய கடிதம் வாசிக்க இருக்கிறோம் அப்படின்னா, மஞ்சளிர்காயில் எம் சிங்காரவேலன், வீரவநல்லூர் கருணாநிதி, மம்சாபுரம் மீனா இவங்க தான் அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய கடிதங்கள் நம்ம வாசிடலாம். அவங்களுடைய கடிதம் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, 10/9/2026 அன்று 2 மணிக்கு அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் நேயர் நெல்லை பண்பலையில் ஒவ்வொரு நாளும் ஒளிபரப்பப்பட்ட நிகழ்ச்சியை கேட்டு ஆனந்தமடைந்து தங்கள் கருத்துக்களை எழுதி வானொலி முன் கேட்கும்போது என்ன இன்பம். சுட்டிப்பெண் ஜோனா அவர்கள் கடிதத்தை படிக்கும்போது என்ன வேகம், அதில் ஒரு பிழை இல்லாமல் அசத்தினார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. மஞ்சள் காயில் எம் சிங்காரவேல், வேரவநல்லூர் கருணாநிதி, மம்சாபுரம் மீனா, நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. அடுத்த கடிதம் யாரோடைய வாசிக்க இருக்கிறோம் அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு சரஸ்வதி அவங்க தான். அவங்களுடைய கடிதங்களை வாசிடலாம். 9/9/2026 அன்று காலை ஆனந்த பூங்காற்று தந்த வண்ணம் ஆளுமையை வளர்த்து கொள்ளும் வழிமுறை என்ற தலைப்பில் வளம் வர கேட்டு செவி வழியை செவிமடுத்தோம். கலந்து கொண்டு பேசிய ஒவ்வொரு நேயர்களும் தாங்கள் எப்படி தங்களது ஆளுமைகளை வளர்த்து கொண்டோம் என்பதை நிகழ்வின் பக்கம் அழகாய் சொன்னார்கள். தன்னம்பிக்கை, நல்ல அனுபவம், நேர மேலாண்மை, கோபத்தை கட்டுப்படுத்துதல் போன்றவை நம்மை ஆளுமையை நன்றாக வளர்த்து கொள்ள உதவுகிறது என்று நிகழ்வு அழகாக உணர்த்திவிட்டு சென்றது. நல்ல நிகழ்வை தந்த நமது பண்பலைக்கும், தொகுத்து வழங்கிய நல்ல தகவல்களை தந்த மேரா ராஜன் அவர்களுக்கும் அன்பு கலந்த நன்றிகள் பற்பல. 10/9/2026 அன்று காலை ஆனந்த பூங்காற்று தந்த வண்ணம் நண்பர்களை தேர்வு செய்வது எப்படி என்ற தலைப்பில் வளம் வர கேட்டு செவி வழியே செவிமடுத்தும். கலந்து கொண்டு பேசிய ஒவ்வொரு நேயர்களும் தாங்கள் தங்களது வாழ்வில் எப்படிப்பட்ட நட்புகளை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்பதை நிகழ்வின் பக்கம் அழகாக சொன்னது நல்ல படிப்பினையாக அமைந்தது சிறப்பு. நல்ல நட்பு நம்மோடு கடைசி வரை, இன்பம் துன்பம் என கடைசி கூட பயணம் செய்வதே உண்மையான நட்பு என ஆழமாக விதைத்துவிட்டு சென்றது அன்றைய நிகழ்வு. பயன்பெற தந்த நமது பண்பலைக்கும் பல நல்ல தகவல்களை தந்து தொகுத்து வழங்கிய அன்பு சகோதரி ஜோனா அவர்களுக்கும் நன்றிகள் பற்பல தொடரட்டும் சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு. ஸோ தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு அவர்கள் வாட்ஸ்அப் வழியாக கூட அனுப்பியிருக்காங்க. பொதிகை தும்பி நிகழ்வில் 2 நேயர்கள் 1 பாடல் என வளம் வந்தால் நன்றாக இருக்கும், எதிர்பார்ப்புகளோடு நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் அப்படி தான் சார் போயிட்டுருக்குது. ஒரு நீங்கள் நிகழ்ச்சி கேட்டிருந்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து ஒரு நேயர் எடுக்கிறோம், அவங்கக்கிட்ட கேள்விகள் கேட்பாங்க, அந்த நேயர் நம்மளுடைய அறிவிப்பாளர்கிட்ட கேட்பாங்க, அவங்கக்கிட்ட பேசிவிட்டு அடுத்த நேயர் எடுக்கிறோம். ஸோ வந்து அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் நிகழ்ச்சி கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறோம். நன்றி உங்களுடைய மெசேஜ்க்கும் கூட. நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி பாடல் கேட்டு வந்துடலாம். பாடலும் வந்துட்டே இருக்குது. என் சுவாச காட்சியை திரைப்படத்துலேருந்து எம்ஜி ஸ்ரீகுமார் அவர்களுடைய குரலில் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க
3: இது 102.6.
5: நேரம் 2:26 ஆகிட்டு இருக்குது. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய அடிகளும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கடிதம் மாதிரி தான். அதனுடைய முகவரி வந்து தெளிவாக இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக அந்த லெட்டர் வந்து சரியான இடத்துக்கு போகும் இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த இலக்கு வந்து சரியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது நம்முடைய கைகளில் இருக்கும். அப்படி முகவரியை சரியாக எழுதி அனுப்பி இந்த விஷயத்தை செஞ்சால் நல்லா இருக்குமே, இல்லை இந்த விஷயத்த நீங்கள் பண்ணது சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நிறை குறைகளை எழுதி அனுப்பியிருக்கிற கடிதங்கள் தான் வாசிக்க கேட்டுட்ருக்கிறீங்க அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில். கடிதங்களை வாசிச்சுட்ருக்கிறேன் நான் உங்கள் தொழிலா ஜெய் ஜெமிமா செபாஸ்டியன். நிகழ்ச்சியில் கடிதங்கள் வந்து எழுதி அனுப்பியிருக்காங்க. அடுத்ததாக யார் கடிதம் வாசிக்க இருக்கிறோம் அப்படின்னா கோவில்பட்டியிலேருந்து ஏ குமார். அவங்களுடைய கடிதங்களை வாசிச்சிடலாம். மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் அவர்கள், உடன் பணிபுரியும் சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கத்துடன் ஏ குமார் எழுதுவது நலம் நலமறிய ஆவல். 10/9/2026 வியாழன் மதியம் 2-3 அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து கடிதங்களையும் மிகவும் அன்பாக சிறப்பாக எடுத்துரைத்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. பாராட்டுக்கள். அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியின் போது கடிதங்களை பற்றிய சிறு சிறு கதை சொல்லி இடம்பெற்ற அனைத்து கடிதங்களுக்கும் உயிரூட்டி உற்சாகம் கொடுத்து நமது சகோதரி சுட்டி பெண் ஜோன் அவர்களுக்கு ட்ரிப்பிள் பாராட்டுகள். 10/9/2026 வியாழக்கிழமை காலை ஆனந்த பூங்காற்றில் நண்பர்களை தேர்வு செய்வது எப்படி என்ற தலைப்பில் பேசிய நமது நேயர்கள் சிறப்பான கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள். பாராட்டுகள். நாம் பல பேர்களிடம் நட்பாக இருந்தாலும் கூட காலத்தினாலும் பரிசளிக்க முடியாத அளிக்க முடியாத நல்ல பண்புகள் கொண்ட நண்பர்கள் கிடைத்தாலே போதும். உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. அருமையாக சிந்தித்து செயல்பட வைத்து நண்பர்களை தேர்வு செய்வது எப்படி என்பதற்கு நேயர்கள் மூலமாக விடை காண வைத்த நமது சகோதரி சுட்டி பெண் ஜோனா அவர்களுக்கு ட்ரிப்பிள் பாராட்டுக்கள். 9/9/2026 புதன்கிழமை இரவு இலக்கிய சாரலில் குறுந்தொகை முதல் குரல் வரை என்ற தலைப்பில் இடம்பெற்ற குறுந்தொகை பாடல்கள் மற்றும் திருக்குறள் வாயிலாக மனிதர்கள் வாழ்வை எப்படி கடந்து செல்ல வேண்டும் என்பதை மிகவும் சிறப்பாக எடுத்துரைத்த சகோதரர் மணிமுத்தாறு கணேஷ் அவர்களுக்கு பாராட்டுகள். குறுந்தொகை பாடல்களின் மூலம் வாழ்க்கையில் பாடங்களை நன்கு கூறினார். அகத்தில் உள்ளத்தில் அன்பு வேண்டும், புறத்தில் வெளியில் அறம் செய்தல் வேண்டும் என கூறியது சிறப்பு. பாராட்டுக்கள். 9/9/2026 புதன்கிழமை காலையில் 7:15 தமிழே அமுதே நிகழ்ச்சியில் விருந்தோம்பல் அதிகாரத்தில் மூப்பக்குளையும் அணிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குளையும் விருந்து திருக்குறளின் விளக்கத்தையும் கொடுத்து சிறப்பித்து சகோதரர் திரு இளங்கோ அவர்களுக்கு பாராட்டுக்கள். அணிச்சம் பூ மோந்து பார்த்தால் மட்டுமே வாடும், ஆனால் வரும் விருந்தினர்களை நாம் முக மலர்ச்சியோடு வரவேற்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களை வாழ்வை வெறுத்து விடுவார்கள். இந்த குறளுக்கு இணையான விவேக சிந்தாமணி பாடல் கூறி சிறப்பித்தார்கள். உப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமூடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. 9/9/2026 புதன்கிழமை காலை ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் ஆங்கிலத்தை சிறப்பாக கற்றுக் கொடுக்கும் திரு முத்தையா சகோதரர் அவர்களுக்கு பாராட்டுக்கள். இன்று கண்டிஷனல் கிளாஸஸ் தலைப்பில் இஃப் போட்டு வார்த்தைகளை எப்படி எவ்வாறு அமைப்ப

அதன் சிறப்புத்தன்மை ஆகியவற்றை மிகவும் அருமையாக எடுத்துரைக்கும் சகோதர அவர்களுக்கும் நமது பண்பலையில் வருவோருக்கும் பாராட்டுக்கள். நன்றியுடன் ஏ குமார், கோயில்பட்டியிலேருந்து. அவங்களுடைய கடிதங்களை தான் வாசிச்சு முடித்தோம். நீங்களும் கூட உங்களுடைய என்ன கருத்துக்களை நீங்கள் கடிதம் வழியாக கூட எழுதி அனுப்பலாம். எந்த முகவரிக்கு அப்படின்னா, நிறைய இயக்குனர் அவர்கள், அகில இந்திய வானொலி, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி, 627-0002 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு அனுப்பலாம். இல்லையா, எனக்கு கடிதம் எழுதுறதுக்கெலாம் முடியாதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, வாட்ஸ்அப் வழியாக கூட நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். எப்போ அப்படின்னா, திங்கக்கிழமை 2 மணிக்கு நம்முடைய அன்பின் வரிகள் நிகழ்ச்சி தொடங்கும். அதே போல் வியாழக்கிழமை மதியம் 2 மணிக்கு அன்பின் வரிகள் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும். இந்த 2 டைம்லேயும் அந்த 2 மணிக்கு நீங்கள் உங்களுடைய நிகழ்ச்சிகள் பற்றிய நிறை குறைகளை, பாராட்ட வேண்டிய விஷயங்களை நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வழியாக அனுப்புனீங்கன்னா, கண்டிப்பாக நம்மளுடைய பண்பலையில் நீங்கள் வாசிக்க கேட்கலாம். எந்த எண்களுக்கு, எண்கள் சொல்கிறேன், 944-33-60-794 அப்படிங்கிற எனக்கு, 944-33-60-794. இப்படி நான் சொல்லிகிட்ருக்க இந்த நேரத்துலையும் நிறைய நேர்கள் அவங்களுடைய என்ன கருத்துக்களை வாட்ஸ்அப் வழியாக அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நிகழ்ச்சியில் பாடல் கேட்டுட்டு அவங்களுடைய என்ன கருத்துக்களை அடுத்து வாசிடலாம். பாடலும் வந்துட்டே இருக்கு. புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு நினைச்சிருங்க. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

நேரம் 2:26 ஆகிட்டு இருக்குது. பாத்தீங்கன்னா கடிதங்கள் தான் வாசி கேட்டு இருக்கிறீங்க அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில. எங்களது நிகழ்ச்சிகள் பற்றி உங்களுடைய என்ன கருத்துக்களை தான் தெரிவிச்சிட்ருக்கிறீங்க. ஏற்கனவே வாட்ஸ்அப் வழியாக நிறைய நேர்கள் வந்து அனுப்ப ஆரம்பித்தாங்க. அதில் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு அவர்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, புதுகை தும்மை நிகழ்ச்சியில் 2 நேயர் 1 பாடல் வளம் வந்தால் நல்லாயிருக்கும் எதிர்பார்ப்போடு நான் குறிப்பிட்டிருந்தாங்க. சொல்லப்போனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் தினமும் தவறாமல் புதுகை தும்மை கேட்டு வருகிறேன். 1 நேயருக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஒரு சில அன்பு அறிவிப்பாளர்கள் மட்டும் 2 நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாரத்தின் ஏதாவது 1 நாள் மட்டுமே 2 நேயர் 1 பாடல் என வளம் வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நிறைய நம்மளுடைய அறிவிப்பாளர்கள் நேர மேலாண்மையை குறிப்பிட்டு கரெக்டாக பண்ணிடுறாங்க. நீங்கள் சொன்ன இந்த விஷயத்தையும் கண்டிப்பாக கருத்தில் எடுத்துக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி 2 நேயர்கள் 1 பாடல் அப்படிங்கிற மாதிரி வளம் வர்றதுக்கு தான் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. கண்டிப்பாக அப்படி தான் வளம் வந்துட்டுருக்கிறதுக்கு பார்க்குறோம். நிச்சயமாக நீங்கள் சொன்ன விஷயங்களை கருத்தில் எடுத்துக்கிறோம். நன்றி உங்களுடைய உங்களுடைய கடிதத்தை நீங்கள் வந்து டைப் பண்ணி அனுப்புனதுக்கு. அடுத்ததாக யார் அனுப்பியிருக்காங்க, அம்புஜம் அம்பலவாணன் விஎம் சத்திரம் திருநெல்வேலியிலிருந்து. அன்பின் வரிகள் கடிதம் வாசிக்கும் ஜெனிமா ஜபசின் அவர்களுக்கு நலம் நலமறியாவல். இன்று மதியம் நலம்தான நிகழ்ச்சியில் சகோதரி ஐஷு மேடம் அவர்கள் வெள்ளரிக்காய் பற்றிய தகவல்களுடன், அதன் விதைகளும் எவ்வளவு நன்மை தருகிறது என்ற தகவல்களுடன் எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் பாடல்களை வழங்கியது நிகழ்ச்சி சிறப்பு. அவர்களுக்கும் நெல்லை பண்பலைக்கும் 102.6 வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். மொத்தத்தில் எல்லா நிகழ்ச்சிகளும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. நீங்கள் டைம் எடுத்து கரெக்டாக ரொம்ப அழகாக டைப் பண்ணி அனுப்பியிருக்கிறீங்க. அதே போல் அடுத்த யாருடையது அப்படின்னா, வீரவநல்லூர் கருணாநிதி, மஞ்சள் காயல் சிங்காரவேல், சோலைச்சேரி முருகன் இவங்க 5/9/2026 அன்று மதியம் நலம்தான நிகழ்ச்சி கேட்டும் வெள்ளை பூண்டின் நன்மையை பற்றி அற்புதமாக சொன்ன விதம் எங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருந்தது. நெல்லை பண்பலைக்கும் அறிவிப்பாளர் ஐஷு அவர்களுக்கும் பாராட்டு நன்றிகள். நெல்லை பண்பலை சித்த மருத்துவமனை போல் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களுடைய மெசேஜ்க்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குத்தாலிங்கம் தென்காசி, அன்பின் வரிகள் நிகழ்ச்சியை வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் என்கிற அறிவிப்பு நன்றாக இருக்கிறது. நிலைய இயக்குநருக்கு பாராட்டுக்கள். நன்றி ஜெமிமாவுக்கு. தேங்க்யூ. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியை அழகாக வாசித்து கொண்டிருப்பதற்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி சார். ஸோ ஏற்கனவே வந்து நம்ம கடிதங்கள் நிறைய இருக்கிற பட்சத்தில் வாட்ஸ்அப் வழியாக நம்ம வாசிக்க முடியாது இல்லையா, அதனால் அந்த அறிவிப்பு சில நேரம் வந்து அறிவிப்பாளர்கள் செய்ய முடியாமல் இருக்கும். சில நேரங்களில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புகிறத வாசிக்கிறதுக்கு முயற்சி எடுத்துகிட்ருக்கிறோம். அதனால் நீங்கள் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் 2 மணிக்கு அன்பின் வரிகள் நிகழ்ச்சிக்கு வாட்ஸ்அப் வழியாக உங்களை மெசேஜ் அனுப்புங்க. இதே போல் வாசிக்கப்படும். அடுத்ததாக யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, சுரண்டையிலேருந்து பாப்பா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதியம் சுரண்டை பாப்பா மதிய வணக்கம், நிகழ்ச்சிகள் அனைத்தும் அருமை, வாழ்த்துக்கள் சகோதரின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. ஸோ இவ்வளோ நேரமும் வாட்ஸ்அப் வழியாக அனுப்பியிருந்தால் எல்லா மெசேஜையும் நம்ம வந்து வாசிச்சிட்டோம்.

நேரம் 2:39 ஆகிட்டுருக்குது. நிகழ்ச்சியில் பாடலும் வந்துகிட்டே இருக்குது. பையா திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்க இருக்கிறோம். பாடலை கேட்டு இணைச்சிருங்க. ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.

இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

2:45 ஆகிட்டு கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 அன்பின் வரிகள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் கடிதங்களை ஜெய்மா செபாஸ்டியன் வாசிக்க தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிறைய கடிதங்கள் நம்ம வாசிச்சிட்டோம், வாட்ஸ்அப் வழியாக கூட நேர்கள் அனுப்பிட்டுருக்கிறாங்க, அதையும் கூட வாசிச்சோம் இல்லையா. ஸோ அடுத்த கடிதம் யாரோடய வாசிக்க கேட்க இருக்கிறீங்க அப்படின்னா, செம்புலன் ஆதிக்கவி பாளையங்கோட்டையிலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. அன்பின் வரிகள் பகுதி, அன்பு அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த விநாயகர் சதுர்த்தி தின வாழ்த்துக்கள். குறிப்பாக ஜெமீமா, மேரிலிசி, ரியோ, ஐஸ்வர்யா, முத்து அபிஷேகம், முத்துக்குமார், சசிகலா ஆகியோருக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களுடன் செம்புலன் ஆதிக்கவி பாளையங்கோட்டை. அன்பின் வரிகள் பகுதி, ரம்யா திவ்யா அவர்களுக்கு என் மனம் குளிர்ந்த வாழ்த்துக்கள். படமும் பாடல் தொகுப்பு அருமையாக இருந்தது. இடையே ஒளிபரப்பும் வசனம் ஸ்டைல் சூப்பர். நன்றி தகவல்கள் தொகுப்பிற்கு வாழ்த்துக்கள். உங்கள் வானொலி பயணம் இனிதே தொடரட்டும் என்றும் அன்புடன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க செம்புலன் ஆதிக்கவி. அடுத்த கடிதம் கூட அவங்க எழுதியிருக்காங்க. ஐஸ்வர்யமான கருத்துக்களோடு உலாவரும் ஐஸ்வர்யா அவர்களையும், ஜெயம் தரும் தன்னம்பிக்கை வரியுடன் உலாவரும் ஜெமீமா அவர்களையும், முத்தான தகவல்களை முத்து முத்தாக கோர்த்து தரும் முத்து அபிஷேகம் அவர்களையும், கடினமான தகவல்களை கரும்பை போல பருக வைக்கும் கபில் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதோடு சேர்த்து இன்னொரு கடிதம், அன்பின் வரிகள் பகுதி, இவ்வளவு வேகமாக படித்துவிட்டு எந்த ரயிலை பிடிக்க முனைகிறார் அறிவிப்பாளர் ஜோனா அவர்கள்? எக்ஸ்பிரஸ் வேகம் ஏன்? கொஞ்சம் நிதானமாக படித்தால் நன்றாக இருக்கும். அடுத்து வரும் நிகழ்ச்சியில் அதை மாற்றிக்கொள்வீர்கள் என நினைக்கிறேன். தங்களுக்கும் தங்கள் கதைகளுக்கும் பாராட்டுகள் இல்லை என்பதை இதன் மூலம் தெரிவிக்கிறேன். உண்மைதான் சார், நிறைய கடிதங்கள் வரும்போது சில கடிதங்கள் வந்து இந்த மாதிரி வேக வேகமாக தான் வாசிக்கிற மாதிரி ஆகிடுது. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்கிற விஷயங்களை கண்டிப்பாக கருத்தில் எடுத்து, ஏன்னா நீங்கள் எழுதுகிற கடிதங்கள் கண்டிப்பாக வந்து வாசிக்கணும் அப்படிங்கிறக்காக தான். அது விறுவிறுப்பாக வாசிக்கிறப்ப தெளிவாக உங்களால் கேட்க முடியாமல் போகும் தான், ஒத்துக்கிறோம். ஸோ நீ வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி கடிதங்களை நிதானமாக பொறுமையாக நீங்கள் கேட்குற மாதிரி வாசிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். உங்களுடைய கடிதத்துக்கு நன்றி. இவ்வளோ நேரமும் யாருடைய கடிதங்களை வாசிக்க கேட்டீங்க அப்படின்னா, செம்புலன் ஆதிக்கவி பாளையங்கோட்டையிலேருந்து எழுதியிருந்தாங்க. அதே போல் வாட்ஸ்அப் வழியாக அவங்களுடைய கருத்துக்களை அனுப்பியிருக்கிறாங்க. வீரவனலூர் ஜெயராணி, மதிவதினி, தமிழ்ச்செல்வன், கருணாநிதி, தேவேந்திரன், இனிய வணக்கம். அன்பின் வரிகள் ஒவ்வொரு நேயர்கள் கடிதமும் அற்புதமாக நிதானமாக வாசிக்கப்பட்ட விதம் அருமை. வாட்ஸ்அப் உங்கள் பாராட்டு கடிதம் அனுப்பலாம் என்று சொன்னீர்கள், மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இன்று அன்பின் வரிகள் வாசிக்கப்பட்டவுடன் எங்கள் ஊரில் மழையும் பொழிந்து விட்டது, மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நெல்லை பண்பலைக்கும் அறிவிப்பாளருக்கும் கோடான கோடி நன்றிகள் பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களுடைய கடிதத்துக்கு. இப்போ நிகழ்ச்சியில் அங்கே மட்டும் மழை இல்லை சார், பாடல்களும் மழையாக தான் வந்துட்டுருக்குது. ஸோ அடுத்ததான் மழை சம்மந்தப்பட்ட பாடலை கேட்டுட்ருக்குறீங்க. ஸோ ஹரணியுடைய குடலில் தான் பாடல் வந்துட்டுருக்கு. குஷி திரைப்படத்துலேருந்து பாடலை கேட்டு நினைச்சிருங்க. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ரெண்டு மணி 55 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. அன்பின் வருகை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. அன்பின் வருகை நிகழ்ச்சியில் கடிதங்கள்லாம் வாசித்து முடிச்சிட்டோம். அந்த வகையில் அடுத்ததான் வந்து வாட்ஸ்அப் வழியாக நேர் வந்து அவங்களுடைய மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. குற்றாலம் அம்பலவாணன், அன்பு சகோதரி அவர்களுக்கு வணக்கம். குற்றாலம் அம்பலவாணின் கோரிக்கை, நம் பண்பலையின் அனைத்து நிகழ்ச்சிகளும் அருமை அருமை, அதுவும் பொதிகை தும்பி நிகழ்ச்சி டாப். அதில் ஒரு குறை என் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. இரண்டு நேயர்கள் ஒரு பாடல் என்று இருந்தால் அதிகமான நேயர் சொந்தங்கள் மகிழ்ச்சியுடன் கலந்து கொள்வார்கள். மற்றபடி நிகழ்ச்சியின் குறை நிகழ்ச்சியின் நிறை மனதிற்கு நிறைவு. மன நிறையுடன் அன்பு நேயர் குற்றாலம் அம்பலவானு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அப்படி தான் நிறைய நம்மளுடைய அறிவிப்பாளர்கள் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக வளம் வரும்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் அவங்களுடைய விநாயகர் சதுர்த்திக்கான வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மருதகுளம் வீரபாண்டியன் அவங்களுக்கு கடிதங்கள் எழுதுன அந்த ஃபோட்டோ அனுப்பியிருக்கிறாங்க. சொல்லப்போனால் நீங்கள் அந்த ஃபோட்டோ இருக்கிறத என்னால் வாசிக்க முடியாது. ஏன்னா எங்ககிட்ட கைகளில் வரக்கூடிய கடிதம் எங்களுடைய நிலைய இயக்குனர் அவர்கள் பார்த்து இதை வாசிக்கலாம்னு சொன்ன பிறகு தான் எங்களை வாசிக்க முடியும். வாட்ஸ்அப்லையாக நீங்கள் அனுப்புறத மட்டும்தான் எங்களால் வாசிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய முயற்சிக்கும் நன்றி. அடுத்ததாக யார் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்கன்னா மூலக்கரப்பட்டி ரவிக்குமுதா, வீரநல்லூர் கருணாநிதி, ஜெயராணி இவங்க வந்து இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. நன்றி. இந்த கடிதத்தை பற்றி சொல்லியாகணுங்க, கே லக்ஷ்மணன் அவர்கள் வீரநல்லூர்லேருந்து கடிதம் எழுதியிருக்காங்க. ஸோ கடிதங்கள் அப்படிங்கிற நீங்கள் அனுப்பக்கூடிய கடிதங்கள் நம்மளது நிகழ்ச்சிகள் பற்றிய நிறை குறைகளை பற்றி இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து அது இன்னும் நிகழ்ச்சியை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். மற்றபடி உங்களுடைய கடிதங்கள் நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா நேர்கள் வந்து உங்களுடைய மற்ற நேர்களுடைய கடிதங்களை விமர்சித்து நீங்கள் அனுப்புனா கண்டிப்பாக அது வந்து நிகழ்ச்சியில் எங்களால் வாசிக்க முடியாது. ஸோ லக்ஷ்மணன் அவர்கள் நம்மளோட நிகழ்ச்சி பற்றிய நிறை குறைகளை எழுதி அனுப்புங்க. மற்ற நேர்களுடைய கடிதங்களை அதை வந்து விமர்சித்து எழுதுறது அப்படிங்கிறது இங்கே வந்து எங்களுக்கு வந்து அனுமதி கிடையாது, அது எங்களுடைய நோக்கமும் கிடையாது அப்படிங்கிறத உங்ககிட்ட வந்து கொஞ்சம் தாழ்வாக உங்ககிட்ட சொல்லிக்கிறோம். ரிக்வெஸ்ட்டாக கூட வைக்கலாம் இல்லையா? ஸோ நிகழ்ச்சியெல்லாம் இதுவரைக்கும் கடிதங்களையும் வாட்ஸ்அப்பில் அனுப்ப மெசேஜையும் வாசிக்க கேட்டீங்க, வாசிச்சுட்டு இருந்தேன். நான் உங்கள் தொழில் ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். நிகழ்ச்சியோட நிறைவான பாடலும் வந்துட்டே இருக்கு. அறிந்தும் அறியாமலும் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டணிச்சிருங்க. பாடலை தொடர்ந்து 3 மணிக்கான செய்திச்சு இருக்கும். மற்றும் ஒரு இனி நாளில் சந்திக்கலாம். மேகலை ஸ்டேட்மெண்டாக கேளுங்க எஃப்எம் ரெயின்போ 102.6.

சுருக்கம் வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் காவ்யா. விநாயகர் சதுர்த்தி விழா இன்று பக்தி ஸ்ரத்தையுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர ஆர்லெக்கர் உள்ளிட்டோர் வாழ்த்து

வளர்ச்சியடைய வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் போது ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வழங்கியது தமிழுக்கு அவர் அளிக்கும் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தங்கு தடையின்றி மக்களுக்கு மின்சாரம் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாருக்கு 150 கிலோ எடை கொண்ட கொழுக்கட்டை படையல் செயல்பட்டது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளதால் வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து பரிசல் பயணத்திற்கு மாவட்ட நிர்வாகம் இன்று தடை விதித்துள்ளது. சென்னை அம்பத்தூர் மண்டலத்தில் உள்ள அத்திப்பட்டு வானகரம் பகுதியில் 2,32,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் நாய்கள் கருத்தடை மையத்தில் சென்னை மாநகர ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். துபாயிலிருந்து சென்னை வந்த பயணி ஒருவரிடமிருந்து 97,00,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறையினர் இன்று பறிமுதல் செய்தனர். பாகிஸ்தானின் பலூசிஸ்தான் மாகாணத்தில் நிலக்கரி சுரங்கத்தில் நேரிட்ட வெடிவிபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். உலக நாடுகளை சுகாதாரத்துறையை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குனர் திரு டெட்ரோஸ் அதானோம் வலியுறுத்தியுள்ளார். உலக கோப்பை இன்று வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அளித்தரும் நிகழ்ச்சி இது திரையருவி. நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் தான் உங்க அன்பு தோழி ஐஷுவினோ. இன்றைக்கு திரையரங்கு நிகழ்ச்சி எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரியான புதிர்கள்னு சொல்ல முடியாது, இன்றைக்கி எந்த மாதிரியான கேள்விகள் இருக்க போகுது அப்படின்னா, பஞ்சபூதங்கள்னால் என்ன சொல்லுவாங்க, நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, மண், நிலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இந்த அஞ்சையும் அடிப்படையாக வச்சு தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நான் கேள்விகள் கேட்க போகிறேன். என்ன கேள்விமா கேட்க போகிறேன் அப்படின்னா, ஒரு ரொம்பவே சிம்பிளுங்க. அதாவது நீர் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, நீர்னால் என்னது, தண்ணி இல்லைங்களா. தண்ணியில் வரக்கூடிய ஒரு 5 பாடல்கள் நீங்கள் 1 நிமிஷத்துக்குள்ள எனக்கு சொல்லணும். அதே காற்று அப்படின்னு சொன்னனா, அந்த காற்று அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு 5 பாடல் நீங்கள் எனக்கு சொல்லணும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் இப்போ வந்து வரீங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு எண் சொல்லுங்கள். அந்த எண்ணில் நான் என்ன எழுதி வச்சுருக்கணும், அதாவது நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம், இதில் என்ன எழுதி வச்சுருக்கணும், அதில் வந்து ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் நீங்கள் 5 பாடல்கள் எனக்கு பாடி காட்ட போகிறீங்க 1 நிமிஷத்துக்குள்ள. இதுதான் இன்றைக்கி நம்ம திரையரங்கு நிகழ்ச்சியில் பலம் வரப்போகுது. கூடவே நிகழ்ச்சி முழுவதும் விஜய் யேசுதாஸ் அவர்கள் பாடின பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறீங்க. நிகழ்ச்சியில் முதல் நேயர் யாரு, எங்கிறது பேசுகிறாங்க அப்படிங்கிறத ஏதோ கேட்டுருவோம். வணக்கம்.
2: நெல்லை பண்பலை நேயர்களுக்கும் அம்மா உங்களுக்கும் உற்சாகமான பிள்ளையார் சக்தி விநாயகர் சக்தி வாழ்த்துக்களம்மா.
1: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கிறது பேசுறீங்க?
2: நான் குரு தங்கவேலு, சாஸ்திர சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து திரையறிவி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்தேன்.

0: அஞ்சு பாட்டு கேட்டிருக்கேமா.
1: ஆமாம் சார், ஈஸியாக தான் சார் இருக்கும். எல்லாமே நிறைய இருக்கு, நிறைய பாடல்கள் இருக்கு.
0: சரிங்கம்மா, கேளுங்கம்மா கேள்விகள்.
1: சரி, ஏதாவது ஒரு எண் சொல்லுங்க. அஞ்சுல அஞ்சு எண்ணுக்குள்ள ஏதாவது ஒரு எண் சொல்லுங்க.
0: மூன்று.
1: மூன்று. சரி, காற்று உங்களுக்கு சரியா?
0: காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். காற்றே தென்றல் காற்றே, காணாத இன்பம் கூறுது அந்த பாட்டு. பிறகு காத்து மேல காத்து, காத்து காத்து காற்றே, நீ வாசல் வந்தால் இருந்தால் அந்த பாட்டு. பிறகு காற்று காற்றடிக்குது, காற்றடிக்குது காற்றடிக்குது.
1: இது என்ன பாடு சார்?
0: அதுதான்
1: தெரியலையா? சரி, வேற பாடல். மூணு பாடல் பாடிருக்கீங்க.
0: காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள காட்டு, அஞ்சு பாட்டுகள சிரமப்படுவோமா?
1: இருக்கு, நிறைய பாடல்கள் இருக்கு, அதனாலதான் நான் கேட்டேன்.
0: ஒரு நிமிடம் முடிஞ்சு வச்சுமா?
1: ஆமா ஆமா, முடிஞ்சிருச்சு. சோரி, ஓகே. மூன்று இடம் சொல்லிருக்கீங்க, பரவாயில்ல. வர அடுத்து வரக்கூடிய நேர்கள் எவ்வளவு சொல்றாங்கன்னு பாப்போம். ஓகேங்களா சார்?
0: நன்றிங்கம்மா.
1: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் சார், நன்றி. அதாவது ஐந்து பாடல் சொன்னேன், அவங்க மூன்று பாடல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து வரக்கூடியவங்க எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, எந்த எண் இன்னைக்கு நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? எந்த எண் வேணும்? நாளா? நெருப்பு, அதாவது நெருப்புனா நெருப்பு தீ அந்த
2: மாதிரி.
1: சரி, ஒண்ணு தீ இல்லைன்னா நெருப்பு, ரெண்டுல எதுனாலும் ஓகே. சீக்கிரம் சீக்கிரம், நிறைய இருக்கே. தெரியலையா? ஒரு பாடல் தான் தெரிஞ்சிருக்கா. நெருப்பு, நெருப்புன்னு
2: ஏதாவது
1: தெரியலையே. சரி பரவாயில்ல, ஒரு பாடல் பாடியிருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
2: நன்றி.
1: அதாவது பஞ்சபூதங்களை அடிப்படையா வச்சு நீங்க நிகழ்ச்சி இருக்க போகுதுன்னு சொல்லியிருந்தேன். நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த ஐந்துல தான் உங்களுக்கு கேள்விகள் இருக்க போகுது. அந்த ஐந்து, அதாவது ஐந்து இதுலையும் ஒவ்வொரு, அதாவது இப்போ காற்றுன்னு சொன்னேன்னா அதில் ஐந்து பாடல்கள் நீங்கள் பாடி காட்டணும். இதில் எத்தனை பாடல்கள் பாடுறீங்க, யார் வந்து கரெக்டாக பாடுறீங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிகழ்ச்சி. கூடவே இன்றைக்கி விஜயசுதாஸ் அவர்கள் பாடின பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்க போகிறோம். திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்தில் வந்து சூப்பரான ஒரு பாடல் எல்லாருக்காகவும் வந்துகிட்டே இருக்க பாடலை கேட்டு ரசிச்சு நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: பாடல் ஆரம்பம் திரைப்படத்தில் வந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்தாச்சு. நேரம் சரியா 3:14 ஆகிட்டு இருக்க. நேர்கள் திரையரவு நிகழ்ச்சியோடு நினைச்சிருக்கீங்க. இன்னைக்கு திரையரவு நிகழ்ச்சியில் பஞ்சபூதங்கள் அடிப்படையாக வச்சு கேள்விகள், அதாவது காற்று அப்படின்னு சொன்னேன்னா அதில் 5 பாடல்கள், நீட்டுன்னு சொன்னேன் அப்படின்னா அதில் 5 பாடல்கள், ஒரு நிமிடத்துக்குள்ள நேர்கள் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்து வரக்கூடிய நேர் யார் அப்படிங்கிறது கேட்போம். வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். 0462256113 அப்படிங்கிற கலைக்கலாம், இல்லை 0462256113 அப்படிங்கிறனுக்கு கால் பண்ணலாம். அடுத்து பேசுகிறவங்க யாருன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சூப்பராக இருக்கேன் மகாலட்சுமி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நன்றி. உங்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விளையாடலாமா? ஓகே, உங்களுக்கு எந்த எண் வேணும்?
1: 3.
0: நீங்க காற்று

0: நிறைய எடுத்துட்டு வந்துட்டீங்க கரெக்டா? சரி மூணு சரி சொல்லிருங்க காற்றுல.
1: நீ காற்றே, நான் மரம், காற்றே எந்தன் பீடம், ஆனாத மங்கை தேடுதே.
0: சூப்பர்.
1: அப்புறம் காற்றே பூங்காற்றே ஒரு கவிதை சொல்வாயா?
0: என்ன ஒண்ணே ஒண்ணே டக்குனு.
1: தென்றல் காற்றே, தென்றல் காற்றே, தேதி ஒண்ணு கேட்டையா?
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் மகாலட்சுமி. உட்காந்து யோசிச்சிங்களோ? கரெக்டாக சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி நன்றி. மகாலட்சுமி வந்து நான் ஐந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ விளையாட்டில் கொஞ்சம் ட்விஸ்ட் வைக்கலாம் தெரியற நிகழ்ச்சியில். அடுத்து வரவங்க யாருன்னு கேட்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நேர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இணைப்பு கிடைச்சிருச்சுன்னா பேசுங்க. அங்கே பேசாதீங்க, அங்கே பேசுனீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியாது. யார் பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? விஜயாம்மா, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். சொல்லுங்க, விளையாடலாமா? நன்றி நன்றி. உங்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு வந்து எந்த எண் வேணும்? தண்ணீர் வேணுமா? தண்ணீர் வந்து எந்த எண்ணா இருக்குன்னு சொல்லுங்க, கரெக்டா சொல்றீங்களான்னு
2: பாப்போம்.
0: கவனிக்கலையா? சரி, எந்த எண்ணுன்னு சொல்லிருங்க. ஏதாவது ஒரு எண்ணு, அஞ்சு, ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சுல ஏதாவது சொல்லுங்க. தண்ணீர் இல்லாம நான் என்ன நீங்க சொல்றீங்களோ அந்த எண்ணில் என்ன வருதோ அதை சொல்றேன். அஞ்சா? சரி, கொஞ்சம் சிக்கல் தான். ஆகாயம் வானம், இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு பாடல் பாடுங்க. அஞ்சு அஞ்சு பாட்டு பாடுங்க. சரி, மேகம் போயிட்டீங்க. நான் வானம் ஆகாயம் கேட்டேன். இன்னும் மூணு டக்குனு. யார சொல்லித்தராங்களோ? சரி சொல்லித்தரட்டும், நீ பாடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. என்ன பாடல்? வான் மேகமே. என்ன பாடல்? சரி ஓகே, டைம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, மூணு பாடல் சொல்லியிருக்கீங்க. நன்றி விஜயாம்மா நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி நன்றி. நேர்கள் அதே மாதிரி வந்து எங்கே சிக்னல் இருக்கோ அந்த பக்கம் வந்து கொஞ்சம் தெளிவாக பேசுங்க. சிலருடைய வாய்ஸ் ரொம்ப கீழே லோவாக கேட்குது, அதனால் நல்ல ஏரியாவாக சிக்னல் இருக்கிற ஏரியாவாக எந்த ஒரு பின்னாடி எதுவும் சத்தம் இல்லாத ஏரியாவில் வந்து பேசுங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். நிகழ்ச்சியில் விஜய் யேசுதாஸ் அவர்கள் பாடின பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த ஒரு சில நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன பாடல் அப்படின்னா, யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில் யுகபாரதி அவர்களுடைய வரிகளில் விஜய் யேசுதாஸ் மற்றும் ஸ்ரேயா கோஷல் அவர்கள் இணைந்து பாடின பாடல் தான் கேட்க போகிறோம். சண்டக்கோழி திரைப்படத்திலிருந்து கேட்டுவாங்க.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்கள் திரைவி நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கீங்க. இன்னைக்கு பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் இதில் அடிப்படையாக கேள்விகள், அதாவது 5 பாடல்கள் நீங்கள் பாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்து வரக்கூடிய நேர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், நெல்லை மாவட்டம்
1: கோமதி நாயகம்.
2: ஆமாம், நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார். எந்த ஊர் சொன்னீங்க?
2: நெல்லை மாவட்டம் திருப்பனஞ்சி.
1: சரி, ஓகே, நான் நெல்லை மாவட்டத்தையே எடுத்துக்கிறேன். என்ன எண் வேணும் உங்களுக்கு?
2: 2.
1: 2. நிலம், நிலம் அப்படின்னா மண்ணு, நிலம் அந்த மாதிரி ஏதாவது வர மாதிரி பாடல்கள் பாடுங்க. 5 பாடல்கள் பாடுங்க. நிலம், நிலம்,
2: நிலமா?
1: நிலம், லேண்ட், லேண்ட், நிலம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ரொம்ப யோசிக்கிறீங்களே. டைம் போயிட்டே இருக்கு. நிலம், மண், மண்ணுன்னு வர மாதிரி கூட பாடல் பாடலாம்.
2: வர மாதிரி சார்,
1: அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துருவோம். நன்றி. நேரம் 3:25 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சி நிறைவான நேர் யாருன்னு கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சுகன்யா. நிகழ்ச்சி நிறைவான நேர், எந்த எண் வேணும்னு சொல்லிருங்க?
3: எனக்கு வந்து

0: ரெண்டு நிலம் தான் வேணும்.
1: இல்ல இல்ல ரெண்டு வேண்டாம், நாலு.
0: நாலு வேணுமா? சரி, இப்ப வந்து ஒண்ணு இல்ல, நீங்க வந்து நீர் நிலம் அப்படின்னு ஏதாவது ஒரு இதுல நீங்களே வர அஞ்சு பாட்டு பாடுங்க. டக்குன்னு பாடணும், ரொம்ப யோசிக்க கூடாது, டைம் போயிட்டே இருக்கு. தெரியலையா? சரி, நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
1: நன்றி
0: நன்றி. அதாவது நிலம் அப்படின்னு சொல்லும்போதும் அதில் நிறைய பாடல் இருக்குது. மண் அப்படின்னு சொல்லும்போதும் மண்ணோ, அதாவது விண்ணோடு மேல செத்தம் என்ன, மண்ணோடு சின்ன தூரல் என்ன, அதே படத்திலே மண்ணிலே மண்ணிலே வந்து உதியது வானம், அந்த பாடல். அப்புறம் வந்து நெருப்பு அப்படின்னு சொல்லும்போது நெருப்பு கூத்தடிக்குது, நெருப்பே சிக்கி முக்கி நெருப்பே, தீனு சொல்லும்போது தீ பிடிக்க அவங்க பாடினாங்க. அது மாதிரி தீயே தீராத்திரி இப்படி நிறைய பாடல்கள் பஞ்சபூதங்களை அடிப்படையாக வச்சு, அதாவது அந்த முதல் வார்த்தையை அடிப்படையாக வச்சு எழுத்தியிருக்காங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து நிறைய பாடல்கள், அதாவது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடையநல்லூர் மகாலட்சுமி அஞ்சுக்கு அஞ்சு பாடல், அதாவது இந்த என்ன வேணும் அப்படின்னு சொல்லி வாண்டடாக கேட்டு அஞ்சு பாடல்கள் பாடிட்டாங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள், மற்ற நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவான பாடலும் விஜயசுதாஸ் பாடல் இதோ வந்துக்கிட்டே இருக்கு. வருத்தப்படாத வாலிப சங்கம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசிச்சுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

நேர்லே இன்று மாலை 4-2 பொதுகை தும்பி நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க. சூப்பரான கேள்வி பதில்கள், விளையாட்டுகள், கூடவே அட்டகாசமான தொழில் இசை பாடல்களும் இருக்கு. ஸோ நிகழ்ச்சி மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கேட்டு ரசிச்சுட்டே நினைச்சிருங்க.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். விநாயகர் சதுர்த்தி விழா இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர அர்லேக்கர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஹிந்தி உட்பட அனைத்து இந்திய மொழிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் போது ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வழங்கினார்.

இது தமிழுக்கு அவர் அளிக்கும் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தங்குதடையின்றி மக்களுக்கு மின்சாரம் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையாருக்கு 150 கிலோ எடை கொண்ட கொழுக்கட்டை படையல் செய்யப்பட்டது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளதால் வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரியாற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து பரிசல் பயணத்திற்கு மாவட்ட நிர்வாகம் இன்று தடை விதித்துள்ளது.

லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் நாய்கள் கருத்தடை மையத்தில் சென்னை மாநகர ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். துபாயிலிருந்து சென்னை வந்த பயணி ஒருவரிடமிருந்து 97 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறையினர் இன்று பறிமுதல் செய்தனர். உலக நாடுகள் சுகாதாரத்துறையை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ராஸ் அதனம் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை இறுதி வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம், வந்தனம், நமஸ்காரம் அண்ட் குட் ஈவினிங் நேர்களே. நேரம் சரியா 4:03 ஆகிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 பொதிக தென்றலோட காற்றலை தொழில் இசை பாடும். இது பொதுகை தும்மி நிகழ்ச்சி. இன்னைக்கு பொதுகை தும்மி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக இதோ வந்துட்டோம். நான் உங்க அன்பு தோழி ஐஷுவினு மற்றும்
2: தங்க கல்யாணி.
1: தங்க கல்யாணி எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் சூப்பரா இருக்கேன். நேர்களும் சூப்பரா வந்து விளையாடுறதுக்கு வந்துட்டாங்க. நேரம்
2: இன்னைக்கு ஸ்பெஷல்ல.
1: ஆமா, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வேற. நேர்கள் வந்து ஒரு பக்கம் நாங்க வீட்டுலதான் வேலை இருக்கோம், அதெல்லாம் இருக்கட்டும், இதனால நாங்க விளையாண்டே விளையாடுறதுக்கு வந்தே தீர்வோம் அப்படிங்கிற மாதிரி விளையாடுறதுக்கு இப்பவுமே லைன் பிடிச்சிட்டாங்க. இதெல்லாம் புது நேர்கள் நிகழ்ச்சி கேட்பாங்க, அவங்களுக்கான எண் சொல்லிடலாம், நோட் பண்ணிக்கோங்க. 0462251113 அப்படிங்கிற எனக்கு கால் பண்ணலாம்.
2: 2561133 அந்த எண்ணுக்கும் கால் பண்ணலாம்.
1: ஆமா, நேர்கள் வந்து நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கலாம். விதிமுறைகள்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் ஏதாவது ஒரு கேள்வி, சிம்பிளான ஒரு கேள்வி கேட்க போகிறேன், நீங்களும் அதே விட அதை மாதிரியோ இல்லை அதை விட சிம்பிளான கேள்வியோ என்கிட்ட கேட்கலாம். அதே மாதிரி நம்ம தங்க கல்யாணிக்கிட்டேயும் ஒரு கேள்வி, அவங்க திருப்பி உங்களுக்கு பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நிகழ்ச்சியில் திப்பு அவர்கள் பாடின பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறீங்க. முதல் நீர் யார் எங்கே பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டலாமா?
2: கேட்டலாம்.
1: ஓகே, வணக்கம். வணக்கம், இனிப்பில் வந்துட்டீங்க. வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம், மம்சா வரேன்.
1: எங்கது யார் பேசுறீங்க சார்?
3: மம்சா வரேன்.
1: அன்பு சார்,
3: சொல்லுங்க.
1: விளையாட ரெடியா இருக்கீங்களா? யார்கிட்ட கேள்வி கேட்க போறீங்க? யாருனாலும் சரி, யாராவது ஒருத்தர் கேளுங்க அப்படிங்கிறீங்களோ? சரி, முதல்ல நீங்க கேக்குறீங்களா? ஆமா, நீங்க கேளுங்க. மூன்று எழுத்து சொல்லலாம்.
2: அது உங்க பேரு
3: தான்.
1: சரி, எம்ஜிஆர் படமா? சரி,
3: ஒரு இலங்கை
1: விலங்கை குறிக்குமா? மூன்று எழுத்து சொல்லு. எம்ஜிஆர் நடிச்சது. ஒரு எழுத்து எடுத்துட்டா, நடுவில் உள்ள எழுத்து எடுத்தாவா? எம்ஜிஆர் கண்டுபிடிக்க தெரியும்ல ஏதாவது, அதாவது பெரிய, நீ சொல்லவும் எம்ஜிஆர் நடிச்ச படம் அப்படின்னு சொல்லும் போதே பெரிய பெரிய படங்கள் பேர் தான் ஞாபகத்துக்கு டக்குன்னு வருது. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தங்க கல்யாணி?
2: யோசிச்சுட்டே இருக்கேன், எனக்கு யோசிக்கவே முடியலையே.
1: யோசிக்கவே
2: இவங்க கேள்வி கேட்டா மட்டும் நான் என்னோட மொத்தமா செலக்டிவ் அம்னீஷியா மாதிரி ஆயிருது.
1: ஏதாவது க்ளூ கொடுங்க சார், ஏதாவது க்ளூ கொடுங்களேன்.

0: யார் நடிச்சிருக்காங்க? சரோஜா தேவி. அப்ப இவ்வளவு பேர் இருக்காங்க. நீங்களே சொல்லுங்க.
1: ஆமா, ரொம்ப யோசிக்க வேணாம். விலங்கு எடுத்துட்டா என்ன வரும்?
2: நடுல உள்ள விலங்கு. விலங்கு.
1: சரி, தெரியல.
2: முடிஞ்சதா?
1: ஆமா.
2: பரிசு பழம். பரிசா?
1: சரி,
0: பரி குதிரையா?
1: பரிசு, படம் பேர் பரிசு. ஓ, சரி.
0: பசு.
1: பசுன்னு வரும். ஓ, சரி சரி. அதாவது நீங்க வந்து வீட்டு விலங்குன்னு சொல்லிருக்கணும், அப்பனா நாங்க கண்டுபிடிச்சிருவோம்.
0: இது எப்படி தெரியுமா இருக்கு? சாவிய போடும் போது நீ ஒழுங்கா லைட் அடிக்கல.
1: அதுதான், அதுதான் சார். சரி, உங்ககிட்ட தங்க கல்யாணி வந்து இன்னொரு கேள்வி கேட்க போறாங்க, ஓகேவா?
0: இன்னைக்கு விநாயக சதுர்த்தி தானே?
1: தண்ணி வேணும். அடுப்பு வேணும்.
0: அடுப்பு வேணும், நெருப்பு வேணும்,
1: அதுல வைக்க பாத்திரம் வேணும்.
0: உங்களுக்கு செய்ய தெரியுமா?
2: இப்ப
0: கொளக்கட்டை செஞ்சு சாப்பிட்டாச்சா இல்லையா? ஓ, சரி, இன்னைக்கு கிடையாது.
1: சரி, ஓகே. இப்ப வந்து நீங்க தான் சொல்லணும் தங்க கல்யாணி, உங்களுக்கு மதிப்பெண் கொடுக்கலாமா? கரெக்ட், கொடுத்துருங்க. எல்லாம் கடகட கடகட கடகடன்னு சொல்லிட்டாங்க. சரி சார், முதல் நேரா வந்து இரண்டு மதிப்பெண்கள் அப்படியே தட்டிட்டு போறீங்க, ஓகேவா? நல்லது, நல்லது. நன்றி, நன்றி. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி. நேர்களே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய நேர்கள் வந்து ரெண்டு நேர்கள் ஒரு பாடல் போடுங்களேன் அப்படின்னு சொல்லி நிறைய கடிதங்கள் வந்திருக்கு இல் ரெண்டு நேர்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள சுருக்க பேசிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு நேர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. பாடல் கேட்டுவாங்க. வித்யாசாகர் அவர்களுடைய சிலப்பா விஜய் அவர்களுடைய வரிகளில் திப்பு மற்றும் அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் இணைந்து பாடின பாடல் கேட்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி முழுவதுமே இன்னைக்கு திப்பு அவர்கள் பாடின பாடல்கள் தான் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. நிகழ்ச்சியின் முதல் பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு, மதுரை திரைப்படத்திலிருந்து.

குலாபம் கொஞ்சம் புறாவும் எனக்கு தான்.

0: எல்லாத்துக்கும் பட்டை கிளப்புற நம்ம ஆகாஷ்வாணி திறன்வெளி வானொலியில் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் நிலைப்பண்மை 102.6 MHz நேர்கள் கேட்டு இருக்கீங்க. பொதுகை தென்றலோடு காற்றிலே தொழிலிசை பாடும் இது பொதுகை துமி நிகழ்ச்சி. இன்றைக்கு பொதுகை துமி நிகழ்ச்சியில் நேர்கள்லாம் முதல் நேரே வந்து சூப்பராக கேள்வி கேட்டு ரெண்டு மதிப்பெண்களை அப்படியே தட்டிட்டு போயிட்டாங்க இல்லைங்களா. அடுத்து வரக்கூடிய நேரம் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். வணக்கம்
1: வணக்கம்
2: வணக்கம்
1: சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
0: தென்காசி
1: கேள்வியோட இருக்கீங்களா? நாங்களே கேட்கலாமா?
0: ஏன் நீங்க கேட்க மாட்டீங்களா சார்?
2: இல்ல
0: எப்படி
1: எப்படி ஒரு கேள்வி கேட்கணும்ல, எப்படினாலும் நீங்க ஒரு கேள்வி கேட்கணும்ல. சரி, நான் ஒரு கேள்வி கேக்குறேன். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி தானே, அவரை சுத்தியே தானே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, அவர் வந்த கதை தெரியுமா உங்களுக்கு? படிக்கல, கேள்வி ஞானம் இருக்கா இல்லையா? சரி ஓகே, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்னெல்லாம் செய்வாங்க அதை சொல்லுங்க.
2: சுண்டல், சக்கர பொங்கல், மோதகம், புழுக்கட்டை எல்லாமே செஞ்சோம்.
1: வேற
2: வேற புளியோதரை எல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுத்தோம்.
1: பூஜை எல்லாம் வேற என்னெல்லாம் செய்வாங்க? பூஜையில என்னெல்லாம் செய்வாங்க?
2: பூஜையில
1: எப்படி இந்த குட்டி பசங்க எல்லாம் சேர்ந்துட்டு, அப்புறமா அவங்க கூட எந்த ஒரு இதுவும் இல்லாம, பாகுபாடும் இல்லாம, அழகா தெருக்குள்ள

0: நான் சேர்ந்துக்கிட்டு அதெல்லாம் பார்க்க அழகா இருக்குல்ல.
1: ஆமாங்க, நாங்க கொஞ்சம் சிட்டியில ஊர தள்ளி கொஞ்சம் காலனிங்கிறதுனால இப்போதைக்கு ஊருமே டச் இல்ல, ஒரு 5-6 வருஷம் ஆச்சு.
0: ஓ சரி சார், சரி நீங்க கேள்வி கேட்கலாம்.
2: உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா கேட்டாங்க, அதாவது ஏதாவது சிம்பிளா ஒரு கேள்வி கேளுங்க.
0: சரி சார், நன்றி நன்றி சார், நன்றி
2: நன்றி. அடுத்து நீட்ட பேசிடலாம். வணக்கம் வணக்கம், இனிப்புல வந்துட்டீங்க.
3: அன்பு சகோதரி ஐக்கிய வினோதர்களுக்கும் தங்க கல்யாணி அவர்களுக்கும் மாலை வணக்கம். என்ன அன்பான நேர் குத்தல் அம்பலவாணன்.
2: அம்பலவாணன் சார்,
0: வாங்க சார் வாங்க. அவங்களுக்கு கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்றீங்களா?
3: என்ன கேள்விமா? நான் கேள்வி கேட்கலையம்மா,
0: கேட்கலையோ?
3: ட்ரை பண்ணிட்டே இருந்தேன்.
0: சரி சரி சரி, விநாயகர் வந்த கதையை சொல்லுங்கன்னு கேட்டேன்.
3: விநாயகர் வந்த கதையாமா? அதாவது நம்ம பாரதியம்மா குளிக்க போகும்போது உடம்புல உள்ள இந்த இதை போல திரட்டி ஒரு பிள்ளையார் உருவ மாதிரி செஞ்சாங்க.
0: சரி,
3: செஞ்சுக்கிட்டு முதல்ல இருந்தே பிள்ளையார் வந்து உண்மையான உருவம் நல்ல முகத்தோட இருந்திருக்காரு,
0: மனித ரூபத்திலே இருந்திருக்காரு,
3: இருந்திருக்காரு. பாரதியம்மா குளிக்கும் போது யாரும் வரக்கூடாது, காவல் கொஞ்சி போயிட்டாப்ல.
0: சரி,
3: சிவபெருமானம் வந்திருக்காப்ல. அப்ப இந்த மாதிரி நான் கண்டிப்பா நான் போவேன் விட மாட்டேன்னு இருக்காரு. உடனே இவர் கோபத்துல சிவபெருமான் வந்து ஒரே அந்த வெட்டி விட்டாரு, முகத்தை வெட்டிட்டாரு. பாரதியம்மா கோவப்பட்டு சாபம் விட்டாங்க. அப்ப இப்ப சிவபெருமான் என்னங்க, நான் வேற உருவத்தை கொண்டு வச்சிருக்கேன் அப்படின்னாரு. எங்கேயுமே கிடைச்ச ஒரு யானையோட தலை கிடைச்சது, அதை வாங்கி விநாயகர் மேல பொறிச்சு வச்சு விநாயகர் ஆக்கிட்டாங்க.
2: எடுத்துவிட்டால்
3: குழந்தைகளுக்கு பிடித்தது ஒரு பகுதி சொல், ஆங்கில சொல்லு வருங்க.
2: பகுதி சொல் ஆங்கில சொல்லா?
3: ஆங்கில சொல்ல, ஆங்கில சொல்ல பாதி.
2: சரி,
3: குழந்தைகளுக்கு பிடித்தது ஆங்கில சொல்ல பாதி வரும்.
2: சரி,
3: ரெண்டாவது எடுத்து விட்டால் ஒரு பிரபல பின்னணி பாடகி வருவார். ஒரு நாலு எழுத்து சொல், முதலத்தை எடுத்து விட்டால் குழந்தைகளுக்கு பிடித்ததில் பாதி பொருள் வரும், பாதி ஆங்கில சொல்.
2: சரி,
3: ரெண்டாயிரத்தை எடுத்து விட்டால் பிரபல பாடகி வருவார். அந்த நாலு எழுத்து சொல் என்ன?
0: ஜான்சியா?
3: ஜான்சினா எப்படி வரும் எடுத்து பாருங்க.
0: வரல வரல வரல வரல, ஆக்சுவலா வரல
3: வரல, அது வர்றவள இல்ல. வந்தாட்ட பதில் கரெக்ட்.
0: இப்ப நாலு எழுத்து சொல்லி எதை பத்தி?
3: அது சொல்லது உங்களுக்கு ஒரு என்ன சொல்லலாம், பெண்களுக்கு பிடித்த மாதிரி சொல்லலாம். பெண்களுக்கு பிடித்தது,
2: பெண்களுக்கு பிடித்தது.
3: ஆமா,
2: என்னவா இருக்கும்?
0: வளையல், செயின், கம்மல்.
2: நீங்க பழைய நடிகர் பாடகர் எல்லாம் சொல்றீங்க.
0: ஜான்சி ட்ரை பண்ண, ஜிமிக்கி
3: தானே,
0: எப்படியா நான் கண்டுபிடிச்சிட்டேன் போங்க. மார்க் எனக்கா தருவீங்களா?
2: சரி சரி, நன்றி சார், நன்றி நன்றி நன்றி நன்றி. குற்றாலம் அம்பலவாணன் சார் வந்து வந்து கலக்கிட்டு போயிட்டாங்க. ஜிமிக்கிக்கே வந்து
0: தப்பு கொடுத்துட்டாங்க,
2: டப் கொடுத்துட்டு போயிட்டாங்க.
0: இதுவே ஜிமிக்கி வாங்கணும்னாலே இவங்க தான் ஞாபகம் வருவாங்க
2: சொல்ல வரீங்க. சரி சூப்பர், நம்ம நேர்கள்கிட்ட தொடர்ந்து பேசலாம். இப்போ வந்து நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாடல், திப்பு அவர்கள் பாடின பாடல் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததான் என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, பரத்வாஜ் அவர்களுடைய இசையில் தான் பாடல் வந்துகிட்டே இருக்கு. திப்பு மற்றும் மதுமிதா அவர்கள் இணைந்து பாடின பாடல் ஐயா திரைப்படத்தில் வந்து கேட்டுவாங்க.

0: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேரம் சரியா 4:26 ஆகிட்டு இருக்க நேர்கள் பொதுகிதமி நிகழ்ச்சியோடு நினைஞ்சிருக்கீங்க. பொதுகிதமி நிகழ்ச்சியில் அடுத்து கலந்துக்க வரக்கூடிய நேயர் யாரு அப்படிங்கறத கேட்டலாமா?

0: வணக்கம்.
1: பொதிகை தும்பி நிகழ்ச்சியை அருமையாக வழங்கி கொண்டிருக்கும் அன்பான அறிவிப்பாளர்கள் ஐசுவினு மேடம் அவர்களுக்கும் தங்க கல்யாணி மேடம் அவர்களுக்கும் ஒரு இனிய மாலை வணக்கம்.
0: வணக்கம்.
1: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கோம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: உங்களுக்கும் கொழுக்கட்டை தின நல்வாழ்த்துக்கள் சார்.
2: சாப்பிட்டாச்சா கொழுக்கட்டை?
1: என்னமா காலையிலே கொழுக்கட்டை சுண்டெல்லாம்
2: சாப்பிட்டாச்சா? கொழுக்கட்டை சாப்பிட்டா அந்த தெம்போட நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். விநாயகர் சதுர்த்திக்காக கேட்டு வாங்கிட்டு வந்து
0: முருகன் சார் கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கவா?
2: நான்டா கேப்பேன்.
0: சார் கேக்கணும் சார், நீங்களே சொல்லிருங்க.
1: ஐஷ் மேடம் கேளுங்க பாப்போம்.
0: ஐஷ், சரி, உங்களுக்கு வந்து ஒரு விடுகதை. ஓகேவா?
1: விடுகதையா?
0: ஆமா,
1: தெரிஞ்சா சொல்லுவேன் பாப்போம்.
0: ஓகே,
2: நான் எவ்வளவு ஈஸியான கேள்வி வச்சிருந்தேன், மாட்டிக்கிட்டாங்க.
0: சரி, இதுவும் ஈஸியான கேள்விதான். உங்களுக்கான கேள்வி என்னன்னா சார், அதாவது நான் வந்தா எல்லா வேலையும் நடக்கும், அதாவது எல்லா வேலையும் நடக்காது, நான் போனா எல்லா வேலையும் நடக்கும், நான் யார்?
1: என்னன்னு
0: சொல்லுங்க.
2: சோம்பல்
1: மனுஷா
0: மனுஷா போல் இருப்பாளா, மாதுரி தேசிக் போல் சிரிப்பாளா? ஃபுல்லா படிக்கணுமா? 40 நிமிஷம் போயிரும் சார், 40 செகண்ட் போயிரும் சார்.
1: என்னம்மா இது, அப்படி படிக்கணும். பாரதி கண்ணம்மா மீனா பா, இல்ல விடுகதை போட்டு வந்த நீனா வரேட்டாவா, அப்படின்னு படிக்கணுமா?
0: சரி, இல்ல டைம் போயிடும் இல்லையா, எனக்கு பாட்டு வரையும் அப்படி மாத்தி படிச்சுட்டேன்னா அப்புறம் நீங்க டென்ஷன்
1: ஆயிடுவீங்க, அதனாலதான்.
0: சரி, ஓகே சார், இப்ப மதிப்பெண் கொடுக்கலாமா வேண்டாமா?
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
3: இருவருக்கும் மாலை வணக்கம் சொல்வது தூத்துக்குடி மாவட்டம் முழக்காடு பாபு.
0: பாபு சார்,
3: நல்வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
3: சொல்லுங்க
2: கேள்வி. நான் கேக்கட்டுமா? ஐஷு தான் கேக்கணுமா?
3: யார் வேணாலும் கேளுங்க.
2: பாத்தீங்களா,
0: இல்ல பாபு சாருக்கும் நானே ஒரு கேள்வி
2: கேக்குறேன்
0: இருக்கு. சரி சார், அதாவது மொத்தம் வந்து 6 எழுத்து வார்த்தை, நீங்க சொல்ற மாதிரி.
3: ஓகே,
0: ஓகேவா? 6 எழுத்து வார்த்தை, ஒரு ஊர் பேர்னு கூட வச்சுக்கலாம்.
3: ஊர் பேர்.
0: ஆமா, 1, 2, 3, கடைசி எழுத்து, 6வது எழுத்து. இது சேர்த்தோம் அப்படின்னா கோவில் கூட தொடர்புடைய ஒரு வார்த்தை வரும்.
3: கோவில்.
0: ஆமா, 4, 5, 6 இத வந்து சேர்த்தோம் அப்படின்னா ஒரு வடிவம், ஷேப்.
3: வடிவம்.
0: ஆ
3: சரி,
0: ஓகேவா? 4வது எழுத்து வந்து ஒரு ஓரெழுத்து ஒரு ஒரு மொழி.
3: ஓரெழுத்து ஒரு மொழி. 6 எழுத்து ஒரு
0: 6 எழுத்து.
3: நாகர்கோவில்
0: இல்லையா? கேட்டிருக்கீங்களோ அதனால கரெக்டா சொல்லிட்டீங்க.
3: 6 எழுத்து
0: சொல்லுதான். சரி, நீங்களும் ஈஸியா கேட்க

0: இன்னைக்கு உள்ள பண்டிகைக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு.
1: எது சார்?
2: இன்னைக்கு
0: தொடர்பு இருக்கு.
1: சரி,
0: அதாவது மொபைலுக்கும் கலை செலுத்தும் இரவுக்கு எதிர்ச்சொல், இரவுக்கு வேறு சொல்லு வச்சுக்கோங்க.
1: சரி,
0: முதலத்தோ கடை செலுத்தும், அப்புறம் ஆறாவது எழுத்தோ அஞ்சாவது எழுத்தோ, அதாவது கால்நடைகளுக்கு உணவாகக்கூடிய ஒரு பொருள்.
1: முதல் எழுத்தும் அஞ்சாவது எழுத்துமா?
0: முதல் எழுத்தும் கடை செலுத்தும் இரவுக்கு எதிர் சொல், இரவுக்கு வேறு சொல்.
1: சரி,
0: அடுத்து அஞ்சாவது எழுத்தோ ஆறாவது எழுத்தோ கால்நடைகளுக்கு உணவு.
1: சரி,
0: அப்புறம் நாலாவது எழுத்தும் மூணாவது எழுத்தும்
1: இன்னருக்கு சொல்லுங்க.
2: அருகம்புல்
0: அந்த அடிச்சீங்க பாருங்க.
2: அல்லும் பகலும் சொல்றதுல அல் இருக்கு, அதனால அருகம்புல்.
1: மாட்டுக்கு
2: உணவு.
1: சரி, ஓகே, சூப்பர்
0: சூப்பர்.
2: எப்படியோ
1: யோசிச்சேன்,
2: யோசிச்சேன். அல்லு மட்டும் யோசிச்சுக்கிட்டே
1: நான் எல்லாம் எழுதி பார்த்தேன். பிள்ளையாரு கொலுக்கட்டை அருகம்புல்லுன்னு எழுத போனேன், அதுக்குள்ள நீங்க சொல்லிட்டீங்க.
2: அல் இரவோட இன்னொரு வேர்ட யோசிச்சுட்டே இருந்தேன்னா அது டக்குன்னு. ஆமா ஆமா, அல்னா இரவு, அல்லும் பகலும்னு சொல்லுவோம்ல, அதனால.
1: ஓகே ஓகே, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க, கலந்துக்கிட்டீங்க. நன்றி சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
0: நன்றி நன்றி
1: நன்றி. நம்ம நிகழ்ச்சியிலும் சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்துடுவோம். திப்பு அவர்கள் பாடின பாடல் கேட்டுட்டு இருக்கிறோம். அடுத்ததாக நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்க, மலைக்கோட்டை திரைப்படத்திலிருந்து திப்பு மற்றும் அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் இணைந்து பாடின பாடல் கேட்டுவாங்க.

0: கவிப்பாடும் ஆகாஷ்வாணி தரநிலை வானொலியின் மதியாலை 697 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் நிலைப்பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல நீர்கள் பொதிகை தென்றல் பொதுகை தென்றலோடு காற்றலை தொழில் இசைப்பாடும் பொதுகை துமி நிகழ்ச்சியோட தான் வச்சிருக்கீங்க. இன்னைக்கு பொதுகை துமி நிகழ்ச்சியில் நேர்கள்லாம் சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. நிறைய கேள்விகள்லாம் கேட்டு எங்கள் மண்டையெல்லாம் வந்து அப்படி மூளையெல்லாம் கசக்கி நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோங்க. அடுத்து வரவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம். பல முறை சொன்னேன் வணக்கம்.
0: வணக்கம்.
2: ஒரே ஒரு தம்பிக்கு வணக்கம்.
0: சரி கிருஷ்ணன் சார் வணக்கம் சொல்லியாச்சு. சரி வணக்கம் சொல்லி முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? கேள்விக்கு பேர்லாமா? சரி சரி உங்ககிட்ட ஒரு ஈஸியாக ஒரு கேள்வி கேட்கேன். சரியா? ரொம்ப ஈஸி தான். ஒரு மனுஷன் ஒரு ஆள் வந்து 10வது மாடியில் வசிக்கிறாரு, ஒரு அபார்ட்மெண்ட் வீடு. சரியா?
1: சென்னை மாதிரி.
0: சென்னை மாதிரி. சரி. தினமும் அந்த லிஃப்டில் போயிட்டு தான் மேலேருந்து கீழே வருவார். சரியா? தினமும் லிஃப்டில் கீழே வந்துடுவார். ஆனால் சாயங்காலம் ஆனால் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவார் இல்லையா, வீட்டுக்கு போகும்போது 7வது மாடியிலேயே லிஃப்டை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேருந்து 10வது மாடிக்கு நடந்து போகிறாரு. ஏன்
1: என்ன
0: பண்ற? 7வது மாடியில இறங்கி அங்க இருந்து 10வது மாடிக்கு நடந்து போறாரு. கொஞ்சம் யோசிங்க. கொஞ்சம் யோசிச்சா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு மேல
2: ஏழரையோ என்னமோ தெரியல.
0: ஏழரையா? நான் சொல்லிடவா? அவருக்கு 10வது அந்த நம்பர் இருக்கும் இல்லைங்களா, அது உயரமா இருக்கும் இல்லையா, அது 8வது. அவர் ரொம்ப குள்ளமா.
2: ஓ,
0: அந்த பட்டன் அந்த 7வது மாடிங்க 10வது எண் வந்து மேலே இருக்கும் இல்லையா, அது வந்து 8வது. காலையில் வரும்போது கீழே வரணும். கீழே இருக்குமா 1வது பட்டன், அது அமைக்கு கீழே வந்துடுறாரு.
2: அப்படியே வச்சிருப்பாங்க. இன்னும் இருக்க போங்க.
0: என்ன சார்?
1: ஒரு பையன் கவலையோட உட்கார்ந்திருந்தான்.
0: சரி.
1: ஒரு ஆள் கேட்டார், ஏன்பா கவலையா இருக்கேன்னு. இல்ல, மானம் இடிஞ்சு என் தலையில விழுந்தா என்ன செய்ய அப்படின்னு கவலைப்பட்டாராம்.
0: சரி.
1: அதுக்கு இன்னொரு ஆள் என்ன சொல்லிருப்பாரு?
0: இன்னொரு ஆள் என்ன சொல்லிருப்பாரா? வானம் இடிஞ்சு கீழே விழுந்தா.
2: வானம் இடிஞ்சு
1: என் தலையில விழுந்துருமேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு
2: இருக்காராம்.
1: கேட்ட ஒரு யூத் என்ன பதில் சொல்லிருப்பாரு?
0: யூத் என்ன பதில் சொல்லிருப்பாரா?
1: அவரு
0: பிடிச்சுக்குவாரு.
2: நன்றி
0: நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.

0: நன்றி, வணக்கம்மா. நாளைக்கு உங்களுக்கு கொரியர்ல கொலக்கட்டை வரும்.
1: கண்டிப்பா
2: நாளைக்கு. எதுக்கு இன்னைக்கு வந்தாதான் நல்லா இருக்கும். நாளைக்கு ஊசின கொலக்கட்டையை தர போறீங்க?
1: நாங்க அது வந்து நாளை கழிச்சு அப்படி உங்களுக்கு அனுப்பிடுறோம்.
0: இப்ப நாளைக்கு எல்லாம் எப்படின்னா விருந்தாளு வருவாங்க எப்போதுமே. இப்ப பிரச்சனை, இப்ப ஒரு ஊருக்கு போயிருந்தேன்
1: சார், நேராயிட்டே அடுத்த நேரத்தை பேசணும். நன்றி நன்றி நன்றி. நான் கொல்கட்டையை எதிர்பார்த்துட்டே இருக்கோம் சார், நீங்க அனுப்பி வைங்க. இப்ப நிகழ்ச்சியில அடுத்ததை யார் பேசுறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: மீனாட்சி பத்திலிருந்து
1: யாழினி பேசுறீங்களா? யாழினி நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? முதல்ல வரக்கூடிய வார்த்தையும் ஒரு கேர்ள தான் குறிக்கும், லாஸ்ட் வரக்கூடிய வேர்டும் கேர்ள தான் குறிக்கும், நடுவுல ஒரே ஒரு எழுத்து வரும். அது என்ன கண்டுபிடிச்சு சொல்லுங்க டக்குன்னு. அவ்வளவுதான் க்ளூ, அவ்வளவுதான்.
2: எத்தனை வேர்டு?
1: தமிழ்நாடு தான், தமிழ்நாடு தான். ஒரு 7 லெட்டர்.
3: ரொம்ப சுத்த தமிழா?
1: சுத்த தமிழ் தான், ஊருக்கு சுத்த தமிழ் தானே பேர் போனவன். நம்ம ஊர் தான், தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான். அதாவது 7 எழுத்தை நான் சொல்லிட்டேன். முதல்ல இருக்கக்கூடியதும் கேர்ள தான் குறிக்கும், லாஸ்ட் இருக்கக்கூடிய வேர்டும் கேர்ள தான் குறிக்கும், நடுவில் வந்து ஒரே ஒரு எழுத்து வரும். மீனாட்சிபுரத்தை தாண்டது இல்லையே நானே. ஓகே, நானே சொல்லிடவா? கன்னியாகுமரி. சரி, ஓகே ஓகே. யாழ்னி என்ன க்வெஸ்சன் ஓட வந்திருக்கீங்க?
3: அதாவது எங்க ஆட்சி வந்து சரோஜா தேவி மாதிரி நான் பேசணுமாப்பா, ஒரு படம் பார்த்தாங்க.
1: ஓ,
3: அதுக்கு சரோஜா தேவி மேடம் மாதிரி பேசுறேன்.
1: ஓகே,
3: ஆனா சரோஜா தேவி ஃபேன்ஸ் என்ன மன்னிச்சுக்கணும்.
1: மன்னிச்சுக்கணும். அப்படி அதுல ஏதாவது கேள்வி இருக்குமா? கடி ஜோக்கு. சரி, ஓகே ஓகே ஓகே.
3: அவங்க மாடலி சொல்ல சொல்ல போறேன்.
1: சரி, ஓகே, சூப்பர்.
3: இது எங்க ஆட்சியோட வேண்டுகோள்.
1: ஆட்சியோட வேண்டுகோளா? ஆட்சியை கேட்டோம்னு சொல்லிருங்க.
3: மருந்து போட்டா ஆறிடும்.
1: ஆமா,
3: ஆனா ஒரே ஒரு காயத்துக்கு மட்டும் மருந்து போட்டா என்ன காயம்? அது என்ன காயம்?
1: வெங்காயம்.
3: மருந்து போட முடியாது.
1: வெங்காயம் இல்லையா? பெருங்காயம்
3: இல்ல. இல்ல,
1: பெருங்காயம் இல்லையா?
3: இல்ல.
1: ஐயோ, என்ன சரோஜா தேவி நீங்க இப்படி சொல்றீங்க? ஏதாவது ஒரு கோபா இருக்கு.
3: சொல்லுமா கோபா? உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம், நீங்க டாலண்ட்.
1: காயம், என்ன காயம்?
3: பெருங்காயம்,
2: வெங்காயம்,
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். அவங்க வெளியே வந்துட்டாங்க. நான் வந்து வெளியே வந்து கீழே தடி இருந்தேன், அவங்க மேல பார்த்து தடி இருக்காங்க, யோசிச்சிருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, கோபாலுக்கு மார்க் கொடுத்துடலாமா சரோஜா தேவி? சூப்பரா ஒரு பாடல் கேட்டு வந்துருவோம். நேர்களுக்கு எல்லாருக்காகவும் சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. திப்பு மற்றும் சோபனா சந்திரசேகரன் அவர்கள் பாடின பாடல் சிவகாசி திரைப்படத்துல இருந்து கேட்டுவாங்க. நாங்களும் அப்படி போய் டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு வந்துடுறோம், கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறோம். நிகழ்ச்சியில பாடல் இதோ கேட்டுவாங்க.

0: நேரம் சரி 4:51 ஆகிட்டுருக்க. நேர்கள் கேட்டுருக்கீங்க பொதுகித்தமி நிகழ்ச்சி. பொதுகித்தமி நிகழ்ச்சி அடுத்து பேச வரக்கூடிய நீர் யாரு அப்படின்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? கோட்டியப்பன் சார்,
1: கேள்வி கேளுங்க.
0: ஆமா, நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க, கேட்டிருக்கோம்.
2: இனிய
0: முருகன்
2: கோவத்துக்கு போயிட்டாரு. இல்ல இல்ல, இந்தனுடைய விளக்கம் நமக்கு என்ன உணர்த்துது அத மட்டும் கொஞ்சம் லைட்டா சொல்லிருங்க.
0: அம்மை அப்பனே உலகம், எதுக்கு உலகத்தை சுத்தணும் அப்படிங்கறதா
2: அப்படின்னு விநாயகர் கருத்து.
0: சரி,
2: முருகனோட கருத்து சொல்லுங்க.
0: முருகனோட கருத்து, நமக்கு வந்து நம்ம உலகத்தையே சுத்தி வந்துட்டோமே, ஆனா நமக்கு இல்லையா? நீங்களே சொல்லிருங்க அப்போ.
2: நம்ம அண்ணன் வந்து பழத்தை பெற்றுக்கிட்டாரு,
0: அதனால
2: நான் வந்து கொஞ்சம் சாந்தமாயிருதம்னு சொல்லி பழனி மலையில போய் சாந்தமாயிட்டாரு அப்படி சொல்லி முடிச்சிடலாம்.
0: அப்படி சொல்லிக்கலாம். சரி, ஏதோ ஒண்ணு.
1: நீங்க விநாயகரை பத்தி கேட்டதுனால நானும் அதே விநாயகரை பத்தியே கேள்வி கேக்குறேன். அவரோட அவரோட தந்தை வந்து ஒண்ணு உடைஞ்சிருக்குல்ல? ஏன் உடைஞ்சிருக்கு?
2: அதாவது அவர் வந்து அந்த அதாவது ஒரு அரக்கனை வந்து வெல்லும் போது அவருடைய தந்தத்தை கொஞ்சம் முறிச்சு அவனை வந்து சுத்தி ஆள் கொண்டார்.
0: அப்படியா?
1: அப்படியா?
2: ஆமா, தந்தத்தை வந்து அதே மாதிரி தந்தத்தை வச்சு எழுதினார்.
1: மகாபாரதத்தை எழுதும் போது அவருக்கு வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாங்க. என்ன கண்டிஷன்னா, சொல்றவங்க எந்த ஸ்பீடா சொல்றாங்களோ அவ்வளவு ஸ்பீடா எழுதணும். அதே மாதிரி விநாயகர் என்ன கண்டிஷன் போட்டுட்டாரு அப்படின்னு சொன்னா, நான் எழுதுறத நிறுத்த மாட்டேன், அதுக்கு ஈக்குவலா நீ சிந்திச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வியாசத்தை சொல்லிட்டாரு. ஸோ இந்த ரெண்டு மேட்ச் ஆகுற மாதிரி இருந்ததுனால இவர் வந்து எழுதிட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த எழுது கோலானது உடஞ்சிருச்சு. உடனே அவர் டக்குன்னு தந்தத்தை உடச்சு எழுதிட்டாரு.
0: ஓகேவா சார்? நன்றி. நிகழ்ச்சி நிறைவான நேயர் யாரு அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், வணக்கம். பேசுறீங்க?
3: கண்ணம்மா,
0: நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
3: பிள்ளைங்க
0: யோசிப்போம். ஆனா இது வந்துட்டுனா அதோட பெயரே மாறி போயிடும். அது என்ன எப்ப வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் வைங்களேன், அது வந்துருச்சுன்னா அதோட பெயர் மாறிடும். இல்லையே? சரி, நான் சொல்லிடவா? சிரிப்பு இல்லையே, பேர் மாறணும். அதாவது இது வந்ததுன்னா அதோட பேரே வந்து மாறிடணும். நன்றி.

0: அப்படின்னா பணம், வரும்போது அது வந்து வரவு, நம்ம கிட்ட இருந்து போகும்போது அது செலவு இல்லை.
1: சரி சரி சரி சரி, யார் யார் எவ்வளவு மதிப்பெண் அப்படிங்கறத சொல்லிடலாம். அதாவது நேர்கள்ல வந்து மம்சாபுரம் அன்பு அவர்கள் இரண்டு மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, குற்றாலம் மம்மலம் அனந்த் சார் ஒரு மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, முள்ளக்காடு பாபு அவர்கள் ஒரு மதிப்பெண், சங்கர்கோயில் கோட்டியப்பன் சார் ஒரு மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. ஆக மொத்தத்துல 5 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து 4 மதிப்பெண் வாங்கியிருக்கீங்க.
0: இது வேறையா?
1: நானும் 5 மதிப்பெண் வாங்கியிருக்கேன்.
0: சாம
1: அதனால இன்னைக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைவான பாடலும் திப்பு அவர்கள் பாடின பாடல் தோரணை திரைப்படத்துல இருந்து வந்துகிட்டு இருக்க. எவ்வளவு நேரம் பதிகை தும்பி நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசியிருந்தது நான் உங்க அன்பு தோழி ஐஷுவினோ மற்றும்
0: தங்க கல்யாணி.
1: நேர்களே, நிகழ்ச்சி பாடல் வந்துகிட்டே இருக்கு நிறைவா. அதனைத் தொடர்ந்து 5-2 படமும் பாடலும் நிகழ்ச்சி இருக்கு. அதுல 1989 வெளிவந்த படங்கள் பத்தின சுவாரஸ்யமான தகவல்களும் பாடல்களும் காத்துட்டு இருக்கு. சோ நிகழ்ச்சிகளை மிக்ஸ் பண்ணாம கேட்டுட்டே தொடர்ந்து இணைஞ்சிருக்கேன்.

போதிய தமிழ் நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு நேர் ஒரு மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. காரக்குறி ஸ்ரீகிருஷ்ணன் அவர்களும் ஒரு மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அதை சொல்ல மறந்துட்டோம், அதனால் பாடலுக்கு இடையில் அவர் யார் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டோம். நிகழ்ச்சியில் பாடலை தொடர்ந்து கேளுங்க.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். விநாயகர் சதுர்த்தியையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஹிந்தி உட்பட அனைத்து இந்திய மொழிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான கடற்படை உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஹுமாயூன் கோபிர் கூறியுள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு 180 காவலர்களுக்கு அண்ணா பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சட்டப்பேரவையில் அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தங்கு தடையின்றி மக்களுக்கு மின்சாரம் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னை முதல் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் வரை அனைத்து பகுதிகளிலும் மின்வெட்டினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திருநள்ளார் ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெற்ற கஜ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த

24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை இறுதி வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இசை நண்பன் ஆகாஷ் பானை நிலைப்பண்பலை 102.6 நிலநேர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிமையான மாலை வணக்கம். நேரம் சரியாக 5:03 ஆகிட்டு நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. இடைவிடாத இனிசை பாடல்கள் வளம் வரும் இது படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில 1989 வெளிவந்த திரைப்படங்கள் பத்தியும் அந்த திரைப்படங்கள் இடம்பெற்ற பாடல்களையும் நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. அந்த வகையில் முதல்ல சொல்லணும் அப்படின்னா 1989 தமிழ் சினிமாவில் இசையும் ஆக்ஷனும் காமெடியும் குடும்ப கதைகளும் கலந்து ரசிகர்களை வந்து ஒரு மகிழ்வித்த ஒரு வருடம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் அந்த வருஷத்தில் வந்து பல நடிகர்களுடைய படங்கள் வெளிவந்தது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், கமலஹாசன் அவர்கள், கார்த்திக் அவர்களுடைய படங்கள், பிரபு, அப்புறம் வந்து பாக்யராஜ், ராமராஜன், சத்யராஜ், இப்படி நிறைய பேர் வந்து படங்கள் வந்து ரிலீஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் புதிய இயக்குநர்கள் புதிய கதாநாயகர்களும் கூட வந்தாங்க. குறிப்பா பார்த்திபன் அவர்கள் வந்து நடித்த படமும் இந்த ஆண்டு வெளியாச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த வருஷம் அதாவது 1989 ரஜினிகாந்த் அவர்கள் மொத்தம் 4 தமிழ் திரைப்படங்களை வந்து நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு படத்தில் வந்து ரெட்டை வேடம், இன்னொரு படத்தில் அதிரடியான ஒரு ஆக்ஷன் ஹீரோ, அதுக்கு அடுத்த திரைப்படம் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகளோடு சேர்ந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதை. நிறைவாக சொல்லணும் அப்படின்னா மாமியார் மருமகன் மோதலை மையமாக கொண்ட ஒரு குடும்ப கதை படம் தான் வெளிவந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படங்கள் இடம்பெற்ற பாடல்கள் எல்லாமே வந்து ஒரு சூப்பர் ஹிட்டான பாடல்களாகவும் வளம் வந்துச்சு. அப்படி முதல்ல நான் சொல்ல போகக்கூடிய திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படம் வந்து 1989 மார்ச் மாதம் சுந்தரராஜன் அவர்களுடைய டைரக்ஷனில், இளையராஜா அவர்களுடைய இசையில், ரஜினிகாந்த், ராதா, நதியா அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டை வேடங்களில் வந்திருக்கும். அதுதான் என்ன திரைப்படம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, ராஜதி ராஜா திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தில் ராஜசேகர் மற்றும் சின்னராசு அப்படின்னு சொல்லிட்டு இரட்டை வேடங்களில் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க. இதுதான் வந்து அந்த 1989 ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு அதிரடியான ஒரு என்ட்ரியான திரைப்படம் தான் ராஜதி ராஜா திரைப்படம். ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒருவர், அவரை மாதிரியே தோற்றம் இருக்கக்கூடிய இன்னொரு நபர், இந்த இரண்டு கதாபாத்திரங்களுக்குமே வந்து ரஜினி அவர்கள் ஏற்று பொருத்தமான நடிச்சிருந்தாங்க. உங்களுக்கே தெரியும் ரஜினி அப்படின்னு சொன்னாலே வந்து அவங்களுடைய ஸ்டைலு. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் வந்து பாடல்கள், காமெடி, இது எல்லாத்தையும் சேர்ந்து ரசிகர்களுக்கு ஒரு முழுமையான ஒரு பொழுதுபோக்கு விருதாக இந்த படம் அமைஞ்சதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இசையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இளையராஜா அவர்களுடைய இசை அப்படியே வந்து சூப்பர் ஹிட் பாடல்களை நமக்கு கொடுத்தது. அதுலேயும் குறிப்பாக இந்த படத்தில் இடம்பெற்ற என்கிட்ட மோதாத, மீனம்மா மீனம்மா, மலையாள கரையோரம் அப்படிங்கிற அந்த பாடல்கள் எல்லாமே அன்னைக்கு இருந்த 80களில் உள்ள ரசிகர்களுக்கு ஒரு விருந்தே கொடுத்துச்சு. இப்போ வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பாடல் கேட்கலாமா இருந்தா எப்படி இல்லைங்களா? சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்திருக்கேன். மனு மற்றும் சித்ரா அவர்கள் பாடின பாடல் தான் கேட்க போகிறோம். பாடல் வந்துகிட்டே இருக்க கேட்டு வந்திருக்கேன்.

0: 11 நிமிடம் ஆகிட்டு இருக்க நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க இது பாடமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு பாடமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1989 வெளிவந்த திரைப்படங்கள் பற்றியும் அந்த திரைப்படங்கள் இடம்பெற்ற பாடல்கள் பற்றியும் நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 1989 வந்து ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த 4 பாடங்கள் வெளியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கமலஹாசன் அவர்கள் நடித்த திரைப்படமும் 2 பாடங்கள் இந்த இதில் வந்து வெளிவந்து அதுவும் வெற்றியும் பெற்றது அப்படின்னு சொல்லலாம். 1989 அப்படின்னு சொல்லும்போது நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு வித்தியாசமான கதைகளையும் புதுமையான ஒரு கதாபாத்திரங்களையும் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு வருஷமாக பார்க்கப்பட்டுச்சுங்க. அதிலும் கமலஹாசன் அவர்கள் நடித்த 2 தமிழ் திரைப்படங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு படத்தில் ஒரு 3 வித்தியாசமான கதாபாத்திரங்கள், இன்னொரு கதாபாத்திரம் என்ன இன்னொரு படத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நினைவையே இழந்த ஒரு காவல் அதிகாரியுடைய கதை. ஒரு பக்கம் வந்து குடும்பத்தில் பழிவாங்கக்கூடிய ஒரு கதையை வித்தியாசமாக வந்து சொன்ன ஒரு படம், இன்னொன்று வந்து தொழில்நுட்பத்தை வந்து சொன்ன திரைப்படம், இன்னொரு திரைப்படம் அப்படிங்கிறத ஆக்ஷன் காமெடி காதல் நட்பு அப்படின்னு சொல்லி பல அம்சங்களை இணைச்சி வெளிவந்த ஒரு திரைப்படம் தான். நான் முதல்ல சொல்லக்கூடிய திரைப்படம் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு விஷயம் க்ளூ வந்து தரேன், அது என்ன அப்படிங்கிறத பாருங்கள்.
1: சார், மீட்டருக்கு மேலே ஏதாவது போட்டு கொடுங்க சார்.
2: மீட்டருக்கு மேலேயா? நானே மீட்டருக்கு கீழே தான்யா.

என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, 1989 ஏப்ரல் மாதம் இந்த திரைப்படம் வெளிவந்தது அப்படின்னு சொல்லலாம். சங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் அவர்களுடைய இயக்கத்தில், இளையராஜா அவர்களுடைய மியூசிக்கில் சூப்பராக வந்து வெளிவந்த திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பல நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க. யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கமலஹாசன் அவர்கள், நாகேஷ் அவர்கள், டெல்லி கணேஷ் அவர்கள், ஜெய்சங்கர், கௌதமி அப்படின்னு சொல்லிட்டு பலர் நடிச்சிருப்பாங்க. ஸ்ரீவித்யா அவர்கள் இந்த திரைப்படத்தில் கமலஹாசன் அவர்களுக்கு வந்து தாய் கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் மூன்று கதாபாத்திரம், கமல்ஹாசன் அவர்களுக்கு மூன்று கதாபாத்திரம், ரகுபதி, ராஜா, அப்பு அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பாக அப்பு அப்படின்னு சொல்லும்போது அந்த குள்ளமான கதாபாத்திரம் நம்ம எல்லார் மனசுலையும் நிச்சயமாக வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் அவர்களுடைய நடிப்பு திறமைக்கும் அந்த மேக்கப் தொழில்நுட்ப முயற்சிகளுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு அமைஞ்ச ஒரு முக்கியமான ஒரு திரைப்படமாகவும் பார்க்கப்பட்டுச்சு. அது மட்டும் கிடையாது, இந்த திரைப்படத்துடைய திரைக்கதை அப்படிங்கிறது வந்து கமலஹாசன் அவர்கள் கூட சேர்ந்து வசனங்கள் எல்லாமே வந்து கிரேசி மோகன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கிரேசி மோகன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்க எழுதினக்கூடிய வசனங்கள் எல்லாமே அந்த காமெடி அடிப்படையிலேயே வந்து இருந்திருக்கும் இல்லைங்களா. அதனாலேயும் படம் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வெளியாகும் போது, இது வந்து புதிய முயற்சியாக இருக்கே, மக்கள் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு நினைக்கும் போது, ஏற்றுக்கிறதுலாம் கிடையாதுங்க, 200 நாட்கள் தாண்டியும் திரையரங்கில் ஓடுச்சு அப்படிங்கிறது இன்னொரு வந்து சூப்பரான ஒரு விஷயம். அந்த காலத்தில் அதிக வசூல் செய்த ஒரு பிரம்மாண்டமான திரைப்படமாகவும் பார்க்கப்பட்டுச்சு. அது போக இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் எல்லாமே வந்து இளையராஜா அவர்களுடைய இசையில் வாலி அவர்களின் வரிகள்லையும் கூட ரொம்பவே வந்து மனதுக்கு நெருக்கமாகவும் அமைஞ்சுது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக வந்து ராஜா கையை வச்ச அந்த பாடலில் வந்து இந்த கார் வந்து பழைய கார் எப்படி புது காராக மாறுது, அது போக அதில் நிறைய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தி எழுதியிருப்பாங்க இல்லையா. இந்த மாதிரி நிறைய விஷயங்களையும் நம்மளால் பார்க்க முடியும். இப்படி வந்து கமலஹாசன் அவர்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸையும் அந்த காலத்து துள்ளல் இசையும் ஒரே நேரத்தில் நினைவு கொடுத்தக்கூடிய ஒரு பாடலாகவும் அமைஞ்சுது. அந்த அப்பு கதாபாத்திரம் அப்படிங்கிறதும் கூட மக்களுக்கு வந்து எப்படி இந்த படத்தை வந்து எடுத்தாங்க, இப்படி எப்படி இந்த குள்ளமான கதாபாத்திரம் நம்மளுக்கு வந்து காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் யோசிக்க வச்சுது. பிரம்மாண்டமாகவும் பேசப்பட்டது. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்கு, பாடல் கேட்டு வந்துருங்க. அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் எல்லாருக்காகவும் இதோ.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக்கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: இடைக்கால இசை பாடல்களை தான் கேட்டு இருக்கீங்க. படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 1989 வெளிவந்த திரைப்படங்கள் பத்தியும், அந்த திரைப்படங்கள் இடம்பெற்ற பாடல்கள், காட்சிகள், அந்த திரைப்படம் எப்படி உருவாச்சு இப்படி நிறைய விஷயங்கள் பத்தி பேசிட்டு இருக்கேன். நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரா சூப்பர் ஹீரோவாக இருந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1980களில் ரஜினி, கமல் அப்படின்னு நம்ம உடனே சொல்லிடுவோம். அவங்களுக்கு அடுத்தபடியாக நிறைய நடிகர்கள் வந்தாங்க. குறிப்பாக வந்து ஒரு இயக்குனராக இருந்து அதுக்கப்புறமா கதாசிரியர், பாடலாசிரியர் இப்படின்னு பல விஸ்வரூபம் எடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கே பாக்யராஜ் அவர்கள் அப்படின்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் ரஜினி, கமல், ராமராஜன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னணி கதாநாயகர்களுடைய படங்கள் வந்து வெளியாகி ரசிகர்களை உற்சாகப்படுத்தியிருந்ததுங்க. ஆனால் அதே நேரம் தன்னுடைய வித்தியாசமான கதை சொல்லும் பாணியாலும் இயல்பான நடிப்பாலும் ரசிகர்கள் மனதில் தனக்குன்னு ஒரு இடம் பிடிச்சவர் தான் பாக்யராஜ் இல்லைங்களா. அவருடைய நடிப்பிலையும் 1989 இரண்டு படங்கள் வெளியாச்சு. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என் ரத்தத்தின் ரத்தமே அப்படிங்கிற ஒரு திரைப்படம், அதன் பிறகு ஆராரோ ஆரிராரோ அப்படிங்கிற அந்த திரைப்படம். ரெண்டு திரைப்படமுமே வந்து வெவ்வேறு கதை அம்சத்துடன் வெளியாச்சு. ஆனால் ரெண்டுமே வந்து பாக்யராஜ் அவர்கள் கதாநாயகனாக தான் நினச்சிருப்பாங்க. ரத்தத்தின் ரத்தமே, என் ரத்தத்தின் ரத்தமே இந்த திரைப்படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா பாக்யராஜ் அவர்கள் வந்து நடிகராக நடித்த ஒரு திரைப்படம் தான். இந்த இதில் வந்து நமக்கு என்னெல்லாம் தோணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம் இந்த படத்தில் இருக்கும். ஒரு இயல்பான நகைச்சுவை, குடும்ப உறவுகள், அது மட்டும் இல்லாமல் அன்றாட ஒரு வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமும் கதாபாத்திரத்தில் பாக்யராஜ் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து வெளியான இந்த திரைப்படம் தான் 1989 நவம்பரில் வெளியான ஆறாரோ ஆறிலாரோ அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தை பற்றி சொல்லணும்னா இந்த திரைப்படத்துடைய ஒட்டுமொத்த அந்த பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கே பாக்யராஜ் அவர்கள் தான். ஏன்னா அவருடைய டைரக்ஷன், அவருடைய கதை, அவருடைய இசை, அவருடைய நடிப்பு, இது எல்லாமே கே பாக்யராஜ் அவர்கள் தான். இந்த படத்தை பாக்யராஜ் அவர்களே இயக்கி எழுதி இசையமைத்து கதாநாயகனாகவும் நடித்தார். அதுவும் இதில் வரக்கூடிய கதாபாத்திரம் யாரை கேட்டாலும் டக்குன்னு சொல்லிடுவோம், பாபு அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம். அதாவது மனநல மருத்துவமனையில் ஒரு கேர் டேக்கராக பணியாற்றார். அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளிடம் ரொம்ப அன்பாக நடந்து கொள்ள ஒரு நபர். அதே திரைப்படத்தில் பானுப்ரியா அவர்கள் ரொம்பவே வந்து அவங்க வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது மனநல குன்றியவராக வந்து நடிச்சிருப்பாங்க. அதுக்காகவே இவருக்கு அந்த சிறந்த நடிப்புக்காகவே வந்து பல அவார்டுகள், அதாவது விருதுகள் வழங்கப்பட்டுச்சுங்க. குறிப்பாக நம்ம தமிழ்நாடுடைய விருதான ஃபிலிம்ஃபேர் விருதும் அவங்களுக்கு கிடைச்சிது. அது போக சிறந்த நடிகைக்கான விருது இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து பானுப்ரியா அவர்களுடைய வாழ்க்கையவே மாற்றிய ஒரு திரைப்படமாகவும் அமைஞ்சுது. இந்த படத்தில் வந்து இடம்பெற்ற பாடல் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு பாடல் ஆறாரோ ஆறிராரோ அப்படிங்கிற இந்த திரைப்படத்தில் என் கண்ணு

ஒரு நிலவா என்ன படைச்சா அப்படிங்கிற ஒரு பாடல். இந்த பாடலையும் கூட, இந்த படத்தில் இடம்பெற்ற எல்லா பாடலுமே பாக்யராஜ் அவர்கள் தான் இசையமைச்சிருப்பாங்க. இந்த பாடல் மக்கள் மனதில் போய் நின்று மக்கள்களை வந்து பெரும்பாலும் வந்து இசையை வந்து ரசிக்க வச்ச பாடல்களை இதுவும் முக்கியமான ஒரு பாடலாகவும் அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். பாக்யராஜ் அப்படின்னு சொல்லும்போதே, அதாவது அவங்களுடைய படங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போதே அதில் நகைச்சுவை அப்படிங்கிறது நிகழ்ச்சியமாக இருக்குங்க. ஆனால் நகைச்சுவைக்குள்ளே ஒரு அழுத்தமான மனிதநேய கருத்தும் இருக்கும் அப்படின்னு பிரதிபலித்த திரைப்படம் ஆராரோ அரிராரோ. அதுக்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பாக்யராஜ் அவர்களுடைய நடிப்பையும் தாண்டி உணர்வு பூர்வமான ஒரு படைப்பாக மக்கள் மத்தியில் போய் சேர்ந்தது அப்படின்னு தான் சொல்லியாகணும். இப்போது நம்ம நிகழ்ச்சியிலும் சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். பாடல் இதோ வந்துகிட்டே இருக்குது, ஆராரோ அரிராரோ திரைப்படத்தில் இருந்து கேட்டு வந்துருங்க. Thank you.

0: அரசு நண்பன் அகஷ்மானி அலைப்பண்பை 102.6 நீர்கள் படமும் பாடலும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கி 1989 வெளிவந்த திரைப்படங்கள் பற்றியும், அந்த திரைப்படங்கள் இடம்பெற்ற காட்சிகள், அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற சுவாரஸ்யமான விஷயங்கள், அது போக பாடல்கள், இதெல்லாமே கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ரஜினிகாந்த் அவர்களுக்கு 4 திரைப்படம் 1989 வெளிவந்தது. அதில் வந்து முதல்ல வந்து நம்ம ராஜாதி ராஜா திரைப்படம் எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டோம். அதற்கடுத்து வந்து நிறைய திரைப்படங்கள் வந்தது இல்லைங்களா, சிவா, ராஜா சின்ன ரோஜா, அதுக்கப்புறமா மாப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமும் வந்ததுங்க. சில காலங்கள் மாறுங்க, திரைப்படங்கள் மாறலாம், ஆனால் நல்ல படங்கள், பாடல்கள், நல்ல நினைவுகள் எப்போவுமே நம்ம மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா. அப்படி ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான்
1: ஒரு குடும்பத்துக்கு ஒரு வாரிசு உண்டாக்குறதுக்கு ஆண்மை இருக்கு. ஒரு ஆம்பளைக்கு இதை விட வேற எங்க வேணும்?
2: சரி, மறுபடியும் கேக்குறேன், என் பொண்ணை மறந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்?
1: அடி சக்கே, காசு கொடுத்து என்ன விலைக்கு வாங்க பாக்குறீங்களா?
2: உன்னையும் விலைக்கு வாங்குவேன், உன் உடம்புல இருக்கிற திமிரை அடக்கிறதுக்கு 4 காசை கொடுத்து 40 ரவுடிகளையும் விலைக்கு வாங்குவேன்.
1: ரவுடிங்களுக்கு எல்லாம் இந்த உடம்பு அடங்காதுங்க, இது மூட்டை தூக்குன உடம்பு.
0: ஆமாங்க, ரஜினி அவர்கள் ஆறுமுகம் அப்படிங்கிற கதாபாத்திரத்திலையும், ஸ்ரீவித்யா அவர்கள் ராஜராஜேஸ்வரி அப்படிங்கிற கதாபாத்திரத்திலையும், மாமியார் மருமகன் மோதலை வந்து மையமாக வச்சு ஒரு கமர்ஷியல் திரைப்படமாக வெளிவந்த திரைப்படம் தான் மாப்பிள்ளை அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த ராஜராஜேஸ்வரி வேடம் முதல்ல வந்து வைஜெயந்தி மாலா அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டதாகவும், அதன் பிறகு அவங்க மறுத்ததுனால ஸ்ரீவித்யா அவர்கள் வந்து இந்த கதாபாத்திரத்தை ஏற்று ரஜினி அவர்களுக்கு மாமியார் கதாபாத்திரத்தில் நடித்ததாகவும் சொல்லப்படுது. அது போக சிரஞ்சீவி அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்தில் வந்திருப்பாங்க, நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஒரு சாதாரண ஒரு மாப்பிளை கதை அப்படின்னு அதை சொல்லிட முடியாது. ஒரு பக்கம் தன்னம்பிக்கை கொண்ட ஒரு மாப்பிளை கதை, இன்னொரு பக்கம் வந்து பணத்தையும் அந்தஸ்தையும் முக்கியமாக நினைக்கக்கூடிய ஒரு மாமியார் கதாபாத்திரத்தில் ஸ்ரீவித்யா அவர்கள் கச்சிதமாக பொருந்தியிருந்தாங்க. இந்த படத்தினுடைய மெயின் ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய அந்த மோதல், அந்த வார்த்தை போர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது போக அந்த குடும்ப உணர்வுகள், இது எல்லாமே இந்த படத்துடைய ஹைலைட்டாகவும் இருந்தது. இந்த படத்துடைய ஒரு பிளஸ் பாயிண்ட், தனி பலம் அப்படின்னா என்னென்னா, ரஜினிகாந்த் ஸ்ரீவித்யா அவர்களுடைய காம்பினேஷன் தான். அது போக இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தில் பாடல்கள் இளையராஜா அவர்களுடைய பாடல்கள், குறிப்பாக என்னதான் சுகமோ, மானினிரு கண்கள், உன்னைத்தான் நித்தம், அப்புறம் வந்து என்னோட ராசி நல்ல ராசி, இந்த பாடல்கள் எல்லாமே வந்து அன்றைக்கி இருந்த ரசிகர்களை கொண்டாட வச்சுதுங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியிலும் சூப்பரான ஒரு பாடல் தான் கேட்க போகிறோம். இப்போ பாடல் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டுவாங்க. மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய குரலில் மாப்பிள்ளை திரைப்படத்தில் இருந்த பாடல் இதோ.
3: ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக

சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்தாச்சு. மாப்பிள்ளை திரைப்படத்துல இருந்த நேரம் சரி 5:35 நிமிடம் ஆகிட்டு இருக்க. இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில 1989 வளம் வந்த படங்கள், அந்த படங்கள்ல நடந்த விஷயங்கள், பாடல்கள் இதெல்லாமே கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இளையராஜா அவர்களுடைய இசை 1980 அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவை ஒரு ஆட்சி செய்த காலம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கிய கதாபாத்திரங்களில் ரஜினிகாந்த் அவர்கள், கமல் அவர்கள், பிரபு, சத்யராஜ், பாக்யராஜ், ராமராஜ் அப்படின்னு எத்தனை பேர் வந்தாலும் இன்னொரு விஷயத்தை வந்து சொல்லியே ஆகணுங்க. தன்னுடைய இயல்பான நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்த ஒரு இளம் கதாநாயகன். அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நவரச நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்த்திக் அவர்கள் தான். இவங்களுக்கும் இந்த வருடம் அதாவது 1989 6 தமிழ் திரைப்படங்கள் வெளிவந்து அதில் சில திரைப்படங்கள் வெற்றி படமாகவும் அமைந்தது அப்படின்னே சொல்லலாம். ஒரு படம் காதலும் குடும்பத்தையும் பற்றி பேசியிருக்கும். இன்னொரு படத்தில் காட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு அதிகாரியாகவும் சமூக பிரச்சனையை வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்தது. இன்னொரு திரைப்படம் மர்மமும் த்ரில்லருமான ஒரு திரைப்படமாகவும் இருந்தது. இன்னொரு திரைப்படம் அரசியல் பின்னணியில் கூட ஒரு கிரைம் டிராமாவாகவும் வெளிவந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்படி பல விஷயங்கள் வந்து பேசப்பட்ட ஒரு 6 திரைப்படங்களை நடித்து கார்த்திக் அவர்களுக்கு ஒரு வெற்றி படமாக, வெற்றி ஆண்டாகவும் அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். அப்படி 1989 மே மாதம் வெளிவந்த திரைப்படம் தான் கஜேந்திரன் அவர்களுடைய இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் நிரோஷா அவர்கள் நடித்த, இளையராஜா அவர்களுடைய இசையில் வெளிவந்த பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படம். இதில் கார்த்திக் அவர்கள் தங்கப்பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஆஃபீஸராக வந்து காட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு நேர்மையான அதிகாரியாக வந்து நடிச்சிருப்பார். இந்த படத்துடைய கதை சட்டவிரோதமாக நடக்கக்கூடிய மரவெட்டுக்கு எதிராக போராடுவது தான் இந்த படத்துடைய முக்கியமான கதை அம்சம் அப்படின்னு சொல்லலாம். கார்த்திக் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து அவருடைய அந்த துள்ளலான பேச்சு, ஒரு காதல் நாயகன் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி சமூக பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு கதைகள்லையும் அவர் நடிச்சு காட்டினார். அதுக்கு இந்த படம் ஒரு ஸ்பெஷலான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாங்க. காட்டில் நடக்கக்கூடிய ஒரு சட்டவிரோதமான மரவெட்டுக்கு எதிராக அவர்

போராடுறாரு. அந்த பிரச்சனைக்கு பின்னால் இருக்கக்கூடிய கிராம மக்களுடைய வாழ்க்கை சிக்கலையும் இந்த படத்துடைய கதை நமக்கு காட்டுது. வெறும் ஹீரோ வில்லன் அப்படிங்கிற கதை இல்லாமல் இயற்கை, மக்கள் வாழ்க்கை, சமூக பிரச்சனை, காதல், இது எல்லாத்தையும் இணைத்து ஒரு படத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி வெளிவந்த திரைப்படம் தான் பாண்டி நாட்டு தங்கம் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்திற்கு இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுலேயும் இளையராஜா அவர்களுடைய இசை வேறு ஒரு அழகு தான் இல்லைங்களா? இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. பாண்டிய நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசிச்சுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலி 102.6.

நேரம் சரியா 5:42 ஆகிட்டு இருக்க. நேர்கள் படமும் பாடலும் நிகழ்ச்சியோடு நினைச்சிருக்கீங்க. இன்னைக்கு 1989 வளம் வந்த திரைப்படங்கள் பத்தியும் அந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்களையும் நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு நல்ல படம் ரசிகர்களால் ரசிக்கப்படுவது மட்டுமல்லாமல் கொண்டாடப்படுவது தான் அந்த படத்துடைய வெற்றி அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதே படம் விருதுகளாலும் அங்கீகரிக்கப்படுது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றி இல்லைங்களா? என்ன விருதுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட் டைரக்டருக்கான விருது மட்டுமல்லாமல் சிறந்த படத்திற்கான விருதையும் வாங்குச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இந்த திரைப்படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த காலத்து ரிலேஷன்ஷிப் பேஸ்டு சினிமாவுடைய ஒரு முக்கிய படைப்பாக வெளிவந்த ஒரு திரைப்படம் தாங்க. நேர்கள் என்ன திரைப்படம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, 1989 எல்லா படங்கள், அதாவது எல்லா படங்களையும் தாண்டி இந்த படம் பெரிதாகவும் பேசப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். அதாவது படத்துடைய நாயகன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கதாபாத்திரத்துடைய பெயர் மணிபாரதி. அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் ரகுமான் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவருடைய மனைவி கௌரி, கணவன் வந்து பெண் ரசிகர்களை பற்றி அதிகமாக வந்து சந்தேகப்படக்கூடிய ஒரு பொசசிவ் ஆகக்கூடிய ஒரு மனைவி. அவர் காலகட்டத்தில் பாரதி அவர்களுடைய வாழ்க்கையில் ஜோதி அப்படிங்கிற ஒரு பெண் அறிமுகமாகறாங்க. சூழ்நிலைகள் அவர்களை வந்து ஒன்றா பயணிக்க வைக்கிது. அந்த உறவு காதலாக மாறுவதை காட்டிலும் பாரதி அவர்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றின புரிதலுக்கு ஒரு திருப்பு முனையாக ஒரு புது அர்த்தமாக அமையுது. அதுதான் புது புது அர்த்தங்கள் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்திலையும் வந்து பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இளையராஜாவுடைய இசையை தான். இன்றைக்கும் தமிழ் சினிமாவில் ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடிய பாடல்கள் இந்த படத்தில் வளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் சித்தாரா அவர்கள் அறிமுகமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம்ங்க. இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆச்சு அப்படின்னு சொன்னேன். அதுலேயும் இந்த திரைப்படத்தில் கல்யாண மாலை அப்படிங்கிற இந்த பாடல் ரெண்டு வெர்ஷனாக நம்ம கேட்டிருப்போம். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடியிருப்பாங்க, இளையராஜா அவர்களும் பாடியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலில் இடைப்பட்ட வரிகள் மட்டும், அதாவது ஒரு நிமிட பாடல்களாக கூடவும் இந்த பாடத்தில் அந்த பாடல்கள் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாமே இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்டாகவும் இருந்தது. இந்த படம் மக்கள் வந்து கொண்டாடிய ஒரு திரைப்படம். இப்போ இந்த திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல் தான் வந்துட்டு இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களுடைய ஸ்வீட்டான குரலில் பாடல் கேட்டுவாங்க.

0: என்ன திருவாளூர் பாட்டில கூட்டாக, பொன்னமராவதி பாட்டில கூட்டாக, அவ்வளவியே காரக்குடி பாட்டில கூட கூட்டாக, அங்கெல்லாம் போகாம என் கிறகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன்.
1: அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற.
2: என்ன திரைப்படம் பத்தி அடுத்து பேச போறோம் அப்படின்னு நேர்கள் கடைபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, 1989 வெளிவந்த இன்னொரு சூப்பர் ஹிட்டான திரைப்படம் தான் கரகாட்டக்காரன் அப்படிங்கிற திரைப்படம். அவ்வளவு வந்து சூப்பரான திரைப்படங்கள் வெளியான போது கிராமத்து மண்வாசனையை பேசிய ஒரு திரைப்படமாகவும் இந்த திரைப்படம் அமைஞ்சுது. அதாவது இரண்டு கரகாட்ட கலைஞர்களுக்கு இடையே உருவாகக்கூடிய காதலை மையமாக வைத்த ஒரு திரைப்படம். ராமராஜன் அவர்களுக்கு முக்கியமான ஒரு திரைப்படமாகவும் இது பேசப்பட்டதுங்க. 1989 ராமராஜ் அவர்கள் நடித்து வெளிவந்த திரைப்படங்கள் மொத்தம் 8 திரைப்படங்கள். அதில் முக்கியமான திரைப்படம் இந்த கரகாட்டக்காரன் அப்படிங்கிற திரைப்படம். இளையராஜா அவர்களுடைய இசை, கங்கை அமரன் அவர்களுடைய பாடல் வரிகள், இப்படி எல்லாமே சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கவுண்டமணி செந்தில் அவர்களுக்கு 100வது படம், அதாவது ரெண்டு பேரும் இணையாக நடித்த 100வது திரைப்படமாகவும் இது பார்க்கப்பட்டது. தமிழ் சினிமாவில் கிராமத்து மனம் வீசிய ஒரு வருடமாகவும் இந்த படம் அமைஞ்சுதுங்க. கரகம் தலையில் காலில் சலங்க, பின்னணியில் நாட்டுப்புற இசை, திரையில் கிராமத்து திருவிழாக்களுடைய கொண்டாட்டம், இது எல்லாத்தையும் ஒன்றா பார்த்தா எப்படி இருக்கும் இல்லைங்களையா? தமிழ்நாட்டையே திரையரங்கில் ஆட வைத்த திரைப்படமாகவும் கரகாட்டக்காரன் அமைஞ்சுது. இந்த திரைப்படம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, கரகாட்டத்தை நாட்டுப்புற கலையை பட்டி தொட்டி எங்கும் பேச வச்ச ஒரு திரைப்படம் தான். கனவகா அவர்கள் அறிமுகமான திரைப்படம், இளையராஜா அவர்களை புது இசையை நமக்கு கொடுத்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்துல இருந்து பாடல் இதோ வந்துட்டே இருக்கு, கேட்டுவாங்க.

நேரம் சரியா 5 மணி 55 நிமிடம் ஆயாச்சு. இன்றைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. 1989 வெளிவந்த திரைப்படங்கள் பற்றியும் அதில் இடம் வந்த பாடல்களையும் நீங்கள் கேட்டு ரசிச்சிங்க. நிகழ்ச்சி நிறைவான படம் பற்றி சொல்லணும் அப்படின்னா 125வது திரைப்படம் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு. அந்த திரைப்படம் தான் ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைப்பயணத்தில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமைந்த சிவா திரைப்படம்ங்க. இந்த திரைப்படத்தில் ரஜினி அவர்கள் அதிரடியாகவும் உணர்ச்சி கலந்த ஒரு நடிகராகவும் நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இளையராஜா அவர்களுடைய பாடல்கள் வந்து நம்மளை வந்து மெய் மறக்க செஞ்ச மாதிரியான பாடல்களும் இதில் அமைஞ்சிருக்கும். குறிப்பாக இந்த படத்தில் இடம்பெற்ற பாடலான இருவிழியின் அப்படிங்கிற அந்த பாடலில் ஹம்சவத்தினி ராகத்தில் வந்து அமைச்சிருப்பாங்க. 125வது திரைப்படமாக இந்த நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடலாகவும் இந்த பாடல் வந்து வந்துட்டுருக்கு சிவா திரைப்படத்திலிருந்து. அது மட்டும் இல்லாமல் 1989களில் பல திரைப்படங்கள், பல நடிகர்கள், பல புதுமுகங்களும் வந்தாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் நேரம் இல்லைங்களா, அதனால் நானும் கிளம்புறேன். மீண்டும் வேறொரு நாளில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மதியானம் 12 மணிக்கு சிநேகிதி நிகழ்ச்சியில் அவங்க எல்லாரையும் வந்து சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் தான் உங்கள் அன்பு தோழி ஐஷுவினோ.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியாவில் பல மொழிகள் பேசப்பட்டாலும் மக்களின் உணர்வும் நாட்டுப்பற்றும் ஒரே குரலாக ஒலிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். வங்கிக் கணக்குகளை முடக்காமல் சர்ச்சைக்குரிய பணத்தை மட்டுமே தற்காலிகமாக முடக்கி வைக்கும் வகையில் வங்கி நடைமுறைகளில் மாற்றம் கொண்டுவரப்படும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து மத்திய அரசின் அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு வெளியுறவு அமைச்சகம் தமது பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தி விழா இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு 180 காவலர்களுக்கு அண்ணா பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சட்டப்பேரவையில் அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜேசிடி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தங்கு தடையின்றி மக்களுக்கு மின்சாரம் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னை முதல் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் வரை அனைத்து பகுதிகளிலும் மின்வெட்டினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெற்ற கஜ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேச உறவுகளுக்கு பாச வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. இனிய மாலையில் நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றைய நாளை இனிதாக்கி தந்த இறைவனுக்கு நன்றி கூறும் நேரம். இது பக்தி மாலை நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இனிய மாலையில் நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றைய நாளை இனிதாக்கி தந்த இறைவனுக்கு நன்றி கூறும் நேரம் இது. பக்தி மாலை நிகழ்ச்சி.

முண்ட விநாயகா, விகடத்விஜ விநாயகா, ராஜபுத்திர விநாயகா, பிரணவ விநாயகா. திசையாதி கிழக்கின் முகம் நோக்கி அமர்ந்த சூரிய சந்திர கோடி பிரகாசவோம் மல்லாலக

சகஜேச கணபதி, ஏகதந்த கணபதி, லம்போதர கணபதி, தூம்பிரவர்ண கணபதி, சிப்ர பிரசாதன கணபதி, தெற்கு திசை நோக்கி அருளும் விநாயகா, உனக்கு அர்ச்சனை முடித்து அபிஷேகமாகிறது மனம் குளிர்.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இல். பக்தி மாலை நிகழ்ச்சி. வெளியில் எவ்வளவு சத்தம் இருந்தாலும் மனத்திற்குள் அமைதி இருந்தால் வாழ்க்கை இனிமையாகும். அமைதியான மனமே தெளிவான முடிவுகளை தரும்.

இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. எல்லா கதவுகளும் மூடப்பட்டதாக தோன்றும் நேரத்திலும் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர்கள். ஒரு புதிய வாய்ப்பு எங்கோ திறந்து கொண்டிருக்கலாம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்திமாலை நிகழ்ச்சி. நமக்கு கிடைத்திருப்பதை எண்ணி நன்றி சொல்லும் மனம், இல்லாததை எண்ணி வருந்தும் மனதை விட எப்போதும் மேலானது.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் பக்தி மாலை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. அன்பாக பேசுவதற்கு எந்த செலவும் இல்லை, ஆனால் அந்த சிறிய அன்பான வார்த்தை ஒருவருடைய நாள் முழுவதையும் மாற்றிவிடும்.

இதுவரை இணைந்திருந்தோம் இறை சிந்தனையோடு இன்னிசை பாடல்களும் உலா வந்த பக்தி மாலை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. பக்தி மாலை.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:30. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி சேவை செய்திகள். சேவை செய்திகளில் முதலாவது செய்தி யாருக்கானது அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்திற்கானது. சிறுபான்மையினர் முஸ்லீம் மாணவ மாணவியர்கள் வெளிநாட்டில் முதுகலை படிப்பு பயிலறதுக்காக 2026-27 ஆண்டு கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற தகவல் தான். இந்த விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி அப்படிங்கிறது 15/10/2026. இதற்கான விண்ணப்பங்களை www.bcmbcmw.tn.gov.in/welfschemes-minorities.htm அப்படிங்கிற இணையதளத்தில் நீங்கள் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செஞ்சு அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு உரிய ஆவணங்களோட ஆணையர், சிறுபான்மையினர் நலத்துறை, கலசமகால் பாரம்பரிய கட்டடம் முதல் தளம், சேப்பாக்கம், சென்னை 6,05 இந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. இந்த தொடரோட இப்போ சூப்பரான பாடல் வருது. வான்மதி திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.
2: விநாயகர் சரணம் தப்புக்கிற

நேரம் 6:36 இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. சேவை செய்திகளில் அடுத்த செய்தி என்னென்னா, தூத்துக்குடி மாவட்டத்திற்கானது. மக்களை நாடி மக்கள் குறைகளை கேட்டு உடனுக்குடன் தீர்வு காணக்கூடிய அரசு இயந்திரம் களத்திற்கே வந்து செயலாற்றக்கூடிய வகையில் தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின்படி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலர் அவர்கள் மாவட்ட அளவிலான கூட்டம் வந்து ஒட்டப்பிடாரம் வட்டார் செயலாளர் வச்சு நடைபெற இருக்கு. இந்த கூட்டம் வந்து 16/9/2026 அன்றைக்கு நடைபெற இருக்கு. அன்றைய தினம் மதியம் 2:30 முதல் 3:30 வரைக்கும் மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக்கொள்கிறார். இந்த கோரிக்கை மனுவில் தங்களுடைய வாழ்விட முன்னேற்றத்துக்கு தேவையான கருத்துக்களையும் கோரிக்கை மனுக்களையும் வழங்கலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்காங்க. தேதி என்ன அப்படின்னா 16/9/2026, அதாவது வரக்கூடிய புதன்கிழமை மதியம் 2:30 முதல் 3:30 வரைக்கும். எங்கே வாங்குறார் அப்படின்னா ஒட்டப்பிடாரம் வட்டாட்சி அலுவலகத்தில் வச்சு. இப்போ இந்த தொடரோட சுப்பிரான பாடல் வருது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இதன் நிலைப்பண்பலை 102.6.

இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் 90.2 MHz ஒலிபரப்பு. சேவை செய்திகளில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, பிறப்பு சான்று பதிவில் குழந்தையினுடைய பெயரை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் அப்படிங்கிறது இந்த மாதம் 26/9/2026 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். இதுவரைக்கும் அதாவது பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் 1969 படியும் பிறப்பு இறப்பு பதிவு விதிகள் 2000

படியும் 2000 ஆண்டிற்கு முந்தைய ஆண்டுகளில் பிறந்த குழந்தையின் பிறப்பு சான்றிதழில் குழந்தையினுடைய பெயரை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் 30/12/2024 இதிலே முடிவடைந்த நிலையில் முதன்மை பிறப்பு இறப்பு பதிவாளர் மீண்டும் கால நீட்டிப்பு கேட்டு அரசுக்கு பரிந்துரை அனுப்பியிருந்தார். அதற்கிணங்க அரசு பரிசீலித்து 26/9/2026 முடிய கால அவகாசம் நீட்டிப்பு வழங்கியிருக்கு. அதனால் பொதுமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பிறப்பு நிகழ்ந்துள்ள பகுதியில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகம், பேரூராட்சி அலுவலகம், நகராட்சி மற்றும் மாநகராட்சி அலுவலகத்தை அணுகி பிறப்பு சான்றிதழில் குழந்தையினுடைய பெயரை பதிவு செய்கிறதுக்கு ஏதுவாக பிறப்பு சான்றிதழ் குழந்தையின் பெயர் மற்றும் பிறந்த தேதி தொடர்பான ஏதேனும் ஒரு ஆவண நகலுடன், அது ஸ்கூல் மார்க்ஷீட்டாக இருக்கலாம், டிசியாக இருக்கலாம், ஸ்கூல் போனஃபைட் லெட்டர், இது போக வேற என்ன ஆவணங்கள் உங்கள்கிட்ட இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி காலதாமத கட்டணம் ரூபாய் 200 செலுத்தி குழந்தையின் பிறப்பு பதிவேட்டில் குழந்தையினுடைய பெயரை பதிவு செய்து குழந்தை பெயருடன் கூடிய பிறப்புச் சான்றிதழ் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவல் தந்திருக்காங்க. இந்த தகவலோட பாடல் வருது அனைவரும் அலையும் திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க சேவை செய்திகள். அடுத்த தகவலிலிருந்து திருநெல்வேலி மாவட்ட மாணவர்களுக்கானது தான். மத்திய அரசு கல்வி நிறுவனங்களான ஐஐடி, ஐஐஎம், ஐஐஐடி, என்ஐடி, இந்த அதுபோக மத்திய அரசு கல்வி நிறுவனங்களில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு, அதாவது பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினர் வகுப்பை சார்ந்த மாணவ மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுது. இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பை சொல்லியிருக்காங்க. இதற்கான விண்ணப்பங்கள் அப்படிங்கிறது www.bcw.tn.gov.in இந்த இணையதளத்தில் நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அப்படி இல்லைனா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பிற்படுத்தப்பட்ட நல அலுவலகத்தில் நீங்கள் போய் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, சென்னையில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் நல இயக்ககத்திலையும் நீங்கள் இந்த விண்ணப்பங்களை வாங்கிக்கலாம். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நல இயக்ககம், இதுவும் சென்னையில் இருக்குது. இந்த இடத்துலையும் போய் நீங்கள் இந்த விண்ணப்பத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். விண்ணப்பிக்கக்கூடிய முறை அப்படிங்கிறது, கல்வி நீங்கள் பயிலக்கூடிய அந்த கல்வி நிறுவனத்தில் நீங்கள் இந்த விண்ணப்பத்தை வாங்கி விண்ணப்பிக்கணும். ரொம்ப குறிப்பாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மத்திய மாநில அரசினுடைய இதர கல்வி உதவி திட்டங்களில் நீங்கள் பயன்பெற்றிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த திட்டத்தில், இந்த கல்வி உதவி திட்டத்தில் நீங்கள் பயன்பெற முடியாது. இந்த விண்ணப்பத்தை வாங்கி கல்வி நிறுவனத்தில் சமர்ப்பிக்கிறோம். கல்வி நிறுவனம் என்ன பண்ணும் அப்படின்னா, போனஃபைடு சர்டிஃபிகேட்டை வச்சு அந்த பர்டிகுலர் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு இதை அனுப்போம். அது பிறகு தான் சம்மந்தப்பட்ட நலத்துறைக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே தொடங்கும். நீங்கள் ஏற்கனவே கல்வி உதவித்தொகையை வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா 31/10/2026 புதிதாக விண்ணப்பிக்கிறவங்க 30/11/2026 நீங்கள் அனுப்பணும். ஏற்கனவே வந்து இந்த கல்வித்தொகையை வாங்கிட்டு இருக்கக்கூடிய ரெனியூவல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்டோபர் 31, அதே போல் நவம்பர் 30 வந்து புதுசாக அப்ளை பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஈவன் செமஸ்டர் கட்டண ரசீதுகள் அப்படிங்கிறது 15/1/2027 அனுப்பணும் அப்படின்னு இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொன்னது அப்படிங்கிறது மத்திய அரசு கல்வி நிறுவனங்களான ஐஐடி, ஐஐஎம், ஐஐஐடி, என்ஐடி மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் பயிலக்கூடிய பிசி, எம்பிசி, டிஎன்சி இந்த மாணவ மாணவிற்கான கல்வி உதவி திட்டம் குறித்த தகவல் தான். இந்த தகவலோட பாடல் வருது உடன்பிறப்பு திரைப்படத்திலிருந்து.

நேரம் 6:55 நிமிடம் இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்களை நீ கேட்கலாம். நமது எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்று மாலையும் நாளையும் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள், 8:05 குக்கூர்ப்பு பாடல்கள், 9 மணிக்கு இடைவிடா இசை மழை, 9:30 இலக்கிய சாரல், தமிழ் காப்பியங்கள் காட்டும் பண்பாட்டு அடையாளங்கள், 10 மணிக்கு சுகமான ராகங்கள், தூத்துக்குடி ஏ ஃபாரூக் அவர்களுடைய தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. இனி நாளை இடம்பெறக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பினை கேட்கலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குவோர் கோ கமலக்கண்ணன் அவர்கள், 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் துளி வழங்குவோர் அரியப்புபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள், சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எஸ் பிரியதர்ஷினி அவர்கள், 7 மணிக்கு தொழில் தொடங்குவோம் உரை வழங்குவோர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். ஏழு 7:15 தமிழை அமுதை உரை வழங்குவோர் ப இளங்கோ, 7:30 ஆங்கிலம் அறிவோம் உரை வழங்குவோர் எஸ் முத்தையா அவர்கள், 8:02 வழக்கென்று வந்தால் உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள், தொடர்ந்து திரைப்பட பாடல்கள், 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குவோர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள், 8:30 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:02 ஆனந்த பூங்காற்று, நம்முடைய தவறுகளை ஒப்புக்கொள்வது தோல்வியா முதிர்ச்சியின் வெளிப்பாடா, 12:00 மனம் விரும்பதே நேர்களின் விருப்ப பாடல் இடம்பெறும் நிகழ்ச்சி, 11:00 மணித்திருநாடு பொறியியல் மேதை சர் எம் விஸ்வேஸ்வரய்யா அவர்களின் பிறந்த நாள், 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 சிநேகிதியே, இன்றும் உங்களால் மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு பழக்கம் என்ன, 1:00 நலம் தானா, கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குவோர் சித்த மருத்துவர் ரோகிணி ராஜா, 1:05 நலம் தானா, ஜாதி பத்திரிகையின் மருத்துவ பயன்களை தெரிந்து கொள்ள இருக்கிறீர்கள், பிற்பகல் 2:00 குக்கு, 3:02 திரையருவி.

3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும். 1990 ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

நாளை மாலை 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள், 7:30 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு, 9 மணிக்கு இடைவிடா இசை மழை, 9:30 இலக்கிய சாரல். நாளையே இலக்கிய சார் நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது. ஈகையின் சிறப்புகளாக நற்றினை கூறும் கருத்துக்களை. 10 மணிக்கு சுகுமான ராகங்கள் தொலைபேசி வழி நிரலை நிகழ்ச்சி. நேர்களே, இன்றைய சுகமான ராகங்கள் நேருடைய தொகுப்பாக வலம் பெற காத்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நேயர் தூத்துக்குடியே ஃபாரூக் அவர்களுடைய தொகுப்பு தான் இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கிறது. நிகழ்ச்சியினை கேட்க தவறாதீர்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய இரவு வணக்கங்கள் நேர்களே, கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். கேட்க இருக்கிறீங்க அறிவியல் தகவல்கள். குறிப்பாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலையும் சரி, குடிக்கக்கூடிய தண்ணியிலையும் சரி, இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன துகள்களை சாப்பிட்டுட்டு தான் இருக்கும் அப்படின்னு அறிவியலறிஞர்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குல்ல, அந்த தண்ணி பாட்டிலில் குடிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் அதில் மிக்ஸ் ஆகுது அப்படிங்கிறதும் அறிவியல் அறிஞர்களுடைய கூற்றாக இருக்குது. இதை தடுக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. குடிநீர் இருக்கக்கூடிய மைக்ரோ பிளாஸ்டிக்கு ஒரு புதிய தீர்வை கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரில் கண்ணுக்கு தெரியாத மிக சிறிய பிளாஸ்டிக் துகள்கள் இருக்கலாம். இதை வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம். இப்போதைக்கு இதை குறைக்கிறதுக்காக இந்த விஞ்ஞானிகள் ஒரு சுவாரஸ்யமான முறையை உருவாக்கியிருக்காங்க. தண்ணீரை சுத்திகரிக்கக்கூடிய நிலையங்களில் ஏற்கனவே கழிவாக உருவாகக்கூடிய ஒரு பொருளையே மைக்ரோ பிளாஸ்டிக்கை பிடிக்கக்கூடிய வடிகட்டியாக மாற்றியிருக்காங்க. அதாவது ஒரு இடத்துல கழிவாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை மற்றொரு இடத்துல ஒரு பயனுள்ள கருவியாக மாற்றியிருக்காங்க. உண்மையிலேயே இந்த வடிகட்டியை வைத்து இந்த தண்ணீரை கொண்டு நடத்தப்பட்ட ஆய்வில் இந்த வடிகட்டி அப்படிங்கிறது குறிப்பிட்ட வகை மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்களில் சுமார் 87 முதல் 97% வரைக்கும் அந்த பிளாஸ்டிக் துகள்களை அகற்றியிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இந்த சிறப்பு என்ன அப்படின்னா, தண்ணீர் மாசுபாட்டை குறைக்கிறதோட சுத்திகரிப்பு நிலைய கழிவையும் பயனுள்ள பொருளாக மாற்ற முடியுது. அதனால் நமக்கு சுத்தமான குடிநீர் கிடைக்கிது, நம்முடைய ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படுது அப்படிங்கிறது தான் இந்த அறிவியல் தகவல். இப்போ சூப்பரான பாடல் வருது, மகராசன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

கதிர்களை பயன்படுத்தி அழுத்தம் அல்லது வளைதல் போன்ற இயந்திர அசைவுகளை மின்சாரமாக மாற்றக்கூடிய ஒரு புதிய உயிரியல் பொருளை உருவாக்கியிருக்காங்க. இது போல பொருட்கள் வந்து எதிர்காலத்தில் உடம்புக்குள்ளே பொருத்தப்படும் போது மருத்துவ சாதனங்களுக்கு தேவையான சிறிய அளவு மின்சாரத்தை உடம்போட இயற்கையான அசைவுகளிலிருந்தே பெற முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய கூற்றாக இருக்குது. குறிப்பாக இதய துடிப்பு, சுவாசம் அல்லது நடப்பது போன்ற அசைவுகளை பயன்படுத்தி மருத்துவ கருவிகளை இயக்கக்கூடிய வாய்ப்பு இதன் மூலமாக உருவாகுது அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகளுடைய கருத்தாக இருக்குது. இப்போ இந்த தகவலோட சூப்பரான பாடலும் வருது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். பாடல் இதோ வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ 102.6 தான் கேட்டுட்ருக்கிறீங்க நேர்களே, அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியை. உடல் அசைவிலேயே மின்சாரம் உருவாக்கக்கூடிய மருத்துவ சாதனங்களை இப்போ புதிய கண்டுபிடிப்பாக விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது நம்முடைய நாம் நடக்கும் போதும் சுவாசிக்கும் போதும் இதயம் துடிக்கும் போதும் உடம்பில் சிறிய அளவிலான அசைவுகள் ஏற்படுது இல்லையா, இந்த அசைவுகளிலிருந்து மின்சாரத்தை உருவாக்க முடியுமா அப்படிங்கிறது தான் விஞ்ஞானியுடைய கண்டுபிடிப்பாக இருக்குது. இதில் வந்து ஒரு சின்ன பொருளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எதை வச்சு அப்படின்னா, புரதங்களை பயன்படுத்தி இந்த புரதங்களை உருவாக்கக்கூடிய பெப்டைட்

நிலைப்பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. அறிவியல் தகவல்கள் நேரம் 7:14 ஆயிட்டுருக்கு. நேர்களே, இன்று இரவு 9:30 இடம்பெற இருக்கிறது இலக்கியச்சார் நிகழ்ச்சி. இன்று இலக்கியச்சார் நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது தமிழ் காப்பியங்கள் காட்டும் பண்பாட்டு அடையாளங்கள் என்னும் தலைப்பில். நிகழ்ச்சியினை கேட்க தவறாதீர்கள். அறிவியல் தகவலில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, பல் அறுவை சிகிச்சை குறித்த தகவல் தான். இப்போ பல் அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது, இந்த பல் மாற்றுதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொற்றுக்கு இந்த பல் மருத்துவத்துறை அப்படிங்கிறது. இதில் புதிய இம்ப்ளான்ட் அறுவை சிகிச்சை ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பல் இழந்தவங்களுக்கு செயற்கை பல் பொருத்தக்கூடிய சிகிச்சையில் சில நேரங்களில் 1-க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகள் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை குறைக்கக்கூடிய வகையில் இந்தியாவில் ஒரு புதிய வகை இரட்டை அடுக்கு பல் இம்ப்ளான்ட் உருவாக்கப்பட்டிருக்கு. இதோட அமைப்பு பல் எலும்போட நல்லா பொருந்துறதுக்கு உதவக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதனால் வழக்கமான சிகிச்சையில் தேவைப்படக்கூடிய சில கூடுதல் அறுவை சிகிச்சைகளை தவிர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. இதனோட முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது சிகிச்சையை எளிமையாக்குறது மட்டும் இல்லை, நோயாளிக்கு ஏற்படக்கூடிய சிரமத்தையும் சிகிச்சைக்கு தேவையான நேரத்தையும் குறைக்கிறது தான். இந்த தொழில்நுட்பம் தற்போது மருத்துவ பயன்பாட்டை நோக்கி நகர்த்தப்பட்டு வருது. இப்படி மருத்துவத்தில் பெரிய மாற்றம் அப்படிங்கிறது எப்போதும் புதிய மருந்து கண்டுபிடிப்பால் மட்டும் ஏற்படுறதில்லை, ஏற்கனவே இருக்கக்கூடிய சிகிச்சையை இன்னும் எளிமையாக மாற்றக்கூடிய சிறிய தொழில்நுட்ப முன்னேற்றங்களாலையும் உருவாகுது அப்படிங்கிறது தான் சிறப்பான ஒரு தகவல். இப்போ இந்த தகவலோட பாடல் வருது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்தே இருங்கள். பாடல் விக்ரம் திரைப்படத்திலிருந்து.

பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

நேரம் 7:21 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. அடுத்த அறிவியல் தகவல் என்ன அப்படின்னா, தண்ணீரிலிருந்து பச்சை ஹைட்ரஜன் தயாரிக்கக்கூடிய புதிய வழிதான். எதிர்காலத்தில் பெட்ரோல் டீசலுக்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடிய தூய்மையான எரிபொருட்களில் ஹைட்ரஜனுக்கும் முக்கிய இடம் இருக்குது. ஆனால் ஹைட்ரஜனை தயாரிக்கும் முறையே சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகளுடைய ஒரு வருத்தமாக இருக்குது, அவங்களுக்கு ஒரு சவாலும் கூட. இதற்காக இந்திய ஆராய்ச்சியாளர்கள் கரிம மூலக்கூறுகள் தானாகவே ஒரு குறிப்பிட்ட அமைப்பாக இணையக்கூடிய தன்மையை பயன்படுத்தி பச்சை ஹைட்ரஜன் தயாரிப்பதற்கான ஒரு புதிய வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, தனித்தனியாக இருக்கக்கூடிய மிகச்சிறிய மூலக்கூறுகள் தாங்களாகவே ஒழுங்கான அமைப்பாக மாறிக்கொண்டு ஹைட்ரஜன் உற்பத்திக்கு தேவையான வேதியியல் செயல்பாட்டை மேம்படுத்துறது தான். இதுபோல் புதிய பொருட்கள் எதிர்காலத்தில் குறைந்த ஆற்றல் செலவில் ஹைட்ரஜனை உருவாக்க முடியும் அப்படிங்கிறதும் விஞ்ஞானிகளுடைய கருத்தாக இருக்குது. சுத்தமான எரிபொருளுக்கான தேவை அதிகரிக்கக்கூடிய நிலையில் இது போன்ற ஆராய்ச்சிகளும் நமக்கு ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. இந்த தகவலோட பாடல் வருது, அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

நிறமேழுமணி 28 நிமிடம் கேட்டிருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பில் அறிவியல் தகவல் தான் இன்றைக்கி கேட்டுட்ருக்கீங்க நீங்களே. நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, நிலாவில் தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்தை ஏஐ கண்டுபிடிக்க உதவுது அப்படிங்கிற தகவல் தான். நிலவில் மனிதர்கள் மீண்டும் நீண்ட காலம் தங்கணும் அப்படின்னா அங்கே கிடைக்கக்கூடிய வளங்கள் அதை பற்றின தகவல் முழுசாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். குறிப்பாக தண்ணீர் பனியாக இருக்கக்கூடிய இடங்களை அடையாளம் காண்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இப்போ பார்க்கப்படுது. இதுக்காக நாசா மற்றும் ஐபிஎம் இணைந்து நிலவை ஆய்வு செய்யக்கூடிய செயற்கை நுண்ணறிவு மாதிரியை உருவாக்கியிருக்காங்க. நிலவை சுற்றி இயங்கிய பல்வேறு விண்கலங்களுடைய ஒட்டுமொத்த தரவுகளையும் ஒருங்கிணைப்பு படுத்தி இந்த ஒரே ஏஐயில்

அந்த தரவுகள் எல்லாத்தையுமே புகுத்தி இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்கு அந்த ஏஐ அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த ஏஐ வந்து நிலவின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய பள்ளங்கள், பனிப்படிவங்கள், எரிமலை பகுதிகள் இதை எல்லாத்தையுமே நமக்கு அடையாளம் காண உதவுது. ஏற்கனவே நிலவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த விண்கலங்களுடைய துல்லியத்தை விட 23% அதிக துல்லியத்தை இந்த ஏஐ காட்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் எதிர்காலத்தில் நிலவுக்கு போகக்கூடிய விண்வெளி வீரர்கள் வந்து பாதுகாப்பாக தரையிறங்கிறதுக்கான இடங்களை தேர்வு செய்கிறதுக்கும், தண்ணீர் போன்ற வளங்கள் கிடைக்கக்கூடிய பகுதிகளை தேடுறதுக்குமான உதவி இந்த ஏஐ மூலமாக கிடைக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் கருதுகிறாங்க. நிலவில் மனிதன் குடியேறுவதற்கான நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு சொன்ன கூற்று அப்படிங்கிறது சாத்தியமாகிறதுக்கான நாட்கள் நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்மலாம் இப்போ சூப்பரான பாடல் வருது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நேரம் 7:35 கேட்டுட்ருக்கீங்க அறிவியல் தகவல்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6. அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, சூரியனில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இயக்கம் நடைபெறுறதை கண்டுபிடிச்சிருக்காங்க. சூரியன் அப்படிங்கிறது நமக்கு வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் மட்டும் கொடுக்கறது இல்லை, அவ்வப்போது மிகப்பெரிய ஆற்றல் வெடிப்புகளையும் வெளியிடுது அப்படிங்கிறது விஞ்ஞானிகளுடைய கூற்று. அந்த மாதிரி சூரிய புயல்கள் உருவாகும்போது பூமியில் செயற்கைக்கோளுடைய தொடர்பு, GPS வழிகாட்டுதல், மின்சார அமைப்புகள் போன்றவற்றில் பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னு கணிக்கிறாங்க விஞ்ஞானிகள். இந்த சூரியனுடைய மேற்பரப்புக்கு அருகே மிகச்சிறிய அளவில் வேகமாக சுழலக்கூடிய ஒரு புதிய இயக்கத்தை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இயக்கம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சூரிய வெடிப்புகளுக்கு முன்பாக நடைபெறக்கூடிய செயல்முறைகளுடன் தொடர்புடையதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சூரிய வெடிப்பு ஏற்படக்கூடிய அந்த ஆற்றல் வெடிப்பு ஏற்படுறதுக்கு முன்னாடி நடைபெறக்கூடிய அந்த செயல்கள் எல்லாம் இப்போது நடைபெறதா விஞ்ஞானிகள் கருதுகிறாங்க. அதனால் இதை மேலும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எதிர்காலத்தில் சூரிய புயல் எப்போது வலுப்பெறக்கூடும் அப்படிங்கிறத முன்கூட்டியே கணிக்கலாம் அப்படிங்கிறது விஞ்ஞானிகளுடைய கருத்தாக இருக்குது. அதனால் விண்வெளியில் நடக்கக்கூடிய ஒரு சிறிய மாற்றத்தை புரிந்து கொள்வது பூமியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்களை பாதுகாக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகளுடைய கருத்து. இந்த தகவலோட சூப்பரான பாடல் வருது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்தே இருங்கள்.

இணைந்திருக்கிறோம். இது எஃப்எம் ரெயின்போ 102.6. அறிவியல் தகவல் நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க நேர்களே. நேரம் 7:41 ஆயிட்டிருக்கு. முடியை காட்டிலும் மெல்லிய மின்னணு சாதனம் ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காங்களாம் விஞ்ஞானிகள். அந்த மெல்லிய பொருள் வந்து புனேயில் இருக்கக்கூடிய IISER ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கிய நானோ ஷீட்கள் தான். மனிதனுடைய ஒரு முடியை விட சுமார் 1000 மடங்கு மெல்லிய அளவில் இந்த மின்னணு சாதனங்கள் உருவாக்க பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, அவை வளைத்தாலும் அடித்தாலும் தங்களுடைய மின்சார திறனையும் ஒளியை உணரும் திறனையும் தொடர்ந்து வெளிப்படுத்தி இருக்கின்றன. இதனால் எதிர்காலத்தில் உடலில் அணியக்கூடிய மின்னணு சாதனங்கள், வளைந்து கொடுக்கும் சென்சார்கள், மிகச்சிறிய மின்னணு கருவிகள் போன்றவற்றை உருவாக்குறதுக்கு இந்த தொழில்நுட்பம் உதவக்கூடும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த தகவலோட சூப்பரான பாடலும் வர காத்திருக்கு. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்தேருங்கள். நிலைப்பண்பலை 102.6 உடன்.

watching you.

நாம் எவ்வளோ ஆய்வு செஞ்சாலும் அது நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் கண்டிராத பொருட்களை ஒவ்வொரு முறை ஆய்வு செய்யும் போதும் கண்டுபிடிக்கிறாங்க விஞ்ஞானிகள். அந்த வகையில் சமீபத்தில் நாசாவுடைய சந்திரா எக்ஸ்ரே அப்சர்வேட்டரி மூலமாக மற்றொரு விண்மீன் மண்டலத்தில் இதுவரைக்கும் பார்க்காத தன்மை கொண்ட சில மர்ம பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா. அவை வழக்கமான விண்வெளி பொருட்களைப் போல இல்லாமல் குறைந்த ஆற்றல் கொண்ட எக்ஸ்ரே கதிர்களையும் யூவி ரேடியேஷன்ஸையும் வெளியிடுது அப்படிங்கிறது தான் விஞ்ஞானியுடைய தகவல். இது போன்ற பொருட்களுடைய குழுவையே விஞ்ஞானிகள் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையா. இதனால் இவை உண்மையிலே என்ன அப்படிங்கிறதுக்கான கண்டுபிடிக்கிறதுக்கான அடுத்த கட்ட ஆய்வுகள் தொடங்கியிருக்கிறதா விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. விண்வெளியில் இதுவரைக்கும் பார்த்திராத இந்த மர்மப்பொருள் குறித்த ஆய்வுகள் அடுத்தடுத்த கட்டங்கள் நடைபெற்று அதனுடைய தகவல்கள் நமக்கு வரும்போது தான் அது என்ன பொருள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். பூமியில் நடக்கக்கூடிய சில விஷயங்களே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத போது, அறிவியலால் புரிஞ்சிக்க முடியாத போது, விண்வெளியில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. அதுக்கான ஆய்வுகள் இன்னும் 1000 ஆண்டுகள் நடந்தால் கூட அதற்கான தகவல்கள் நமக்கு புதுசு புதுசாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் விஞ்ஞானியுடைய கருத்தாக இருக்குது. சரி, இப்போ நிறைவான பாடல் வருது. சகலகலா வல்லவன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

அறிவியல் தமிழ் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் நேர்களே. 8:05 இடம்பெற இருக்கிறது குக்கு நேரு பாடல்கள். வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் பாடல்களை விரும்பி கேட்கலாம். அதற்கான எண்கள் 9443360794. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்திகள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியாவில் பல மொழிகள் பேசப்பட்டாலும் மக்களின் உணர்வும் நாட்டுப்பற்றும் ஒரே குரலாக ஒலிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நவி மும்பையில் இன்று 2 நாள் ஹிந்தி விழா மற்றும் 6வது அகில பாரத ஆட்சி மொழி கருத்தரங்கு ஆகியவற்றை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டின் கலாச்சாரமும் இலக்கியமும் பல மாநில மொழிகளில் பிரதிபலிப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்திய மொழிகளின் மையமாக ஹிந்தி திகழ்கிறது என்று குறிப்பிட்ட அவர், நாட்டிலுள்ள அனைத்து மொழிகளின் கண்ணியத்தையும் மதிப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். நாடு முழுவதும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான பாலமாக ஹிந்தி மொழி விளங்குகிறது என்று கூறினார். நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் கருவியாகவும் இது பயன்பட்டு வருகிறது என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். வங்கி மற்றும் அத்தியாவசிய சேவைகளை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கும் வகையில் இந்திய அஞ்சல் துறை மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று அகில இந்திய அஞ்சல் துறை பணியாளர் சங்கங்களின் தலைவர்களுடன் உரையாடிய திரு ஜிதேந்திர சிங், மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தபால்காரர்கள் மூலமாகவே மக்களுக்கு நேரடியாக அரசின் சேவைகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்கள் சேவைக்கான பெரிய கட்டமைப்பாக அஞ்சல் துறை உருவெடுத்துள்ளது என்று அவர் கூறினார். அரசின் திட்டங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த துறையை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மக்களின் சேவையை மையப்படுத்தும் கட்டமைப்பாக அஞ்சல் துறையை பிரதமர் திரு நரேந்திர மோடி நவீனமயமாக்கியுள்ளதாக அகில இந்திய அஞ்சலகத்துறை சங்கங்களின் பிரதிநிதிகள் அமைச்சரிடம் தெரிவித்தனர். இதற்கான கட்டமைப்பை உருவாக்கிய பிரதமருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர்கள் கூறினர். நாட்டின் தூரப்பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் அரசின் சேவையை கொண்டு செல்லும் வகையில் அஞ்சல் துறை பணியாளர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் என்றும் அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங்கிடம் அஞ்சல் துறை சங்கங்களின் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் 11,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் நிறுவனத்துடன் செய்து கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின் மூலம் 7,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார். இந்த நிறுவனம் வடிவமைப்பு, பொறியியல், தளவாட வசதிகள் உள்ளிட்ட தொழில்களில் முதலீட்டை மேற்கொள்ளும் என்றும் கூறியுள்ளார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் சம்வர்தனா நிறுவனத்தின் அதிகாரி திரு பாரி பெயிண்டர், தமிழ்நாடு அரசின் வழிகாட்டு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் திரு தீபக் ஜேக்கப் ஆகியோர் நிலையில் கையெழுத்திடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பிரிட்டனுக்கான இந்திய தூதர் திரு குமரன் பெரியசாமி மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். அண்ணாவின் பிறந்தநாளை முன்னிட்டு 180 காவலர்களுக்கு அண்ணா பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்ட மாநில அரசின் செய்திக்குறிப்பில், காவல்துறையினர், சீருடை அலுவலர்கள், சார்நிலை அலுவலர்களுக்கு இந்த பதக்கங்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில காவல்துறையில் 138 பேரும், தீயணைப்புத்துறையில் 20 பேரும், சிறைத்துறை அலுவலர்கள் 10 பேரும், ஊர்காவல் படையினர் 5 பேரும், விரல் ரேகை பிரிவில் 2 பேரும், தடய அறிவியல் துறையில் 4 பேரும் இந்த பதக்கங்களை பெறுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மே மாதம் 19ஆம் தேதியன்று நாகர்கோவில் கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த 9 வயது சிறுவன் சைலேஷை கடலில் நீந்திச் சென்று பத்திரமாக மீட்ட தீயணைப்புத்துறை வீரர் ராஜசேகருக்கு அண்ணா வீரதீர பதக்கம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்த பதக்கங்கள் பிரிதொரு விழாவில் வழங்கப்படும் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் பரங்குன்றாபுரம் கிராமத்தில் புதிய பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்து பேசிய அவர், ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு உரிய வாய்ப்பு

அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். இரட்டைக்குளம் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற இப்பகுதி மக்களின் கோரிக்கையை முதலமைச்சரின் கவனத்திற்கு தாம் கொண்டு செல்ல இருப்பதாகவும் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்தார். மாணவர்கள் நலனுக்காக புதிய பள்ளி கட்டிடம் அமைத்துள்ளதை தாம் வரவேற்பதாகவும் அவர் கூறினார். சென்னை முதல் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் வரை அனைத்து பகுதிகளிலும் மின்வெட்டினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோடை காலத்தில் வெப்பத்தின் தாக்கம் இவ்வாண்டு அதிகம் இருந்ததால் மின் தேவையும் அதிகரித்தது என்றும், தற்போதும் வெப்பம் தணியாததால் கடந்த ஆண்டை விட கூடுதலாக மின்சாரம் தேவைப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். கூடுதல் மின் தேவையை சமாளிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்காததால்தான் மின்வெட்டு நீடித்து வருவதாக அவர் குறை கூறியுள்ளார். மின்வெட்டை சமாளிக்க 2000 மெகாவாட் மின்சாரம் வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும் களத்தில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மின்வெட்டினால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை புரிந்து கொண்டு உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார்.

0: மின்வெட்டை சமாளிக்க 2000 மெகாவாட் மின்சாரம் வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும் களத்தில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மின்வெட்டினால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை புரிந்து கொண்டு உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அன்பு நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஆசை பாடல்கள் காற்றலைகளில் கவிப்பாடும் நேரமாய் குக்கு நேருறுப்பு பாடல்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக பாடல்களை விரும்பி கேட்கலாம். அதற்கான எண்கள் 9443360794. இதில் விதிமுறை ஒன்று தான், நீங்கள் குரல் பதிவு அனுப்பலாம் அல்லது குறுஞ்செய்தி அனுப்பலாம். என்ன திரைப்படம், என்ன பாடல், யார் எங்கேருந்து விரும்பி கேட்குறீங்க அப்படிங்கிறத தெளிவாக குறிப்பிட மறந்துடாதீங்க குறுஞ்செய்தி அனுப்பும் போதும். அதே போல் குரல் பதிவு நீங்கள் செய்து அனுப்பும் போதும் பின்பகுதியில் இறைச்சல் இல்லாமல் பாடல் எதுவும் ஒலிக்காத அமைதியான இடத்துலேருந்து பதிவு செஞ்சு அனுப்புனீங்க அப்படின்னா ஒலிபரப்பிற்கு ஏதுவாகவும் இருக்கும். நிகழ்ச்சியில் முதல் நேயர் யார் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? உங்கள் குரல் பதிவு மூலமாகவே கேட்டிடலாம் யார் எங்கேருந்து என்ன பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத.
2: சார் இனியர வணக்கம். வெங்கடேஸ்வரபுரம் பாலகிருஷ்ணன் படம் மனைவி ரெடி பாடல் சாண்பிள்ளையானாலும் நீ ஆண்பிள்ளை தாயா இந்த பாடல் போடுங்க. நன்றி.
1: வெங்கடேஸ்வரபுரம் பாலகிருஷ்ணனுக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் பாடல் வருது மனைவி ரெடி திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நேரம் 8:10 இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது வாட்ஸ்அப் சாய்ஸ் குக்கு நிகழ்ச்சி. நேர்களே, 9443637 இந்த எண்ணுக்கு நீங்கள் குறுஞ்செய்தி குரல் பதிவு அனுப்பலாம். நேர்களுடைய நினைவிற்கு இன்றைய சுகமான ராகங்கள் நேருடைய தொகுப்பாக வலம்புற காத்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நேயராய் வலம்புற காத்திருக்கிறார் தூத்துக்குடி ஏ ஃபாரூக் அவர்களுடைய தொகுப்பு தான். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான விருப்பம் மேலப்பாளையம் ஹுசைன் அவருக்காக பாடல் வருது, காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து பாடல். இதோ காற்றலைகளில் பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இது குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாக நேர்களை அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய அன்பான நேயர் யார் அப்படின்னா, திருநெல்வேலி டவுன் வள்ளிராஜ், பரமேஸ்வரி, யஷ்வந்த் ஸ்ரீ, முதிர்மதியோன், ஷர்வினி, பிரதிகா, இவங்களுக்காக பாடல் வருது மணிரத்னம் திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்தே இருங்கள்.

நீர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இது குக்கு நேர்வு பாடல்கள் நிகழ்ச்சி. நேர்கள் வாட்ஸ்அப் வழியே அவங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்கக்கூடிய நிகழ்ச்சி இது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான விருப்பம் திருநெல்வேலி டவுன் சங்கர நாராயணன் பெரியசாமி அவருடைய விருப்பத்தில் வர காத்திருக்கு. தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில் பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி குக்கு நேர்விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கான விருப்பம் குரல் பதிவு மூலமா வந்திருக்கு, யார் அப்படிங்கறத நீங்களே கேட்டுருங்க.
1: வணக்கம், நான் மேலப்பாண்டூர் மங்கலத்திலிருந்து முத்துமாணிக்கம் பேசுகிறேன். எனக்கு எல்லாமே என்றாசா படத்திலிருந்து ஒரு சந்தன காட்டுக்குள்ளே இந்த பாடலை போடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
0: அவருக்காக மட்டுமில்லை, நம்ம எல்லா நேயர்களுக்காகவும் பாடல் வருது. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோட.

நேரம் 8:33. நேர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும். நேர்களே, உங்களுக்கு பிடித்த பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் குரல் பதிவு அனுப்பலாம், குறுஞ்செய்தி அனுப்பலாம். 9443360794 இந்த எண்ணுக்கு நீங்கள் அனுப்பலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான விருப்பம் யாருக்கானது அப்படின்னா சுப்பையாபுரம், ராஜாத்தி, ஆனந்த்ராஜ், அசோக் குமார் இவங்களுக்கானது தான். இவங்க விரும்பி கேட்கக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நாட்டாமை, பாடல் இதோ காற்றலைகளில்.

நேரம் 8:38 இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் குக்கு நேருப்பு பாடல்கள் நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான விருப்பம் உடையாம்புலி அருள்ராஜ் பத்மா இவங்க விரும்பி இருக்கக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாட்டி சொல்லை தட்டாதே. பாடல் ஏதோ காற்றலைகளில்

நேரமிட்டு மணி 43 நிமிடம் இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நேர்கள் அவங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த பாடல் குருவன்கோட்டை முருகன் தீபக் இவங்களுக்காக வருது, அமர்க்களம் திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

8:48 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இது குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான விருப்பம் திருநெல்வேலி என்ஜிஓ பி காலனி மனோஜ் முத்துக்குமார் முத்துக்குமாரி இவருடைய விருப்பத்தில் வர காத்திருக்கிறது அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து.

குக்கு நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். நிறைவான பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய அன்பான நேயர் யார் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? தூத்துக்குடி ராணி மணிகண்டன் விரும்பி கேட்டிருக்காங்க. பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து ஒரு சூப்பரான பாடலை அவங்களுக்காக பாடல், இதோ காற்றலைகளில்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய குக்கு நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: மழை மழை என் உலகத்தில் வருகின்ற முதல் மழை, நீ முதல் மழை.
2: மேகம் கருக்க மின்னல் மின்ன கொட்டும் இசை மழையில் செவிகள் நனைய, இசை சாரலில் இதயம் குளிர்ந்திட, இசையாய் அழைக்கிறது எஃப்எம் ரெயின்போ. என்னடா இசை மழை பொழிய போகுதுன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இது எஃப்எம் ரெயின்போ 102.6 இடைவிடா இசை மழை.

திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. காலம் கடந்து வந்தாலும் கனிந்து நிற்கும் சொற்களும் உண்டு, தலைமுறைகள் மாறினாலும் தலை நிமிரச் செய்யும் வரிகளும் உண்டு. அந்த வரிகளுக்குள் நம் வாழ்வையும் அந்த இலக்கியங்களுக்குள் நம் பண்பாட்டையும் தேடிச் செல்லும் இனிய நேரம் இது. இலக்கிய சாரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இலக்கியம் பேசும் இந்த இனிய நேரத்தில் சொற்களின் வழியே சிந்திப்போம், வரிகளின் வழியே வாழ்வை ரசிப்போம். இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது தமிழ் காப்பியங்கள் காட்டும் பண்பாட்டு அடையாளங்கள் எனும் தலைப்பில். காலத்தை தாண்டியும் நம்மோடு பயணிக்கும் சில இலக்கியங்கள் இருக்கின்றன. அவை வெறும் கதைகளை சொல்லி முடிந்து விடுவதில்லை. ஒரு காலத்து மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எதை போற்றினார்கள், எதை அறமாக கருதினார்கள் என்பதையெல்லாம் நமக்குள் பதிவு செய்து வைக்கின்றன. அப்படிப்பட்ட பண்பாட்டு நினைவு பெட்டகங்கள்தான் நமது தமிழ் காப்பியங்கள். காலம் அழித்துவிட முடியாத ஒரு சமூகத்தின் வாழ்வியல் தடங்களை இலக்கியம் தன் வரிகளில் பாதுகாத்து வைத்திருக்கிறது. அந்த காப்பியங்களின் வழியே தெரியும் தமிழரின் பண்பாட்டு அடையாளங்களை சற்றே நெருக்கமாக பார்ப்போம் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில்.

நேரம் 9:36 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இலக்கியச்சாரல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. தமிழ் காப்பியங்கள் காட்டும் பண்பாட்டு அடையாளங்கள் என்னும் தலைப்பில் இன்றைய இலக்கியச்சாரல் நிகழ்ச்சி உலா வந்து கொண்டிருக்கிறது. தமிழ் காப்பியங்களில் முதல் காப்பியமாக இடம்பெற இருக்கிறது சிலப்பதிகாரம். வாழ்வியலை பதிவு செய்த காப்பியம் இது. தமிழ் காப்பியங்களில் பண்பாட்டை மிக தெளிவாக பதிவு செய்த படைப்புகளில் முதன்மையானது சிலப்பதிகாரம். பூம்புகார் நகரத்தின் செழிப்பு, கடல் வணிகம், சந்தைகள், விழாக்கள், இசை, நடனம் என அக்கால தமிழரின் நகர வாழ்க்கையையே நம் கண்முன் விரிய செய்கிறது சிலப்பதிகாரம். கோவலன் கண்ணகியின் வாழ்க்கையில் குடும்ப உறவின் வலிமையையும் கண்ணகியின் வழியாக பெண்ணின் மன உறுதியையும் நாம் பார்க்கிறோம். மதுரையில் நடைபெற்ற அநீதிக்கெதிராக கண்ணகி எழுப்பும் குரல், அரசனாக இருந்தாலும் தவறு செய்தால் கேள்விக்குள்ளாக வேண்டும் என்ற நீதி சிந்தனையையும் வெளிப்படுத்துகிறது. பூம்புகாரின் வணிகச் செழிப்பும் கண்ணகியின் கற்பின் வலிமையும் மதுரையின் நீதி கேள்வியும் ஒரு சமூகத்தின் முழுமையான முகத்தை ஒரே காப்பியம் காட்டுகிறது. அதனால் சிலப்பதிகாரம் ஒரு கதை மட்டுமல்ல, ஒரு காலத்தின் தமிழர் வாழ்க்கை முறையை நமக்கு காட்டும் பண்பாட்டு ஆவணமாகவும் திகழ்கிறது. இன்னும் தெரிந்து கொள்வோம், தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது இலக்கியச்சாரல் நிகழ்ச்சி.

இலக்கியம் பேசும் இனிய நேரம் இது இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. நேரம் 9:41. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன். நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் தமிழ் காப்பியங்கள் கூறும் பண்பாட்டு அடையாளங்கள் என்னும் தலைப்பில்தான் நிகழ்ச்சி உலா வந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நாம் காணவிருக்கும் காப்பியம் மணிமேகலை. கருணையை பண்பாடாக கொண்ட சமூகம் சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக பார்க்கப்படும் மணிமேகலை மனிதநேயத்தையும் கருணையையும் முன்னிறுத்துகிறது. பசியால் வாடுபவர்களுக்கு உணவளிப்பது மிகப்பெரிய அறம் என்ற சிந்தனை இதில் வலியுறுத்தப்படுகிறது. மணிமேகலையின் வாழ்க்கை பயணத்தில் தனிப்பட்ட இன்பத்தை தாண்டி சமூகத்தின் துயரத்தை பார்க்கும் பார்வை உருவாகிறது. பசியை வெறும் தனிமனித பிரச்சனையாக அல்லாமல் சமூகத்தின் பொறுப்பாக காணும் சிந்தனை மணிமேகலையில் வெளிப்படுகிறது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற சிந்தனையை நினைவூட்டும் வகையில் பசியை போக்குவதே பேரறம் என்ற மனிதநேய பார்வையை மணிமேகலை முன்னிறுத்துகிறது. இதன் வழியாக தமிழ் சமூகத்தில் ஈகை, இரக்கம், பிற உயிர்களிடம் அக்கறை போன்ற பண்புகள் எவ்வளவு முக்கியமாக கருதப்பட்டன, பேணப்பட்டன என்பதை நாம் உணர முடிகிறது.

ஆகாஷ் வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. தமிழ் காப்பியங்கள் காட்டும் பண்பாட்டு அடையாளங்கள் என்னும் தலைப்பில் இன்றைய இலக்கியச்சாரல் நிகழ்ச்சி உலா வந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நாம் கேட்கவிருக்கும் காப்பியம் சீவக சிந்தாமணி. கலை வாழ்க்கையோடு கலந்திருந்த காலம் ஒரு சமூகத்தின் பண்பாட்டை அறிய அதன் கலைகளை பார்ப்பது மிக முக்கியம். அந்த வகையில் சீவக சிந்தாமணி இசை, நடனம், அழகு, ஆடை, அணிகலன், அரண்மனை வாழ்க்கை போன்ற பல்வேறு அம்சங்களை விரிவாக பதிவு செய்கிறது. அந்த காலத்தில் கலை என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, மக்களின் வாழ்க்கையோடு கலந்திருந்த ஒரு பண்பாட்டு வெளிப்பாடு என்பதை சீவக சிந்தாமணி வழியாக அறிய முடிகிறது. இசையையும் நடனத்தையும் ரசித்த தமிழரின் அழகியல் உணர்வு, ஆடை அணிகலன்களில் வெளிப்பட்ட நாகரீகம், வாழ்வை அழகோடு அணுகிய மனநிலை ஆகியவை இந்த காப்பியத்தின் வழியாக நமக்கு தெரிய வருகின்றன. வாழ்க்கைக்கு அழகு சேர்ப்பது மட்டுமல்ல, அழகையே வாழ்க்கையின் ஒரு பண்பாடாக கொண்டிருந்த மனநிலையையும் இது காட்டுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது. பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து

இலக்கிய சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. நெல்லை பண்பலை 102.6 மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் தமிழ் காப்பியங்கள் காட்டும் பண்பாட்டு அடையாளங்கள் எனும் தலைப்பில் உள்ள வந்து கொண்டிருக்கிறது இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. கம்பராமாயணத்தில் உறவுகளிலும் அறத்திலும் இருக்கக்கூடிய பண்பாட்டை எடுத்து சொல்கிறது. தமிழன் பண்பாட்டு சிந்தனைகளோடு இராமாயண கதையை இணைத்து சொல்லும் பெரும் படைப்பு. அதில் அரசனின் கடமை, மகனின் பொறுப்பு, தந்தை மகன் உறவு, சகோதர பாசம், நட்பு, விருந்தோம்பல், தியாகம் என பல பண்பாட்டு வெளிமயங்கள் வெளிப்படுகின்றன. ராமன், பரதன், இலக்குவன், அனுமன் போன்ற கதாபாத்திரங்களின் வழியாக உறவுகளின் பல பரிமாணங்களை காண்கிறோம். ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுப்பதும் உறவுக்காக தன்னை அர்ப்பணிப்பதும் உயர்ந்த பண்பாடு என்ற எண்ணத்தை கம்பரின் காப்பியம் வலிமையாக பேசுகிறது. கதை வடிவம் வேறாக இருந்தாலும் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற கேள்விக்கு அறத்தின் வழியே பதில் தேடும் தமிழரின் சிந்தனை கம்பரின் பாடல்களில் தொடர்ந்து ஒலிக்கிறது. பக்திக்குள் மனிதநேயம் பெரிய புராணம் தந்தது. 63 நாயன்மார்களின் வாழ்க்கையை பெரிய புராணம் சொன்னாலும் அதனுள்ளே பல்வேறு சமூக பின்னணியைச் சேர்ந்த மனிதர்களின் வாழ்க்கையும் பதிவாகியிருக்கிறது. தொழில் வேறுபட்டாலும் இறை நம்பிக்கையில் ஒன்றுபட்டவர்கள், செல்வம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தொண்டு செய்தவர்கள், தங்களிடம் இருந்ததை பிறருக்காக வழங்கியவர்கள் என பல மனிதர்களின் வாழ்க்கை இங்கே இடம்பெறுகிறது. இறைவனின் அடையும் பாதை கோயிலுக்குள் மட்டுமல்ல, மனிதனுக்கு செய்யும் தொண்டிலும் இருக்கிறது என்ற உணர்வை இந்த பெரும் காப்பியம் நமக்குள் விதைக்கிறது. இதனால் பக்தி என்பது வழிபாட்டோடு மற்றும் நின்று விடாமல் அன்பு, தொண்டு, ஈகை, அர்ப்பணிப்பு போன்ற மனிதநேய பண்புகளோடும் இணைந்திருந்ததை பெரிய புராணம் எடுத்து காட்டுகிறது.

இணைந்திருக்கிறோம் இலக்கிய சாரல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். தமிழ் காப்பியங்கள் காட்டும் பண்பாட்டு அடையாளங்கள் எனும் தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சி உலா வந்தது. காலத்தை கடந்து நிற்கும் பண்பாட்டு அடையாளங்கள் இவை. சிலப்பதிகாரத்தில் வாழ்வியலை பார்த்தோம், மணிமேகலையில் கருணையை பார்த்தோம், சீவக சிந்தாமணியில் கலை உணர்வையும், கம்ப ராமாயணத்தில் உறவுகளையும் அறத்தையும், பெரிய புராணத்தில் பக்தியோடு இணைந்த மனித நேயத்தையும் கண்டோம். இவை அனைத்தையும் ஒன்றாக பார்க்கும்போது ஒரு உண்மை தெளிவாகிறது. தமிழ் காப்பியங்கள் வெறும் பழைய கதைகளின் தொகுப்பு அல்ல. அவை ஒரு காலத்தின் வாழ்க்கை முறை, நம்பிக்கை, கலை, அறம், சமூக பார்வை, மனித உறவுகள் ஆகியவற்றை தாங்கி நிற்கும் பண்பாட்டு ஆவணங்கள். காலம் மாறலாம், வாழ்க்கை முறை மாறலாம், ஆனால் நம்முடைய பண்பாட்டின் வேர்களை தேடும்போது அந்த வேர்கள் ஆழமாக பதிந்திருக்கும் இடங்களில் தமிழ் காப்பியங்களும் ஒன்றாக இருக்கும். ஒரு தலைமுறை வாழ்ந்ததை அடுத்த தலைமுறை அறிந்து கொள்ள வரலாறு உதவும். ஒரு தலைமுறை உணர்ந்ததை அடுத்த தலைமுறை உணரச் செய்வது இலக்கியம். அதனால்தான் காப்பியங்களை வாசிப்பது என்பது கடந்த காலத்தை பார்ப்பது மட்டுமல்ல, நாம் யார் என்பதை அறிந்து கொள்வதும் கூட. இதுவே தமிழ் காப்பியங்கள் நமக்கு சொல்லும் அழியாத பண்பாட்டு செய்தி. இந்த சிந்தனையோடு நிறைவு பெறுகிறது இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

அன்பின் உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கங்கள். நேரம் 10 மணி. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நேயர் தொகுப்பாக வலம் வர காத்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தொகுப்பை தர காத்திருக்கிறார் 97A தெற்கு தெரு பேட்மா நகரம் தூத்துக்குடியை சார்ந்த ஏ ஃபாரூக் அவர்கள். அவர் எழுதிய கடித தொகுப்பை வாசிக்கலாமா? ஐயா, நிலை இயக்குனர் அவர்களுக்கு எனது அன்பு மடல். சுகமான ராகங்கள் பாடல் தொகுப்பு நிகழ்ச்சிக்கு பாடல்களை அனுப்பியிருக்கிறேன். வேலை நேரம் போக மற்ற நேரங்களில் 102.6 நெல்லை பண்பலை ஆகாஷவாணியின் நிகழ்ச்சிகளை கேட்பேன். இலக்கிய சேனல் நிகழ்ச்சி பல அரிய கருத்துக்களை தருகிறது. அதற்கு எனது பாராட்டுக்கள். சுகமான ராகங்கள் பாடல் தொகுப்பில் நான் பலமுறை பாடல்களை எழுதி அனுப்பியிருக்கிறேன். இது எனக்கு 11வது முறை. கருத்துமிக்க பாடல்களை கேட்க ஆவலுடன் இருக்கிறேன். எனது பாடல் தொகுப்பை காற்றலைகளில் தவழ விடுவீர்களா என கேட்டிருக்கிறார் ஃபாரூக் அவர்கள். மேலும் நிலையத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றிருக்கிறார் ஏ ஃபாரூக் அவர்கள். அவர் தொகுப்பில் எழுதியிருக்கும் முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் டீச்சர் அம்மா. பாடலை பாடியிருக்கிறார் பி. சுசீலா. இந்த பாடலில் அம்மா இல்லாத குழந்தைக்கு ஆண்டவன் அருளும் அருள் வார்த்தைதான் பாடல் வரிகள். அருமை தாயின் அருமைகளை விளக்கும் இனிய பாடல் இது. வரிகளை கேட்டு ரசியுங்கள் என்றிருக்கிறார் ஃபாரூக். பாடலிதோ காற்றலைகளில்.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் இது சுகமான ராகங்கள் நேயர் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி ஏ ஃபாரூக் அவருடைய தொகுப்பு நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அவர் தொகுப்பில் வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கன்னிப்பெண். பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி. ஒரு பெண்ணுக்கு வளைகாப்பு நிகழ்வு மிகவும் முக்கியமானதாகும். வளைகாப்பு நிகழ்ச்சியில் ஒரு குடும்பமே ஆடி பாடி மகிழ்வதாக வந்திருக்கிறது இந்த பாடல். எனக்கு மிகவும் பிடித்த பாடல் இது, இனிய இசை என்று எழுதியிருக்கிறார் தூத்துக்குடி ஃபாரூக் அவர்கள். பாடல் இதோ காற்றலைகளில்.

சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் நேயர் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள். அடுத்து வரக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என் மகன். பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன். பாடலுடைய ஆசிரியர் கவியரசர் கண்ணதாசன். தடம் மாறி செல்லும் மனிதனின் நிலைகளை கவியரசர் கண்ணதாசனினுடைய பாடல் வரிகள் உண்மையை எடுத்து உரைக்கும் அற்புதமான வரிகளை கொண்ட பாடல் இது என்று குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார் தூத்துக்குடி ஃபாரூக் அவர்கள். பாடல் இதோ காற்றலைகளில்.

சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. நேரம் 10:15. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸிலும் நேயர் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்களுடைய பாடல்களை தேர்வு செய்து அனுப்பியிருக்கிறார் தூத்துக்குடி ஏ ஃபாரூக் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நிலாவேவா. பாடல் நீ காற்று நான் மரம், என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். இந்த பாடல் ஆரல்வாய்மொழி பகுதியில் எடுக்கப்பட்ட பாடல். அதிக காற்று வீசும் பகுதி அது, காற்றாலைகள் அதிகம் உண்டு இந்த பகுதியில். இந்த பாடலை படமாக்கி இருப்பதால் இந்த பாடல் வரிகளில் தென்றல் தவழ்ந்து வரும். அருமையான பாடல் இது, பாடலை கேளுங்கள்.

சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் சுகமான ராகங்கள் நேயர் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் பெட்மா நகரம் ஏ ஃபாரூக் அவர்களுடைய தொகுப்பு இன்றைய நிகழ்ச்சியில் உலா வந்து கொண்டிருக்கிறது. அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் அன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜனின் குரலில். நீலக்கடலின் ஓரத்தில் நீங்கா இன்ப காவியமாம் பாடலிதோ.

சுகமான ராகங்களில் அடுத்து வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நிறைக்குடம். வி குமார் அவருடைய இசையில், டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலா அவர்களுடைய குரல்களில் பாடல் இதோ காற்றலைகளில். வி குமார் எத்தனையோ பாடலுக்கு இசையமைத்திருந்தாலும் இந்த பாடல் வி குமாரின் இனிய இசை, அருமை, எனக்கு பிடித்த பாடல் என்று எழுதியிருக்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் பேட்மாநகரம் ஏ ஃபாரூக் அவர்கள்.

சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. சுகமான ராகங்கள் நேயர் தொகுப்பாக உலா வந்துட்ருக்கு. அந்த வகையில் இன்றைய நேயராய் ஒலித்து கொண்டிருக்கிறார் தூத்துக்குடி பெட்மாநகரம் ஏ ஃபாரூக் அவர்கள். அடுத்ததாக அவர் எழுதியிருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் காவேரியின் கணவன். தஞ்சை ராமையாதாஸ் பாடல்களில் கிராமிய மனம் அதிகம் இருக்கும். மாப்பிள்ளை வந்தார் மாப்பிள்ளை வந்தார் மாட்டு வண்டியிலே இந்த பாடல் மிகவும் அருமையான பாடல். இனிய இசையும் MS ராஜேஸ்வரியின் குரலும் மிக அழகாக இருக்கும். கேளுங்கள் என்றிருக்கிறார் ஏ ஃபாரூக். பாடல் இதோ காற்றலைகளில் KV மகாதேவன் இசையில் MS ராஜேஸ்வரியின் குரலில்.

தூத்துக்குடி பேட்பாநகரம் ஏ ஃபாரூக்கருடைய தொகுப்பில் இன்று உலா வந்து கொண்டிருக்கிறது சுகமான ரகங்கள். கேட்டிருக்கீங்க நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும். அடுத்து வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இரு துருவம். அகரம் தமிழுக்கு சிகரம் என தொடங்கும் பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜனின் குரலில். குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை போதிக்கும் ஆசிரியர். அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது ஆசிரியரின் போதனைகள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறது. சீர்காழி கோவிந்தராஜனின் இனிய குரல் வளம் அருமை என்று குறிப்பிட்டிருக்கிறார்.

0: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு.
1: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. சுகமான ராகங்கள் இன்று உலா வந்து கொண்டிருக்கிறது நேருடைய தொகுப்பாக. தூத்துக்குடி மாவட்டம் பெட்மா நகரம் ஏ ஃபாரூக் அவருடைய தொகுப்பில் இன்று பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. கதமமான தொகுப்பாக எழுதி அனுப்பியிருக்கிறார் ஏ ஃபாரூக் அவர்கள். அனைத்து கருத்துக்களையும் உள்ளடக்கிய பாடல் தொகுப்பாக இப்பாடல் தொகுப்பு இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எங்கு ஊர் ராஜா. பாடல் ஆசிரியர் கவியரசர் கண்ணதாசன், பாடியவர் டி எம் சவுந்தரராஜன். இந்த பாடல் பதிவின் போது பாடல் வகைகளை படித்து பார்த்த இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன், என்ன கவிஞரே வாடா போடான்னு எழுதியிருக்கீங்க என்றார். அதற்கு கவிஞர், வயதான சிவாஜி பாடுவதாக வரக்கூடிய பாடல் பாடல் வரிகள் மாற்ற வேண்டாம் என்றார். பாடல் வெளிவந்து நல்ல வரவேற்பு பெற்றது. கருத்தாழமிக்க பாடல் இதோ காற்றலைகளில்.

இதமான வேளையில் இசைக்கும் ராகமாய் ஒலித்து கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. நேரம் 10:42. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸிலும் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன். நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். நேர்களே, சுகமான ராகங்கள் நேயர் தொகுப்பாக தூத்துக்குடி மாவட்டம் பேட்பா நகரம் ஏ ஃபாரூக் அவருடைய தொகுப்பில் உலா வந்து கொண்டிருக்கிறது. அடுத்து அவர் எழுதி அனுப்பியிருக்கக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புவனா ஒரு கேள்விக்குறி, ராஜா என்பார் மந்திரி என்பார் என்ற பாடலை. இப்பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. இந்த பாடல் நிலாவுக்கு வானம் உண்டு, மரத்துக்கு கிளையும் உண்டு, மலருக்கு வாசம் உண்டு, எனக்கென்று என்ன உண்டு, ஏன் படைத்தானோ இறைவனும் என்னை என்ற பாடல் வரிகள் அருமையாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஏ ஃபாரூக். அவருக்காகவும் அனைவருக்காகவும் பாடல் இதோ காற்றலைகளில்.

நேரம் 10:48 இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சுகமான ராகங்கள் நேயர் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும், பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும். அடுத்து தூத்துக்குடியே ஃபாரூக் அவருடைய தொகுப்பில் வரக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அக்கறை பச்சை. அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த பாடலை, இல்லாத பொருள் மீது எல்லோருக்கும் ஆசை வரும், இக்கரைக்கு அக்கறை பச்சை என வாழ்க்கை தத்துவங்களை எடுத்துரைக்கும் கருத்தாழமிக்க பாடல். இதோ காற்றலைகளில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய குரலில்.

நிறம் 10:52 இணைந்திருக்கிறோம். இது சுகமான ராகங்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. நேயர் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் பேட்மா நகரம் ஏ ஃபாரூக் அவருடைய தொகுப்பில் பாடல்கள். அடுத்தவர் எழுதி அனுப்பியிருக்கக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சுடரும் சூறாவளியும். பாடலை பாடியிருக்காங்க டிஎம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி. மனிதனுடைய சந்தோஷங்களை எடுத்துரைக்கும் பாடல் வரிகள். யாரிடம் கேட்டு பெற வேண்டும், நீங்கள்தான் சொல்லித்தர வேண்டும். பாடல் வரிகள் அனுபவ வரிகள். பாடல் இதோ காற்றலைகளில்.

நேர்கள் இணைந்திருப்பது சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் சுகமான ராகங்களில் அடுத்து வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒளிவிளக்கு. மதுவின் தீமைகளை எடுத்துச் சொல்லும் விதமாக பாடலை அமைத்திருப்பது சிறப்பு. இனிய இசை சிறந்த கருத்து என்று குறிப்பிட்டிருக்கிறார் தூத்துக்குடியே ஃபாரூக் அவர்கள். அவரது விருப்பத்தில் பாடலை தொகுக்க கட்டளைகளில்

இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நேயர் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஃபேட்மா நகரம் ஏ ஃபாரூக் அவருடைய தொகுப்பில்தான் இன்றைய பாடல்கள் அனைத்தும் உலா வந்தன. அந்த வகையில் அவரது தொகுப்பில்

நிறைவு பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது. இருமலர்கள் திரைப்படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன், சோபா சந்திரசேகர் குரல்களில் பாடல் இதோ காற்றலைகளில்.

இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியினுடைய பாடல்கள் அனைத்தும் தொகுப்பாக எழுதி அனுப்பியிருந்தார் ஏ ஃபாரூக் அவர்கள், தூத்துக்குடி மாவட்டம் ஃபேட்மா நகரத்தைச் சார்ந்தவர். அவருக்கு நமது பாராட்டுக்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸின் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:50 இதே அலைவரிசையில் இனிதே ஆரம்பமாகும். நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.

0: நேரம் 11:40. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகா செஃபம் கோல்டு அலைவரிசை வழங்கும் திரைகாணம் நிகழ்ச்சியின் முதலில் உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், மேஜர் சுந்தரராஜன் பாடிய பாடல்.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே, நண்பனே, நண்பனே,
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது.

நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் ஏன் நண்பனே அந்த

ஓ பாட்டிலே புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம் உயர்ந்தவன்.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போனவன்.

0: Of Swaraj. Addressing Hindi Divas 2026 and the 6th All India Official Language Conference in Mumbai yesterday, the Union Home Minister highlighted Maharashtra's rich linguistic and cultural heritage. He said Shivaji Maharaj gave Marathi prominence in administration and created a strong repository of terminology in the language, which became an important foundation of governance during the era of Hindavi Swaraj. Greeting people on Hindi Divas and Ganesh Chaturthi, Mr. Shah described their celebration on the same day as a Manikanchan Yog and auspicious coincidence. The festival of Ganesh Chaturthi is being celebrated yesterday across the country with great devotion. The day marks the birth of Lord Ganesha, who is a symbol of wisdom, prosperity and good fortune. Also known as Vinayak Chaturthi or Ganesh Utsav, the day marks the beginning of 10-day-long festivities during which people place clay idols of Lord Ganesh at their homes and worship them. President Draupadi Murmu, Prime Minister Narendra Modi have extended their greetings to the people on the occasion of Ganesh Chaturthi. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Modi yesterday attended the Ganesh Chaturthi celebration at the residence of Union Minister Piyush Goyal in New Delhi. In men's cricket, India will take on Afghanistan in the second T20 International at the Arun Jaitley Stadium in Delhi today. The match will begin at 7:30 p.m. Indian Standard Time. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் நள்ளிரவு 12:10. எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 100.1 FM கோல்டு அலைவரிசையில் தரை வழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழிய நிகழ்ச்சிகளை நேர்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். மீண்டும் தரை வழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய் ஹிந்த். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் நள்ளிரவு 12:10. 100.1 மெகாஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்களின் கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி இரவின் மடியில். நிகழ்ச்சியின் முதலில் 6-60 வரை திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடிய பாடல்.

நேரம் 12:36:57 நேர்கள் கிட்ட ரசித்துக் கொண்டிருப்பது 100.1 மெகா செஃபம் கோல்ட் அலைவரிசை வழங்கும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் புதிய வார்ப்புகள். திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: and worship them. President Murmu, Prime Minister Modi have extended their greetings to the people on the occasion of Ganesh Chaturthi. The government has approved export of power for 18 hours a day to Nepal Electricity Authority till the 31st of December this year. The recent floods have caused significant damage to hydropower infrastructure in Nepal, reducing its domestic power generation capacity and creating an additional requirement for electricity. And in men's cricket, India will take on Afghanistan in the second T20 International at the Arun Jaitley Stadium in Delhi today. The match will begin at 7:30 p.m. Indian Standard Time. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகா செஃபம் கோல்டு அலைவரிசை வழங்கி கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:10. தொடர்வது நினைவில் நின்றவை. நிகழ்ச்சியின் முதலில் எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக எல்ஆர் ஈஸ்வரி பி. சுஷீலா பாடிய பாடல்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:30. நேர்கள் ரசித்து கொண்டிருக்கும் நினைவில் இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் வாழ்க்கை படகு திரைப்படத்திற்காக பி. சுஷிலா பாடிய பாடல்.

0: பாமா விஜயம் திரைப்படத்திற்காக ஒலிக்கவிருக்கும் குரல்கள் பி. சுஷீலா, எல். ஆர். ஈஸ்வரி, சூலமங்கலம், ராஜலக்ஷ்மி.
1: ஆணி முத்துவா.

0: பி. சுஷிலா எல். ஆரீஸ்வரி குரல்களில் இரு மலர்கள் திரைப்பட பாடல்.
1: கடவுள் தந்தை.

0: And that is the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:10.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் தொடர்வது நெஞ்சம் மறப்பதில்லை. இந்நிகழ்ச்சியில் ஜானி, குரு, சாவித்ரி ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிபரப்ப கேட்கலாம். முதலில் ஜானி படத்திலிருந்து பாடல்கள்.

ஒலித்த ஜானி படத்தின் பாடல்களை பாடியவர்கள் எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம், ஜென்சி, எஸ் பி சைலஜா, சுஜாதா ஆகியோர். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து குரு படத்திலிருந்து பாடல்கள்.

குரு படத்தின் பாடல்களை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குழுவினர். நிகழ்ச்சி நிறைவாக சாவித்ரி படத்திலிருந்து பி. ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.

நேர்களே, இனிய ராகம் நிகழ்ச்சியில் இதுவரை இம்ரான்கான் அவர்களின் சுர்பஹாரிசை, பங்கஜ் உத்தாஸ் அவர்களின் கசல் ஆகியவை ஒலிபரப்ப கேட்டீர்கள்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் சித்துக்காடு டிஜி முருகவேல் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வேலூர் பிஆர்எம் வெங்கடேசன் அவர்கள் தவில். இனி கௌரி மனோகரா பாபநாசம் சிவன் பாடல், ஆதிதாளம், ராகம் கௌரி மனோகரி.

இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை சித்துக்காடு டிஜி முருகவேல் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வேலூர் பிஆர்எம் வெங்கடேசன் அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் தொடரும் நிகழ்ச்சி புலரும் பொழுது. ஸ்ரீ காஞ்சி காமாட்சி படத்திலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குழுவினர் பாடியுள்ள பாடலோடு புலர்கிறது இன்றைய புலரும் பொழுது.

நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்.

0: பழனி?
1: நான் கோயம்புத்தூருங்க. இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து எந்தவித உணர்வுமே இல்லாம இருக்குது. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் குழந்தை எடுத்துக்கிட்டு கோயில் கோயிலா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
2: அம்மா, உங்களை பார்த்ததும் நாங்க பட்ட துன்பத்துல பாதி குறைஞ்சது போல இருக்கு. நீங்க யாரம்மா?
0: நான் முருகன் அடிமை அம்மா.
2: திருச்செந்தூர் வரைக்கும் கூட வந்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்குமா?
0: நான் இன்னும் பல கோயில்களுக்கு போகணும். இப்ப என்னால வர முடியாது. நான் முடிஞ்சா வந்து சேர்றேம்மா.
1: தாய், இந்த குழந்தைக்காக தங்கரதம் எடுக்கிறதாக நாங்க வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் அவசியம் வரணும்.

0: அடுத்து TM சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல் சரஸ்வதி சபதம் படத்திற்காக.
1: அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி.

நேரம் 5:31:30. ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து மேல்நாட்டு மருமகள் படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.